வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 16 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை. நேரம் காலை 5:57.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின்போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மேஸ்ரீ. நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 34 அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குரல்: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீல நீர பிற. பொருள்: ஒருவன் தன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத் தன்மையுடையவை. குறள்: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. பொருள்: ஒருவன் தன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே.

0: மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத் தன்மையுடையவை. நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும். மு. வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 34 அதிகாரம் அறன் வலியுறுத்தல். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் எஸ். கோவிந்தராஜ் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் எஸ். சதீஷ்குமார் அவர்கள்.
2: உலகத்திலேயே எது பெரியது? இமயமலையா, பசிபிக் பெருங்கடலா, ஆசிய கண்டமா, உலகத்தின் நிலப்பரப்பா, வானவெளியா? இல்லை, மனிதனின் ஆசை. இவை எல்லாவற்றையும் விட பெரியது. தொடர் வண்டியில் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். இருக்கையில் 5-6 பேர் உட்கார்ந்திருக்கின்றனர். நின்று கொண்டிருப்பவன் மெல்ல வந்து இருக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்திருக்கும் பெரியவரை பார்த்து, ஐயா, கொஞ்சம் இடம் கொடுங்கள், கொஞ்ச நேரம்தான், பிறகு அந்த இடத்தை விட்டுவிடுவேன் என்கிறான். பெரியவர் நெருக்கிக் கொண்டு உட்கார்ந்து சிறிது இடத்தை இளைஞனுக்கு அளிக்கிறார். சிறிது நேரம் சென்றபின் இளைஞன் பெரியவரை உரசுகிறான். தூங்குவது போல பாவனை செய்து அவர் மீது சாய்கிறான். பெரியவர் மேலும் நகர்ந்து பின் இயலாத நிலையில் எழுந்து நின்று கொள்கிறார். இளைஞன் அடுத்தவரை உரசி இடிக்க அவரும் எழுந்து கொள்கிறார். மெல்ல மெல்ல ஒருவர் ஒருவராய் கிளப்பிவிட்டு படுக்கையில் படுத்து உறங்கி விடுகிறான் இளைஞன். இந்த ஆக்கிரமிப்பு வேலை எங்கு நடக்கவில்லை? நாட்டின் எல்லையில், வயலின் ஓரத்தில், அலுவலக பணி உயர்வு முயற்சிகளில், எங்கெங்கும் பிறருடைய உரிமையை, உடமையை பறித்து கொள்ளும் வழக்கம் தொன்றுதொட்டு இருந்து வருகிறது. மனிதனின் இந்த ஆசையை அறிஞர் லியோ டால்ஸ்டாய் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நிலம் வேண்டும் என்ற கதையில் அழகாக சித்தரித்துள்ளார். பாகோம் என்ற ஓர் எளிய உழவன் கிராமத்தில் தன் சின்னஞ்சிறிய நிலத்தில் பயிர் செய்து ஒழுங்காக பிழைத்துக் கொண்டிருக்கிறான். அவனை திடீரென்று ஆசை பற்றிக் கொள்கிறது. தன் நிலத்தையும் பிற உடைமைகளையும் விற்றுவிட்டு வால்கா நதியின் அக்கறையில் நிலம் வாங்கி பயிர் செய்து வசதிமிக்கவன் ஆனான். ஆசை அதனோடு அவனை விடவில்லை. பெரிய பண்ணை ஒன்றை வாங்கிவிடக் கருதி பக்கத்து நாட்டுக்குச் சென்றான். அங்கு ஏராளமாக நிலமிருந்தது. அங்கிருந்த கிராமத் தலைவர், உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நடந்து மீண்டும் பழைய இடத்திற்கு திரும்ப முடியுமோ அந்த அளவு நிலம் 1000 ரூபாய்கள் என்று குறிப்பிட்டார். ஆனால் நீங்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பாவிட்டால் உங்கள் பணம் போய்விடும் என்று கட்டளையிட்டார். சரி என்று ஒத்துக்கொண்ட பாகோம் அதிகாலையில் நடக்கத் தொடங்கி வேக வேகமாக நடந்து பெருமளவு நிலத்தை பெற்றுவிடக் கருதி மேலும் மேலும் நடந்து பின்பு இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமே, சூரியன் மறைவதற்குள் நாம் தொடங்கிய இடத்தை தொடாவிட்டால் பணம் போய்விடுமே என்று வேக வேகமாக நடந்து கால்கள் தேய்ந்து இரத்தம் வழிய மூச்சிறைக்க நடந்து வந்தான். அவன் நடப்பதை காட்டிலும் சூரியன் மேற்கு வானத்தில் வேகமாக சரிந்து கொண்டிருந்தான். நிலம் கிடைக்காது, பணமும் போய்விடுமே என்ற கவலையில் இதயம் துடிதுடிக்க வேகமாக நடந்து திரும்பினான் பாகோ. பெருமூச்சு வாங்கியது. சூரியன் விழுகின்ற போதில் பாகோம் கோட்டை தொட்டுவிட்டான். பாகோம், நிலம் உனக்குத்தான் என்று கிராமத் தலைவர் அவனோடு கைகுலுக்கினார். ஆனால் அவன் கைகள் துவண்டன. இதயம் விம்மி வெடித்து மூச்சு நின்றுவிட்டது. அவன் பிணமானான். அவன் பேராசையோடு

0: அற்ற நிலத்தில் விதைப்பதற்கும் அறுப்பதற்கும் அவன் உயிரோடு இல்லை. ஓ மனிதர்களே, பறவைகளைப் போல வாழுங்கள். அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை என்று இயேசுநாதர் மண்ணாசை மனிதருக்கு கூடாது என்பதற்காகத்தான் கூறினார். ஆசையும் மீசையும் அளவுக்கு உட்பட்டிருந்தால் அழகாக இருக்கும். மீசை தன் எல்லையை கடந்து மோவாய்க்கு கீழே இறங்கிவிட்டால் தாடியாகிவிடும். ஆசை அதன் எல்லையை கடந்துவிட்டால் பேராசையாகிவிடும். விழித்திருப்பவனுக்கு இரவு நெடியது, களைத்திருப்பவனுக்கு வழி தொலைவானது. ஆசையின் எல்லை கடந்தவனுக்கு வாழ்க்கை துன்பமானது என்றார் புத்தர். மண் நம்முடைமை, அதனை நாம் ஆளப் பிறந்தோம் என்ற மதர்ப்போடு வாழ்ந்த மாமன்னர்களையும் மண் விழுங்கி செருத்தி கொண்டு விட்டது. கண்ணுக்கு எதிரே இந்த காட்சியைக் கண்டும் நிலத்தகராறு காரணமாக வழக்கு மன்றத்தின் வாயிற்படிகளில் தங்கள் ஆசை மூட்டைகளை துவைக்கப் போவதை மனிதர்கள் இன்னும் நிறுத்திய பாடில்லை.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: FM 103 இது இசையோடு என்றும் நீங்கள்

திருத்தணி எம் சுவாமிநாதன் பாடிய தேவார பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். தொடர்வது வி. நடராஜ முதலியார் பாடிய பாடல்.

0: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இரண்டு பாடல்கள் கேட்டோம். சிந்து பாடிய பாடலை தொடர்ந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்டோம்.
1: என்றும் நீங்கள்

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில 7:30 யோகமும் மனித மாண்பும், உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி.

0: சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயமுத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தாரிணி அவர்கள். மாலை 7:25 ஏறுமோறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நிலையத்தில் நேரம் 6:35. இனி கேட்கலாம்
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C முதல் 35°C குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 25°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 km வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லாத நாட்களில் பயன்படுத்த முடியும். குறுவை நெல் நாற்றாங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றாங்கால் தயாரித்து விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றாங்காலில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேங்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறவும் உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும் தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் May 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொதுச் சேவை மையங்கள். இந்த நில விவரப்பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஒரு ஆண்டிற்கு 6,000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர்காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மழை பற்றாக்குறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை உத்திகளை பற்றி கூறியுள்ளது. பண்ணை குட்டைகளை தூர்வாருதல், நீர் சேமிப்பு அமைப்புகளின் வரப்பினை மேம்படுத்துதல் போன்ற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மழைப்பொழிவு காலங்களில் நீரை சேமிப்பதுடன் மழை குறைவான காலங்களிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க ஊடுபயிர் சாகுபடி, அகன்ற பாத்தி அமைப்பது மற்றும் பயிர் எச்ச மூடாக்குகளை பயன்படுத்த வேண்டும். சரியான வடிகால் முறைகளை

0: பின்பற்றி பண்ணை குட்டைகளில் நீரை சேமிப்பதன் மூலம் உயிர்காக்கும் பாசனத்திற்காக பயன்படுத்த முடியும். சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலமும் நீரை சேமிக்கலாம். விதை கடினப்படுத்துதல். சோளம், கேழ்வரகு போன்ற விதைகளை 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். கம்பிற்கு 2% பொட்டாசியம் குளோரைடில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். நிலக்கடலைக்கு 0.2% கால்சியம் குளோரைடில் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். பச்சை பயிருக்கு 0.1% மாங்கனீஸ் சல்பேட் அல்லது 0.1% துத்தநாக சல்பேட்டில் 6 மணி நேரம் நிழலில் உலர வைக்க வேண்டும். நிலக்கடலை மற்றும் சிறுதானியங்களை விதைக்கும் பொழுது டிராக்டரில் இணைக்கப்பட்ட விதைப்பு கருவி மூலம் விதைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. பண்ணை குட்டைகளிலிருந்து பயிரின் முக்கிய பருவநிலைகளில் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் வழங்க பரிந்துரைக்கப்படுகிறது. வறட்சியை தாங்கும் திறனை மேம்படுத்துவதற்காக பயிர் வகைகளான நிலக்கடலை, மக்காச்சோளம் மற்றும் கரும்பு ஆகியவற்றிற்கு இலை வழி தெளிப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். பயறு ஒன்றர் 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு, நிலக்கடலை ரிச் 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு, பருத்தி பிளஸ் 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு, மக்காச்சோளம் மேக்சிம் 3 கிலோ ஒரு ஏக்கருக்கு தெளிப்பாக பயன்படுத்த வேண்டும். வறட்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க 10 நாட்கள் இடைவெளியில் 1% PPFM இலை வழி தெளிக்க வேண்டும். தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் தாவர வளர்ச்சி பருவத்தில் 0.5% பொட்டாசியம் குளோரைடை இலை வழி தெளிக்க வேண்டும். பருத்தியில் அதிகப்படியான தாவர வளர்ச்சியை தடுக்க செடி வளர்ந்த 45 மற்றும் 60 நாட்களில் 250 PPM என்ற அளவில் மெபிக்வாட் குளோரைட் தெளிக்க வேண்டும். குறுவை பருவத்தில் குறுகிய கால மற்றும் நீடித்த வறட்சி சூழ்நிலையில் விதை சுத்திகரிப்பு தவிர தாவர நிலையில் 1% பொட்டாசியம் குளோரைட் அதனுடன் CCC PPM என்ற அளவில் இலை வழி தெளிப்பதன் மூலம் உலர் விதை நீர்ப்பாசனம் செய்யப்படாத தாழ்நில நெல் வறட்சியை குறைக்க முடியும். வறட்சி மற்றும் அதிக வெப்பநிலை அழுத்தத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க TNAU கிராப் ஷைன் என்ற பயிர் ஊக்கியினை இலை வழியாக பயன்படுத்த வேண்டும். நெல்லுக்கு விதை நேர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி என்ற அளவிலும், இலை வழி தெளிப்பிற்கு 1 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பிற்கு 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் பூக்கும் பருவங்களில் பயன்படுத்த வேண்டும். ராகி, பச்சை பயிறு மற்றும் தக்காளிக்கு பரிந்துரைக்கப்படும் அளவு விதை நேர்த்தி செய்ய 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிலும், இலை வழி தெளிப்பிற்கு 0.5 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பதற்கு 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும் பூக்கும் நிலையில் தெளிக்க வேண்டும். மரவள்ளி கிழங்கிற்கு பரிந்துரைக்கப்படும் அளவு விதை நேர்த்தி செய்ய 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிலும், இலை வழி தெளிப்பிற்கு 0.5 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பிற்கு 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு தெளிக்கும் நிலைகள் நடவு செய்த 30 மற்றும் 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். இதன் மூலம் இனப்பெருக்கத்திறன் மற்றும் தானிய நிரப்புதலின் சதவிகிதம் அதிகரிக்கிறது. மூடாக்கிடுதல் மற்றும் புழுதி மூடாக்கினை பின்பற்றலாம். கசிவு நீர் குட்டை மற்றும் நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை புனரமைக்க வலியுறுத்தப்படுகிறது. கால்நடை முகாம்களை ஒருங்கிணைத்து கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் வழங்க வேண்டும். ஒருங்கிணைந்த விதை மேலாண்மை தொழில்நுட்பங்களை அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். உரங்களின் அளவை குறைக்க உரங்களை தூவாமல் இடமிட்டு பயன்படுத்தும் முறையை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறது. ஈரப்பத அழுத்தத்தின் முக்கிய வளர்ச்சி நிலையில் டிரான்ஸ்பரண்டுகள் தெளிக்கப்படுகின்றன. ஈரப்பத அழுத்தத்தின் போது நீராவி போக்கு தடுப்பான்களை தெளிக்க வேண்டும். மரம் மற்றும் பூப்பயிர்களுக்கு நீர்ப்பாசன செயல்திறனை மேம்படுத்த சொட்டு நீர் பாசனம் பரிந்துரைக்கப்படுகிறது. தழைக்கூளம் இடுவதால் நீர் இழப்பை குறைக்க உதவுகிறது. தென்னையில் படுகையை சுற்றி தழைக்கூளம் இடுவதன் மூலம் நீர் சேமிப்பை அதிகரிக்க உதவும்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தாரணி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார்.

0: மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: நேர்களே, இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து IIT மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் CBSE கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் 10 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
3: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். நொய்டாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வந்து +2 முடித்த பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு, அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோடு பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சுருக்கிறோம்.

0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கி

பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்டநாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு

0: கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2 முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.
2: நிலையத்தில் நேரம் 6:55.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேர்களே, இன்று 7:25 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

0: கேட்ட பாடல் பொனியின் செல்வன் படத்திலிருந்து ரக்ஷிதா சுரேஷ் கிருத்திகா நெல்சன் பாடியது. இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் காலை 7 மணி. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணையிறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபர்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவில் இருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும் சிவசேனா 4 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும் திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடை என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஷ்குமார், ஹேசல்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், குருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும்

0: விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். செய்திகள் கேட்டோம், அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம் நம்ம நிகழ்ச்சியில். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாட்டு நினைத்தாலே இனிக்கும் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடினது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். ரெண்டாவது பாட்டு நெஞ்சத்தை கிள்ளாதே படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடின பாட்டு கேட்டோம், பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நான் பாடும் பாடல் படத்திற்காக மூன்றாவது பாட்டு எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்துல லக்னோல ஒரு திறந்த வெளி கடற்படை அருங்காட்சியகம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா, ரீசெண்டா லக்னோல திறக்கப்பட்ட திறந்த வெளி கடற்படை அருங்காட்சியகத்தினோட பேர் என்ன? இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பதில் சொல்லலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லயும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்லயும் உங்களுடைய பதில்களை நீங்க சொல்லலாம். இன்னைக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நாள்லயா, இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத இன்று இதன் வழியா தெரிஞ்சுக்கலாமா?
1: இன்று ஜூன் 1 உலக பால் தினம். ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் 2001 தொடங்கிய இந்த நாள் இன்று 100 மேற்பட்ட நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் பெண் விவசாயிகளை கொண்டாடுவோம். உலகம் முழுவதும் 8 மேற்பட்ட பெண்கள் பால் உற்பத்தியில் பங்காற்றுகிறார்கள். இவர்களின் உழைப்பே நாம் பால் பருக காரணம். பால் என்பது வெறும் பானம் மட்டுமல்ல, கால்சியம், புரதம், வைட்டமின் டி என உடலுக்கு அத்தியாவசியமான சத்துக்களின் களஞ்சியம். குழந்தைகள் முதல் முதியோர் வரை தினமும் பால் அருந்துவது ஆரோக்கியமான வாழ்வின் அடிப்படை. இந்த உலக பால் தினத்தில் நம் வீட்டில் பால் சேர்க்கும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்வோம், ஒரு கிளாஸ் பால் குடித்து.
2: இன்று
1: ஜூன் 1 உலக பெற்றோர் தினம். 2012 ஐக்கிய நாடுகள் நிறுவனம் இந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள பெற்றோரை கௌரவிக்கும் வகையில் அறிவித்தது. இந்த ஆண்டின் கருப்பொருள் பெற்றோருக்காக ஒன்றிணைவோம். ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது பெற்றோரின் பொறுப்பு மட்டுமே அல்ல, குடும்பம், சமூகம், பள்ளி என அனைவரும் சேர்ந்து பெற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்பதே இந்த தினத்தின் செய்தி. தாயும் தந்தையும் நம் வாழ்வின் முதல் ஆசிரியர்கள், முதல் நண்பர்கள், முதல் தெய்வங்கள். அவர்கள் நம்மை வளர்க்க உறக்கமின்றி உழைத்த கணங்களை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைய உலக பெற்றோர் தினத்தில் நம் பெற்றோரிடம் ஒரு நன்றி சொல்வோம், அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு.
2: இன்று

0: பாட்டு ஒரு தாயின் சபதம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடினது, எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 25 அதிகபட்சமா 34 செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல 26 செல்சியஸ், ஈரோடுல 27 செல்சியஸ், சேலத்துல 26 செல்சியஸ் ஆகும். பாலக்காட்ல 27 ஊட்டியில 17 செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் எஸ் கோவிந்த்.

0: ராஜ் அவர்கள்.
1: வாழ்க வளமுடன். இன்றைக்கு குடும்ப உறவுகள் மேம்பட என்னென்ன யுக்திகளை கையாளலாம் என்பதை பற்றி பார்ப்போம். உறவுகள் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் குடும்ப உறவுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானதாகும். குடும்பம் என்ற அமைப்பில்தான் அதிகப்படியான உறவுகளை காண்பதோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறை அதோடு பின்னி பிணைந்துள்ளது. குடும்ப உறவில் பெற்றோர், மனைவி, குழந்தைகள் என்று நெருங்கிய உறவு முறைகள் தொடர்கின்றன. நம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அமைந்துவிட்டால் குடும்ப உறவுகளை கையாள்வதில் நாம் வெற்றி கண்டவர்களாவோம். பிணக்கு இல்லாத குடும்ப உறவு சாத்தியமா என்றால் இல்லை என்பதுதான் பதில். குடும்பத்தில் பிணக்கு எழுவதற்கு 4 காரணங்கள் உள்ளன. 1 தேவை, 2 அளவு, 3 தன்மை, 4 காலம். குடும்ப உறுப்பினர்களுக்குள் தேவை என்ன என்பதை பொறுத்து வேறு வேறு கருத்து இருக்கும். ஒருவருக்கு அவசியம் தேவை என்பது மற்றவருக்கு அப்படி இருக்காது. அதேபோல எந்த அளவு தேவை என்பதிலும் கருத்து பிணக்கு வரும். இந்த இரண்டிலும் ஒருமித்த முடிவு வந்தாலும் எந்த தன்மை, எந்த பிராண்ட் பொருளை வாங்குவது என்பதில் பிணக்கு வரும். அதுவும் ஒத்து வந்தாலும் எப்பொழுது வாங்குவது என்பதில் கருத்து வேறுபாடுகள் வரும். எனவே குடும்பத்தில் பிணக்கு என்பது இயல்புதான் என்றாலும் அவற்றை வெற்றி காண நாம் 3 பண்புகளை கையாண்டால் பிணக்குகள் இல்லாமல் குடும்ப உறவுகளை நல்ல முறையில் கையாள முடியும். 1 சகிப்புத்தன்மை, 2 விட்டு கொடுத்தல், 3 தியாகம். குடும்பத்தில் ஒரு கருத்தில் பிணக்கு வருகிறது என்றால் இந்த 3 பண்புகளை யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் வெற்றியாளர்களாக கருதப்படுவர். மேலும் குடும்பத்தில் மற்றும் பணியாற்றும் இடங்களில் உறவுகள் மேம்பட அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கியுள்ள 18 கோட்பாடுகளை காண்போம். பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையற்ற மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள். பிரச்சனைகள் ஏற்படும்போது மற்றவர்கள் முதலில் இறங்கி வர வேண்டும் என காத்திராமல் நீங்களே பேச்சை துவக்க முன்வாருங்கள். யாரையும் ஒப்பிடாதீர்கள். எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை கூறவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பிவிடாதீர்கள். அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள். தயக்கத்துடனும் பயத்துடனும் பேசாமல் இருக்காதீர்கள். மற்றவர் கருத்துக்களை, செயல்களை, நிகழ்ச்சிகளையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். உண்மை எது, பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கு கேட்டதை அங்கு சொல்வதையும் அங்கு கேட்டதை இங்கு சொல்வதையும் விடுங்கள். உங்களை நோக்கி அது ஒரு நாள் திரும்பும். நீங்கள் சொன்னதே சரி, செய்ததே சரி என்று வாதிடாதீர்கள். நீங்கள் முடியவே முடியாது என்று நினைத்ததை உலகில் ஒருவன் செய்து கொண்டிருப்பான். உங்கள் கருத்துக்களில் உடம்பு பிடியாய் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். பிடிவாதத்தை கைவிடுங்கள். அளவுக்கு அதிகமாய், தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள். திருப்தி என்பது எல்லாவற்றிலும் மிக முக்கியம். அர்த்தமில்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள். எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை மனதார உணருங்கள். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள். வல்லவனுக்கு வல்லவன் இருக்கிறான். மற்றவர்களுக்கு மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள். இந்த மகா வாக்கியங்களையும் உங்களுடைய பண்புகளில் ஒன்றாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் காண வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.
0: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். அமைப்பு சௌமியா.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அணிச்சிருக்கும் சமீபத்தில் லக்னோவில் திறக்கப்பட்ட திறந்தவெளி கடற்படை அருங்காட்சியகத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கான கேள்வி. நிறைய நேயர்கள் இதற்கு சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறீங்க. யாராரு அப்படிங்கறத பாத்திரலாம். சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. கோணமலை ஆனந்தன், கணேசமூர்த்தி, பூலோபாளையம் ஆனந்தமுருகன், சங்கர ஸ்ரீனிவாசன், பாண்டிச்சேரி, பீடம்பள்ளி வாசு

தேவன் ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஆலாங்கொம்பு, தண்ணீர் தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, அதுக்கப்புறமா வெளியங்காடு தர்மராஜ், மகேஸ்வரி, ஹரீஷ் பதில் கொடுத்துருக்குறாங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், அந்தோணிராஜ் சென்னை, விஸ்வம் அறந்தாங்கியிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி, ரமேஷ், இன்னும் நிறைய நேயர்கள் சரியான பதில்களை நம்ம கூட கொடுத்து இணைஞ்சிருக்கிறாங்க.

0: கேட்டுப்பாட்டு கோகுலம் படத்திற்காக உன்னிமேனன் பி சுஷீலா பாடினது. பாடலாசிரியர் பழனி பாரதி, இசை சிற்பி. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல எனக்கான கேள்விக்கு இன்னும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அன்பு ராணி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி, வி ஐயனார் முதுகுடி, சிபு சோமஸ்கந்தமூர்த்தி அவங்க சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. பூலவாடியிலிருந்து ராமசாமி, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம் கல்பனா, ஏரிப்பாளையத்திலிருந்து கலை, ஹேமா, சண்முக சுந்தரம் அவங்களும் பதில் கொடுத்துருக்காங்க. போத்தனூர் ரயில் ரங்கன், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்பச்சேரியிலிருந்து, சிவானந்தா காலனி எஸ் பழனி, கோகிலா வன்ஷிகா, லோகேஷ், விஜயகுமார் செலக்கரிச்சல், ராதிகா லக்ஷன், யஷ்வந்த், பிரணிதன் வெள்ளிக்குப்பம்பாளையத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. குஹன் சிந்து கோத்தகிரி, சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், கோணவக்கரை கண்ணன் பதில் கொடுத்துருக்காங்க. கரூர்லிருந்து நாகேந்திரன், பார்வதி, கணபதி, மூக்கனூர் சண்முகாநகர்லிருந்து சிவகுமார் மலர்குடி, தேவராயபுரத்திலிருந்து ராஜா, செந்தில் பிரபு மூக்கனூர் சண்முகாநகர்லிருந்து கூட நிர்மலா, திவ்யபாரதி, சிவசாமி இணைஞ்சிருக்கிறாங்க. சண்முக சுந்தரம், ரமண முதலி புதூர், ஓகே, கண்ணையன், ராமசாமி கஞ்சம்பட்டி, ரமண முதலி புதூர்லிருந்து செந்தில்குமார், தங்கமணி, நந்தனா, லோகிதா, சுதீஷ் கோத்தகிரி, தாசப்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம், இன்னும் நிறைய நேயர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: மழை காலங்கள் நமக்கு வெயிலிலிருந்து விடுதலை தந்தாலும் வீடுகளில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. மழை காலத்துல நமது வீடுகளை பாதுகாக்கிறதுக்கு சில எளிய பராமரிப்பு முறைகளை கையாண்டோம்னா இதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளலாம். வீடுகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் ஒழுகாமல் இருக்க வீட்டினுடைய கூரைகளை ஒரு முறை சரிபார்க்கணும். குறிப்பா ஓட்டு வீடுல தண்ணீர் ஒழுகும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஓடுகளில் உள்ள ஓட்டைகளை கண்டறிந்து சரி செய்யணும். மேலும் சுவர்கள்ல ஏதேனும் விரிசல் உள்ளதா, விரிசல்கள் மூலமாக நீர் உள்ளே வர வாய்ப்புள்ளதா அப்படிங்கறத குறிச்சு சோதனை செய்து பார்க்கணும். மழைக்காலங்கள்ல மின்சார பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க வீட்டை சுற்றியுள்ள மின்சார கம்பிகள் சரியான முறையில பராமரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத சரிபார்க்கணும். வீடுகளில் உள்ள சுவிட்ச் போர்டுகள் சரியாக வேலை செய்கிறதா அப்படிங்கறத சரிபார்க்கணும். மின்சார லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனை உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும். மழை காலங்களில் தரைகளில் கனமான தரை விரிப்புகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன் கேட்டா நீர் வந்து இதுல சேரும் போது பூஞ்சை தொற்றுகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால லேசான தரை விரிப்புகளை பயன்படுத்துவது உடனடியாக உலர்வதற்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்துல நம்மளுடைய ஆடைகள், மற்ற துணி பொருட்கள், புத்தகங்கள் போன்றவற்றில ஈரம் படாமல் இருக்குமாறு இடங்களை தேர்ந்தெடுத்து சேமித்து வச்சுக்கணும். மழைக்காலங்களில் வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பும் போதும் சரி, நனைந்த பொருட்களை வீட்டுக்குள் எடுத்து வருவதை தவிர்க்கணும். ஈரமான துணிகளை உடனடியாக உலர வைக்கணும். வெளியில கால்களை சுத்தமாக கழுவி விட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வரணும். இது போன்ற விஷயங்கள்ல நாம் முன்னெச்சரிக்கையாக செயல்படும் போது மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகள்ல இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: கேட்டு பாட்டு பூக்களை பறிக்காதீர்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடினது, பாடலை எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இன்னும் நிறைய நேயர்கள் சரியா பதில் கொடுத்துருக்கீங்க. அவங்களோட பேர்லாம் கடக்கடன்னு வாசிச்சிடலாம். மனோகரன் சாந்தி வி கே வி நகர்ல இருந்து, அவர்களோட கவுண்டம்பாளையத்திலிருந்து லாவண்யா, ராயப்பன் ரெஜி ஜெஃப்ரி, இளங்கோ நகர்ல இருந்து அம்பிகா தேவி.

வி சிறுமுகை வெளிங்கி வெள்ளிக்குப்பம்பாளையத்திலிருந்து சங்கரேஸ்வரன் மஞ்சுளா, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, ரமண முதலிபுதூர்லிருந்து சுதாகர் ஜீவா, மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்லிருந்து வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து யசோதா கோவிந்தராஜ், மனோகரன் கரையாம்பாளையம், ஏ கே பிரகாசம் ஞானாம்பிகை போகம்பட்டி, பிரபாகரன் பல்லடம் விஜயகுமார் வரதராஜபுரம், கணியூர் அண்ணாதுரை, திண்டுக்கல் நாகல் நகர்லிருந்து நடராஜன், ஜனகா ரேவதி, தினேஷ்குமார் பதில் கொடுத்திருக்காங்க, நங்கவள்ளி ராஜாராம், தென்பொன்முடியிலிருந்து நாகமணி, ஜெகநாதன் பூளக்காட்டு பாளையம் ஹோப் காலேஜ், பிரணயாகுகன் கேன்பாளையம் பேச்சிமுத்து, குருவாயூரப்பன் பிரபஞ்சன் நகர்லிருந்து திருப்பூர் குருவாயூரப்பன் நகர்லிருந்து பிரபஞ்சன் யஷ்வந்த் பதில் கொடுத்திருக்காங்க, விஜய் தென்றல் நாமக்கல், களத்து புதூர் அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், அமிர்தம் மகாலிங்கம் நாமக்கல், பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு, குணசேகரன் பணப்பள்ளி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், பண்ணைபுரம் வீரகுமார் பதில் கொடுத்திருக்காங்க, ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு மீண்டும்

பணப்பள்ளி ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், பண்ணபுரம் பண்ணைப்புரம் வீரகுமார் பதில் கொடுத்திருக்காங்க. ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது சரியான பதிலோட இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாமா? சமீபத்தில் லக்னோல திறக்கப்பட்ட திறந்த வெளி கடற்படை அருங்காட்சியகத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வி. இதற்கான சரியான பதில் இத்தனை நேயர்கள் சொல்லியிருந்தாலும் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்திடலாம். உத்தரப்பிரதேசத்துல லக்னோல இந்திய கடற்படையினுடைய சாதனைகளை விளக்கும் வகையில தான் இந்த திறந்த வெளி அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுச்சு. இதனுடைய பேரு நௌசேனா ஷௌரிய வாட்டிகா அப்படிங்கிறது தான். இதனுடைய அமைவிடம் பார்த்தோம்னா லக்னோல இருந்து லக்னோலோடைய சென்டர்ல தான் இது அமைஞ்சிருக்கு. இது 2 ஏக்கர் பரப்பளவுல உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த அருங்காட்சியகத்தினுடைய முக்கிய ஈர்ப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்திய கடற்படையில ரொம்ப சிறப்பா பணியாற்றி ஓய்வு பெற்ற INS கோமதி அப்படிங்கிற போர்க்கப்பலின் முக்கிய பாகங்கள் மற்றும் ஏவுகணைகள் தான் இங்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய கடற்படையினுடைய வீரம், தொழில்நுட்ப வலிமை மற்றும் தியாகங்கள் எல்லாம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் கிட்ட தேசபக்தி உணர்வை வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு சரியான பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலகத் தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர் 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றது. தென்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங் கோயம்புத்தூர் மக்களே, நேரம் 8:02, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்தது நான் ஆர்ஜே தமிழ்.

0: கேட்டு பாட்டு பகல் நிலவு படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பி சுஷீலா பாடினது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இவ்வளவு நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. நேர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ணலாமா?
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லி

கூவும் சத்தம் கேட்டு வானம் வைக்கும் வட்டப்பொட்டு.

துள்ளி தெரிந்த காலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகள் ஸ்ரீமுனி கிருஷ்ணன், சுஜாதா, நந்தா அவங்க வாய்ஸ்ல, ஜெயந்த் மியூசிக்ல. நேரம் 8:08 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். இப்போ நம்ம டிஜிட்டல் இந்தியாவோட வளர்ச்சியினால நம்ம பில்ஸ் பே பண்றது, ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு இல்லையா. டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வர ஃபாரினர்ஸ் கூட, அதாவது நம்மளுடைய கியூஆர் ஸ்கேன் பத்தி ரொம்ப அருமையா பேசுறாங்க. நம்ம ஃபுட் வந்து ட்ரெயின்ல ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கே வந்து நம்ம ஃபுட் எல்லாம் இப்ப டெலிவரி பண்றாங்க. இதை பத்தி எல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ்டா அவங்க வந்து சோசியல் மீடியால எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில நாங்க மட்டும் என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரி இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இப்போ நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ரீசெண்டா ஒரு இனிஷியேட்டிவ் அவங்களோடது என்ன அப்படின்னா டிஜிட்டல் போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற விஷயம்தான். இது என்ன டிஜிட்டல் போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் ஒரு சாதாரண இமெயில் மாதிரி கிடையாது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல டிசைன் பண்ணப்பட்ட உங்களுக்கான பிரத்யேக செக்யூர் அட்ரஸ். இது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், கவர்மெண்ட் சான்றிதழ்கள் அப்படின்னு எல்லாமே ஒரே இடத்துல பத்திரமா வந்து டிஜிட்டலா ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க இப்ப இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தலே வந்து ஆன்லைன் டேட்டா திருட்டும் ஸ்பேம் மெயில்களும் தான் இல்லையா. நமக்கே வந்து நிறைய ஸ்பேம் மெயில்ஸ்லாம் வரும். ஆனால் நம்ம டிஜிட்டல் போஸ்ட் பாக்ஸில் அரசாங்கத்தால் முழுமையாக சரிபார்க்கப்பட்ட, அதாவது வெரிஃபைட் நிறுவனங்கள் மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப முடியும். அதனால் சர்வதேச அளவில் நடக்கிற எந்த ஒரு ஆன்லைன் மோசடிக்கோ ஃபேக் மெசேஜஸ்க்கோ இங்கே இடமே இல்லை. உங்கள் டேட்டா 100% சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களே, நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை ட்ராவலில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அங்கே இருந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஒரே ஒரு ஆப் மூலமாக உங்களோட இந்த டிஜிட்டல் அஞ்சல் பெட்டியை ஓப்பன் பண்ணி எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸையும் ஒரு செகண்டில் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றினா இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது தகவல்கள், நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் என்ன விஷயம் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபெசிலிட்டியும் அவைல் பண்ண முடியும் அப்படின்னா அவைல் பண்ணி பயனடைங்க.

0: அமேசிங் ஆன சாங். எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிச்சோம். எஸ்பி பிச்சரன், வெங்கட் பிரபு, சின்மயி வாய்ஸ்ல, ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning.

ஒரு படம் பார்ப்போம், அப்படி இல்லாட்டி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஏதாவது படம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்ல. ஆனால் இங்கே ஒரு ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஊரையே ஒரு ஓப்பன் தியேட்டராக மாற்றி சூப்பராக ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது எந்த ஊர் அப்படின்னு நீங்கள் ஆவலோட எதிர்பார்க்கறது எனக்கு புரியுது. அது எந்த ஊர் அப்படின்னா, ஒடிசா மாநிலத்தில் பர்கா அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற தனு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபெஸ்டிவல் தான். இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து திறந்த வெளி நாடக விழா அப்படின்னு சொல்லப்படுற, உலகிலேயே மிகவும் மிகப்பெரிய திறந்த வெளி நாடக விழா அப்படின்னு சொல்லி கின்னஸ் சாதனை படைத்த ஒரு விஷயமா இருக்கு. இந்த விழாவில் நடக்கும்போது ஒட்டுமொத்த பர்கா நகரமே ஒரு மாபெரும் நாடக மேடையா மாறிடுமாமா. பர்கா நகரம் புராண கால மதுரா நகரமா மாறிடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி கிராமம் வந்து கோகுலமா மாறிடுமா. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அங்க பாயிர ஜீரா நதி யமுனை நதியா உருவாகுமா. இந்த மாதிரி வந்து அவங்க ஊரையே அப்படியே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஓப்பன் தியேட்டராக மாத்திடுறாங்க. 11 நாள் இந்த விழா வந்து நடக்கும். அதாவது கிருஷ்ணருடைய பிறப்பு, கோகுலத்தில் அவர் செய்த லீலைகள், அது மட்டும் இல்லாமல் இறுதியாக அவர் வந்து அசுர மாமன்னனான கம்சவை வந்து வதம் செய்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி புராண கதைகளை வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமாக ஒரு நாடகமாக நடித்து காட்டுவாங்களாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த விழாவினுடைய சுவாரஸ்யமான பகுதியே என்னென்னா, கம்சனாக நடிக்கிறாங்க இல்லையா, அந்த நடிகர் வந்து ஒரு 11 நாட்களுக்கும் அந்த ஊரோட அரசராகவே மாறிடுவாராம். யானை மீது ஏறி, அதாவது யானை மேல ஏறி வந்து நகர்வலம் வருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் அரசு அதிகாரிகளுக்கு கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேடிக்கையான அபராதம் விதித்து அவங்களுடைய உரிமையை வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த விழாவினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அறுவடை திருநாளுக்கு அப்புறமா, அதாவது டிசம்பர்லேருந்து ஜனவரி மாதங்களில் தீமைக்கு எதிராக நன்மை வெல்வதை கொண்டாடுறத ஒரு முக்கியமான ஒரு மையக்கருத்தாக இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஓப்பன் தியேட்டர் எங்காவது நம்ம பார்த்துருப்போமா?

பொல்லாதவன் படத்துல இருந்து அமேசிங்கான சாங் கேட்டு கழிச்சிட்டோம். கார்த்திக் நக்குல் பாம்பே சேஷ்ரி வாய்ஸ்ல, ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்ல. நேரம் 8:39, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க, ஏன்னா இப்போ வந்து நம்ம கேட்க போற கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஈஸியான க்வெஸ்டின் தான். என்ன அப்படின்னா, நம்மள எத்தனை பேர்த்துக்கு டைமிங் கீப் அப் பண்ண பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவீங்க? நிறைய பேர் வந்து நம்ம அவுட் ஆயிடுவோம். ஏன்னா வந்துட்டு டைமிங் கீப் அப் பண்றது அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அலாரத்தை வச்சுட்டு ஸ்னூஸ் மோட்ல போட்டுட்டு அப்புறம் எந்திரிச்சு அப்படியே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பிட்டு இருப்போம். இங்க ஒரு ஊர்ல அப்படியெல்லாம் இல்லாம பர்ஃபெக்டா டெய்லியும் இடி மின்னல் கரெக்டான டைமுக்கு வருதா? அது எந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டிவி ஐலண்ட்ஸ் இந்த பகுதியில் தான் வந்துட்டு கரெக்டாக டான் 3 மணி அடித்தா பயங்கரமான இடிமின்னல் வருதா, என்ன கதை அப்படிங்கிறத சொல்கிறேன். அங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதத்தில் தொடங்கி மார்ச் மாதம் வரைக்கும் தினமும் மதியம் சரியாக 3 மணிக்கு டான் அலாரம் அடித்த மாதிரி ஒரு பயங்கரமான இடிமின்னல் புயல் உருவாகுது. ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன இல்லாமல் கடிகாரம்

மூணுக்கு நேராக வரும்போது கரெக்டாக வந்து மேகக்கூட்டங்கள் அங்கே வந்து திரண்டு வந்துடுதான். இது வந்து துல்லியம், இதனுடைய துல்லியத்தின் காரணமாகவே இந்த ஊரில் வந்துட்டு இடி மின்னல் புயலுக்கு விஞ்ஞானிகளும் உள்ளூர் மக்களும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா ஹெக்டர் த கன்வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக ஒரு பேர் வச்சிருக்காங்களாம்மா. சரி, தினமும் எப்படி ஒரே இடத்துக்கு ஒரே நேரத்துக்கு இந்த புயலால் வர முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய பின்னணி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சயின்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவில் வந்துட்டு புவியியல் அமைப்பும் கடல் காற்றும் மத்தியான நேரத்தில் வந்து சரியாக வந்து அப்படியே வந்து இன்கார்பரேட் பண்ணி கரெக்டாக வர்றதுனால அங்கே வந்து வெப்பச்சலனம் நடக்குது. அதனால இந்த மேகங்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பிரம்மாண்டமா உருவாகி சூப்பரா வந்து கரெக்டான டைமுக்கு வந்துருது. இந்த ஹெக்டர் புயல் எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னா, இந்த பக்கமா பறக்கிற விமானங்கள்ல இருக்கிற பைலட்ஸ் கூட கடல்ல இருக்கிற மாலுமிகள் அவங்களுடைய திசையையும் இருப்பிடத்தையும் துல்லியமா கணிக்கிறதுக்கு எங்கப்பா 3 மணிக்கு இடியும் மின்னலும் வருமே அப்படின்னு பாக்குறாங்களா, அவங்க லேண்ட்மார்க்கா வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் உலகப் போர் சமயத்தில் கூட பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வழிகாட்டும் திசை காட்டியாக இந்த இடிமின்னல் மேகம் அப்படியே நம்பி இருந்திருக்காங்க. சூப்பரில் ஓகே, இவ்வளோ பர்ஃபெக்டாக நாங்கள் எதிர்பார்க்கலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.

கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கஷ்டம். ஜெயச்சந்திரன் சின்மயி வாய்ஸ்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. நேரம் 8:48 அக்காஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். யாரெல்லாம் வீடு கட்டுற ஐடியாவில் இருக்கீங்களோ நல்லா கேட்டுக்கோங்க, ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது வரப்போகுது. வீடு கட்டணும்னா நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், பயங்கரமாக பிளான் பண்ணுவோம் இல்லையா? இந்த இன்ஜினியரை பிடிக்கலாமா, அந்த இன்ஜினியரை பிடிக்கலாமா, இப்படி டிசைன் பண்ணலாமா, இந்த சிமெண்ட் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து வித்தியாசமாக ஒரு முறையில் வீடு கட்டுறாங்க. எங்கே அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற இமயமலை பகுதிகளில் காணப்படுற ஒரு அரிய வகையான ஒரு வித்தியாசமான கோட்டி பணல் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடக்கலை தான் இது. ரொம்ப பழங்கால இந்திய பொறியியல். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்லாருக்கும் நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம், இமயமலை பகுதிகளில் Zone 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா இருக்குது. என்னென்னா, நிலநடுக்கம் அதிகமாக வரக்கூடிய இடம். இந்த இடங்களில் அவங்க எப்படி வீடு கட்டுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். 900 ஆண்டுகால அசைக்க முடியாத வரலாறு இது. என்ன அப்படின்னா, இங்கே வந்து 900 ஆண்டுகளில் எத்தனையோ சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வந்து வந்திருக்கு, பூகம்பங்களும் வந்திருக்கு. நவீன கட்டடக்கலையில் வந்துட்டு நம்ம கட்டுற வீடுகள் நமக்கே தெரியும், ஒரு சின்ன வெள்ளம் வந்தால் கூட ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிற மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிமெண்டே இல்லாத ஒரு வீடுகள், செங்கற்கள் இல்லாமல் வீடுகள் கட்டுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு முறை அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, லேயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அடுக்கு பெரிய மரக்கட்டைகள், அதுக்கு மேலே ஒரு அடுக்கு கற்கள் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சு இன்டர்லாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டர்லாக்கிங் முறையில் வந்துட்டு வீடுகளை கட்டுறாங்க. அதனால் வந்துட்டு எந்த விதமான நிலநடுக்கங்கள் வரும்போது இந்த வீடுகள் வந்து சேதப்படுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நிலநடுக்கம் வரும்போது அது வந்து நெகிழ்வுத்தன்மையோடு இருந்து ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கிறதுனால அதனால் இந்த மாதிரியான எந்த சேதமும் அவங்களுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடுகள் நதிப்படுகைகளோ, அதாவது நதியோரத்துலேயோ, தளர்வான மண்ணிலோ கட்ட மாட்டாங்க. என்ன அப்படின்னா, அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க நம்மளுக்கு பெட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாறைகள் மேலே வந்து வீடுகளை கட்டுறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த வீடுகள் எல்லாம் எந்த ஒரு சேதமும் அடையாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறைந்த

0: கதவுகள் ஜன்னல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட எடையை வந்து சமநிலைப்படுத்தணும் இல்லையா, ஒரு உயரத்தில் வந்து வீடு இருக்கும்போது எடையை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து குறைவான எடை அந்த குறைந்த கதவுகள் ஜன்னல்கள் ரொம்ப மினிமலிஸ்டாக அந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. உலக விஞ்ஞானிகளுடைய வியப்பு இன்றைக்கும் உலகெங்கிலும் இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ் வந்து, அது மட்டும் இல்லாமல் நிலநடுக்கவியல் ஆராய்ச்சியாளர்களும் இந்த 900 ஆண்டு கால பழமையான இமயமலை கட்டிடக்கலையை பார்த்து ரொம்பவே வியந்து போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். நேரம் 8:50, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், 103 FM.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குதே, அது நல்லதா கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம், ஆனா உண்மை அது இல்லை. இயற்கையா உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒண்ணு. அந்த அழுத்தம் அதிகமா போனாதான் கெடுதல், அதை தான் நாம பிபின்னு சொல்றோம். ஆனா அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்கிறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புகிறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது, இதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். சீராக இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனால தான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் வேலை செய்கிறது, உடம்பு குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது, அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால் ஏற்படுற வியாதி இல்லை, உடம்பில் ஏற்படுற ஒரு பழுது அவ்வளவுதான். இப்போ 40 வயசுக்கு மேலே தான் பொதுவாக இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு, மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர்கிட்ட போயிடலாம், அதுக்கு இப்போ சுமாராக 30 விதமான மருந்துகள் இருக்குது தான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்தில் யோகாசனம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க, இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ளே செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைனில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை, வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்து பழக்கம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடணும், சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும், கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும், முடிஞ்சால் விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தால் சந்ததிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடுத்தர வயசு அடைஞ்சவங்க அப்பப்போ அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிறத நம்மளில் பல பேர் சரியாகவே கேட்கறது இல்லை, அதனால தான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனான், உடம்பு குண்டாக இருக்குது அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான், என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணினேன் டாக்டர்னா, என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்ணுறேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

அரிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். சத்யன் சின்மை வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. இதுவரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணி கேட்டீங்க. நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே. நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களுடன் என் முகம் கேட்கலாம். நேரம் 8:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

0: வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் காலை 9:02. நாம அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு

ஷான் ரோல்டன் பாட்டின பாட்டு கேட்டோம். அவருடைய இசையமைப்பிலேயே டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக பாடலாசிரியர் மோகன் ராஜன். சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல May 26 26ஆம் தேதியிலிருந்து ஒரு மெடிக்கல் டீம் அமைச்சு காய்ச்சல் அறிகுறிகளோட யாராவது வராங்களா, பயணிகள் யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அவங்கள செக் பண்ணியிருக்காங்க. அறிகுறிகளோட ஏதாவது சிம்டம்ஸோட வந்தாங்கன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணி அங்கே ஏர்போர்ட்லேயே ஒரு 2 ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் தனியாக ஒரு 10 பெட்டு கூடிய தனி வார்டும் அமைக்கப்பட்டிருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த மாத தொடக்கத்திலிருந்து காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் இந்த மாதிரியான நாடுகளில் இல்லாட்டி அந்த நாட்டின் வழியாக பயணித்தவர்களையுமே வந்து இனி செக் பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்கும் இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னா, இந்த எபோலா தொற்று இந்தியாவில் எப்படி இருக்குது வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். கண்காணிப்பு அடிப்படையில் யாருக்குமே எபோலா பாதிப்பு இல்லை அப்படின்னு மாவட்ட சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு அறிவிப்பையே அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க.

புஷ்பவனம் குப்புசாமி பாடின பாட்டு கேட்டோம். இட்லி கடை படத்திற்காக பாடலாசிரியர் ராஜு முருகன், இசை ஜிவி பிரகாஷ். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. சொக்கும்பளையத்தில் தேசிய வித்யாசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப்பள்ளியும் காந்திஜி அரசு மேல்நிலைப் பள்ளியும் இருக்குது. இங்க பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவிகளின் பள்ளியும் இலவசமா தங்கி பயிலக்கூடிய அந்த விடுதியும் இருக்குது. விடுதி 3 வேளை உணவு, 4 செட் யூனிஃபார்ம், சிறப்பு வழிகாட்டு புத்தகங்கள் இதெல்லாமே தராங்க. செய்தித்தாள், டிவி இதெல்லாம் வசதியுமே இருக்கு. இந்த விடுதியில சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் 6374520182 6374520182 அப்படிங்கிற நம்பரை நம்ம காண்டாக்ட் பண்ணி விடுதி நிர்வாகத்துக்கிட்ட நம்ம பேச முடியும்.

பைசன் படத்துல இருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசையமைச்சு பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் மாரி செல்வராஜ். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில நினைச்சிருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 சேர்க்கை May 16 June 3 வரைக்கும் நடைபெற போகுது, நாளை மறுநாள். அதனால இப்பவே தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்பணும், ITI படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம விண்ணப்பிக்கலாம். இல்லை இதை பற்றி ஏதாவது நம்மளுக்கு இன்னுமே வந்து விவரங்கள் தெரியணும் அப்படின்னா நிலைய முதல்வர் அவங்களோட மொபைல் நம்பர் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையம் குன்னூர், அதற்கான நம்பர் வந்து 9499055707 மற்றும் ஒரு நம்பர் வந்து 9047637393 9047637393 இது வந்து குன்னூர். பழங்குடியினர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கூடலூர், இதனுடைய நம்பர் பார்த்தோம்னா 04426 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட சேர்த்துட்டு 22634499 226344 மற்றும் ஒரு அலைபேசி எண் 82487633 82487637333 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நாளானிக்கு வரைக்கும் இதனுடைய டேட் வந்து இருக்கு, நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கான டேட்டு. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல

கேட்ட பாட்டு கோலி சோடா 2 படத்திற்காக அச்சு ராஜாமணி பாடினது. இசையும் அவங்களே தான், அச்சு ராஜாமணி அவங்களுடைய இசையில தான் இந்த பாட்டு கேட்டோம். கோலி சோடா 2 படத்திற்காக சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.

வணக்கம். நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு? மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு. நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது? இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி.

0: பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சாயந்தரம் 7:25 தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

வனமகன் படத்துல இருந்து இப்போ கேட்டோம் இந்த பாட்டு. விஜய் யேசுதாஸ் பாடினது, இசை ஹாரிஸ் ஜெயராஜ். சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. நம்ம ஸ்கூல் லீவு, கோடை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி கோடை காலத்தை முன்னிட்டு மே 1 தேதியிலிருந்து 31 தேதி வரைக்கும் கோர்ட்டுக்கு எல்லாமே கோடை விடுமுறை அளிச்சிருந்தாங்க சென்னை ஹைகோர்ட் இல்லையா. அதன்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதன்மை செஷன்ஸ், கூடுதல் செஷன்ஸ் கோர்ட், சார்பு நீதிமன்றம், முன்சிப் கோர்ட் இது எதுவுமே செயல்படல. மேஜிஸ்ட்ரேட் மற்றும் சிறப்பு கோர்ட்டுகள் மட்டும் செயல்பட்டு இருந்துச்சு. முதன்மை செஷன்ஸ் கோர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கோடை விடுமுறையில ஜாமீன், முன்ஜாமீன் மனுக்கள் மீது ஒரு விசாரணை நடத்தப்பட்டு இருந்தது. கோடை விடுமுறை முடிஞ்சு மாவட்டம் முழுவதுமா இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல வழக்கம் போல இன்னையிலிருந்து செயல்படும். கோடை லீவு முடிஞ்சிச்சு, சோ எல்லா கோர்ட்லயுமே வந்து இன்னையிலிருந்து வழக்கம் போல செயல்பட ஆரம்பிக்குது.

இவந்தந்திரன் படத்திற்காக சஞ்சனா கலாமஞ்சி யாசின் பாடின பாட்டு கிட்டோம். பாடலாசிரியர் விவேக், இசை எஸ் தமன். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டியில் யூஜி பிஜி அதுக்கப்புறமா பிஜி டிப்ளமோ படிப்புகளுக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 15 தேதி வரைக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்குது. பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் கூட, எம்எஸ்சி இவிஎஸ் இது எல்லாத்துக்குமே கூட, எம்எஸ்சி ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பு, எம்ஏ தமிழ் மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ் இதுக்கு இந்த மாதிரியான படிப்புகளுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு கூடுதல் அவகாசம் யூனிவர்சிட்டி சார்பில் வழங்கியிருக்கிறாங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கான நுழைவு தேர்வு ஜூன் 5 தேதி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல காலையில 11 மணிக்கும் நடக்க இருக்கிறதா அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. தேர்வுக்கான அனுமதி சீட்டு விண்ணப்பதாரர்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கப்படும். 4 தேதி வரைக்கும் அனுமதி சீட்டு கிடைக்கல அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொண்டு வந்தீங்கன்னா அங்கேயே நீங்க போய் அதை காமிச்சு ஒரு சின்ன கார்டு மாதிரி வாங்கி எக்ஸாம்ல நம்ம எழுதிக்கலாம், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதிக்கலாம்.

கேட்ட பாட்டு ஜீரோ படத்திற்காக அனிருத் பாடினது. நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்ல கபிலனுடைய வரிகளில் கேட்டோம் இந்த பாட்டு. முருகனுடைய ஏழாம் படை வீடு அப்படின்னு சொல்லி நம்ம மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சொல்லுவோம். கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவசர மருத்துவ தேவைக்காக பொதுவாக வந்து அங்கே ஒரு எமர்ஜென்சி செஷனுக்காக ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறக்கான இடம் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொதுமக்களுடைய பக்தர்களுடைய வசதிக்கேற்ப ஆம்புலன்ஸ் சர்வீஸையும் தொடக்கியிருக்காங்க. இதனுடைய தொடக்க விழா நேற்றுக்கு கோயில் அடிவாரத்தில் நடந்திருக்கு. ஸோ இப்போது இனிமேல் மருதமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா அங்கே இனி ஆம்புலன்ஸ் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது.

தீ பாடின பாட்டு கேட்டோம். வாழை படத்துக்காக யுகபாரதியினுடைய பாடல் வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் போத்தனூர்லேருந்து பொள்ளாச்சி வழியாக திருவனந்தபுரத்துக்கு இயக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு ரயில். அது எப்படி அப்படின்னா, 3ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வாராந்திர சிறப்பு ரயிலாக இயக்கப்படுது. இந்த ரயில் கொல்லம், செங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோயில், மதுரை, பழனி, உடுமலை, பொள்ளாச்சி இந்த ஸ்டேஷன்ஸ்ல எல்லாமே நின்று போகுது. திருவனந்தபுரம் வடக்குலேருந்து 3ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 6:30 போத்தனூர் வருது. போத்தனூர்லேருந்து 4-11 இந்த தேதிகளில் சாயந்தரம் 5 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 7:45 திருவனந்தபுரம் வடக்கு போகுது. போத்தனூர் ரயில் பயனாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொதல் தடவையாக திருவனந்தபுரத்திலிருந்து போத்தனூருக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் இயக்குறீங்க, இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். இந்த ட்ரெயினு கிணத்துக்கடவு ஸ்டேஷனில் நின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து நாங்கள் ரயில்வே நிர்வாகத்துக்கிட்ட முறையிட்டிருக்கோம். எர்ணாகுளம் சுற்றி போகாமல் மதுரை வழியாக போகிறது குறைஞ்ச நேரத்தில் திருவனந்தபுரம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இதையே நிரந்தரமாக்கினீங்கன்னா இன்னும் நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: ஆம்பளை படத்துல இருந்த ஹிப்ஹாப் தமிழாவுடைய சேல பாட்டு கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் இணைஞ்சிருக்க இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தராரு கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தார்மி அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலையில இந்த சீசன் நேத்தியோட முடியுது. பிப்ரவரி 1 தேதியிலிருந்து 31 தேதி பக்தர்கள் எல்லாம் மேல மலை மேல அனுமதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த வகையில மழை காரணமா 10 நாளைக்கு முன்னாடியே தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து நேத்திக்கு சாயந்தரம் அந்த மலையேற்ற பாதையில சீலே வச்சுட்டாங்க அப்படிங்கறது கூடுதல் தகவல்.

0: கேட்டு பாட்டு தக் லைஃப் படத்துக்காக ஏஆர் ரஹ்மானுடைய இசையில கமல்ஹாசன் வரிகள்ல வைஷாலி சுமன், சக்திஸ்ரீ கோபாலன், ஆதித்யா பாடினது. இதுவரைக்கும் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுது ஆர்ஜி மீஸ்ரீ. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பு பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்கலாம். தொகுத்து வழங்க தமிழரசி காத்திருக்காங்க. நன்றி நேர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோரிடையே உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேருவதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு, மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.

0: மாவட்டத்தில் 420 கிராமங்களில் மீன்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15 நாட்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2369 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் நேயர்கள் இணைவருக்கும் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ், லிஸ்னர் சாய்ஸ். ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு கச்சிட்டே இருக்கீங்க. இன்னைக்கும் ரெடியா இருங்க. 9585800003 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். எங்கிட்ட இருந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், உங்களுக்கு 2000 அப்புறம் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து நீங்க பாடல்கள் கேட்டு கசிக்கலாம். மீண்டும் நான் நம்பர் சொல்றேன், வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜே கிருஷ்ணாபுரம், சஹானா ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி, லதா கோவிந்தராஜ் இவங்க எல்லாரும் கில்லி படத்திலிருந்து அப்படி போடு பாட்டு கேட்டிருக்காங்க. கேட்டு ரசிக்கலாம்.

கில்லி படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டுங்க ஸ்டோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க விஜயமங்கலம், கோபால், தேவி, பூங்குடி, சரிதா இவங்க எல்லாரும். சேவல் குடி பறக்குற பாட்டு பில்லா படத்திலிருந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. இது உங்கள் சாய்ஸ், லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

நான் டாக்டர் கே ஆர் அப்பர்ணா பேசுகிறேன், குழந்தை நல மருத்துவர். இப்போ நம்ம வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெயில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வெயில் காலம் வந்து மெயினாக நம்ம வந்து கண்டிப்பாக நீர் ஆகாரம் நல்லா வேணும், நீர் சத்து குறையும். ஸோ நீர் சத்து வந்து குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். ஒன்று ரெண்டாவது, இப்போ உள்ள சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மாம்பழம், தர்பூசணி, அந்த மாதிரி நல்ல பழங்கள் வாங்கி சாப்பிடலாம். இப்போ வெயில் நல்லா விளையாண்டாலும் வீட்டுக்கு வந்தோடனே நல்லா குளிச்சுட்டு நல்ல ஒரு பருத்தி துணி ஆடை போட்டுக்கணும். அந்த துணி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப வேர்வையோடு எப்போவுமே இருக்கக்கூடாது. அப்போ வேர்வையோடு இருந்தால் அதுக்குண்டான ஸ்கின் தோல் நோய்கள்லாம் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்வை அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்தால் வரக்கூடிய தோல் வியாதிகள், அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம நல்லா விளையாடலாம். விளையாண்டு குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு உடை, காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து வெளியில் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து மாம்பழம் பலாப்பழம்ல வரப்போ சீசனில் வந்து ஈக்கள் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த ஈக்கள் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரும், டைரியா வரலாம், ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை நோய் வரலாம், அப்புறம் டைஃபாய்ட் நோய் வரலாம். இப்போ உணவு மூலியமாக தண்ணி நீர் மூலியமாக வரக்கூடிய வியாதிகள் வந்து இந்த வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சுத்தமாக இருக்கிறதான்னு பார்த்து சாப்பிடணும். தண்ணி வந்து ரொம்ப குடிக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம தாகம் எடுக்குதோ இல்லையோ நம்ம தண்ணியை வந்து அட்லீஸ்ட் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 லிட்டரோ இல்லை 2 லிட்டர்ஸோ குடிக்கணும். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம், நீர் சத்து ரொம்ப முக்கியம். வெயில் காலத்தில் நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ வயிற்று வலி வரும். ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம நீர் சத்து அதிகமாக எடுத்துக்கணும். காரமான உணவு வந்து தவிர்ப்பு நல்லது, எண்ணெய் ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸும் தவிர்ப்பது நல்லது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இந்த பாயில் பண்ணினது பொரியல் மாதிரியோ சாம்பார் மாதிரியோ ஒரு சாலட் மாதிரியோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த சில வெயில் காலத்துலேயும் சில நோய்கள்லாம் இருக்குது, அம்மை முதலிய நோய்கள்லாம் இருக்கும். இப்போ தடுப்பூசி போட்டிருந்தா அவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. தடுப்பூசி போடாத குழந்தைங்களுக்கு சில நோய்கள்லாம் வரலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சால் மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணிக்கணும்.

திருப்பூர் இளங்கோ நகர் அம்பிகா தேவி சண்முக சுந்தரம் அவங்களுடைய விருப்பமாக பாப்பாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். நேரம் 10:18 அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா விஎன் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 10:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான 2000 அப்புறம் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து உங்க விருப்பமாக பாடல் கேட்டு கச்சிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்பியூர்ல இருந்து வசந்த், விஜி, கௌசி, சுகன்யா இவங்க எல்லாரும் கோவில் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க விருப்பமாக பாடல் வருது, கேட்டு கசிக்கலாம்.

கோவில் படத்தில் இருந்து அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம். இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நேரம் 10:27 ஆயாச்சு. அடுத்ததா யார் கேட்டிருக்காங்க அவங்களுடைய விருப்ப பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரஸ் காலனியிலிருந்து கண்மணி, அதித்தி, ஆதிகா இவங்க எல்லாருக்காகவும் பூ படத்திலிருந்து பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டு ரசிக்கலாம்.

0: है द टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 10:33 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM லைது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். உங்கள் விருப்பமாக அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கச்சிட்டே இருக்கோம். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா முத்துக்குமார் பழனியிலிருந்து கேட்டிருக்காங்க. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கசிக்கலாம்.

நேரம் 10:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியை புதுசா கேட்கிற நேயர்களா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி பாட்டு கேட்கலாம் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களுடைய விருப்ப பாடல் என்ன, உங்களுடைய பெயர் எந்த ஊர் அப்படிங்கறத குறிப்பிட்டு நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சாந்தா, ஜோதி, தேவி பிரியா, ரோசி இவங்க கோவை கணபதி பகுதியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து

நேரம் 10:44 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிறுமுகை சோமு கலைவாணி அவங்க கேட்டிருக்காங்க. பம்பர கண்ணாலய திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சிக்கலாம்.

பம்பர கண்ணாலை பம்பர கண்ணாலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கோம். நேரம் 10:50 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்ததா ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும் அப்படின்னு பொள்ளாச்சி கோவில்பாளையம் பகுதியிலிருந்து ரங்கராஜ் புஷ்பலதா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் இதுவும்

இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. மதுரை திரைப்படத்திற்காக அவினாசி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய் இவங்களுக்காக பாடல் வருது.

நேரம் 10:59. நேயர்கள் இதுவரை கேட்டுகள் சித்த இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வண்டிகரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது.

0: தேசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 11:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இணையிறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரி. இன்றைய நேயர் நிகழ்ச்சியில யாரு இன்னைக்கு இன்றைய நேயரா பங்கெடுக்க போறாங்க அப்படிங்கறத நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? செல்வபுரம் பகுதியில இருந்து மகாலிங்கம் அவர் தான் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இன்றைய நேயரா இணையறாரு. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் இப்பதான் தமிழ்ல PhD முடிச்சேன், வொர்க்கிங் வந்து வெயிட் பண்றேன்.
2: ஓகே, நீங்க ரேடியோ எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: நான் ஒரு 20 இயர்ஸ் கேட்டுட்டு இருக்கேன்.
2: 20 வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, மகிழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்க சொல்லலாம்.
3: இது துளசி செடிகள் அரளி பூ சாங்.
2: அது முத பாட்டா?
3: கட்டாயமா
2: கொடுத்துடலாம். அழைத்ததற்கு நன்றி.
3: நன்றி.
2: இன்றைய நேயர் நிகழ்ச்சியில பங்கெடுத்திருந்தாரு செல்வபுரத்துல இருந்து மகாலிங்கம். அவருடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். செல்வபுரத்துல இருந்து மகாலிங்கம் அவருடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில கேட்கலாம்.

0: நேர்களின் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில செல்வபுரத்திலிருந்து மகாலிங்கம் அவருடைய விருப்ப பாடல்களை கேட்டிருக்கோம், தொடர்ந்து கேட்கலாம்.
1: என்றும் நீங்கள்

0: அகஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தாரணி அவர்கள்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல்கள். வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: இன்று மாலை 7:25 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நாம இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

பழனி படத்திற்காக பாட்டு கேட்டோம். 1965 வெளிவந்தது இந்த படம், பீம்சிங்குடைய இயக்கத்தில். சிவா ஜெகநேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், தேவிகா எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு நேஷனல் ஃபிலிம் அவார்டும் வாங்குச்சு, நேஷனல் அவார்டு வாங்கின படம். 1965 இந்த படம் வெளிவந்தது. 1962 இந்த படத்தை கன்னடத்தில் எடுத்திருந்தாங்க, அதனுடைய ரீமேக்காக தான் தமிழ் எடுத்திருக்காங்க. இப்போ நாம கேட்ட இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் பாடின பாட்டு, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் அணிஞ்சிருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் நேர்களே. நமது அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: வியட்நாம் வீடு படத்திற்காக இந்த பாட்டு கேட்டோம். சுந்தரம் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம், பி மாதவனுடைய இயக்கத்தில் இதை கதை எழுதினது சுந்தரம், சிவாஜி கணேசன், பத்மினி, நாகேஷ், கே ஏ தங்கவேலு, பானுமதி இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ என் உயிர் நினதென்றோ பாரதியாரனுடைய வரிகளை தொட்டு அதுக்கப்புறமா பாடல் வருது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன் பாடினது. இசை கே வி மகாதேவன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

கேட்டபாட்டு எங்க வீட்டு பிள்ளை படத்திற்காக 1965 வெளிவந்த இந்த படம் சாணக்கியாவோட இயக்கத்தில் வந்துச்சு. 1964 தெலுங்கில் வந்த இந்த படத்தினுடைய ரீமேக்காக தான் இந்த படம் இருக்கு. இதில் பார்த்தோம்னா எம்ஜி ராமச்சந்திரன், சரோஜா தேவி, எஸ் வி ரங்காராவ், எம் என் நம்பியார் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க லீட் ரோல்ஸில். இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படமாக தான் அந்த பீரியடில் இருந்திருக்குது. இப்போ நாம் கேட்ட இந்த பாட்டு டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தாரணி அவர்கள்.

கேட்டுப்பாட்டு டெல்லி மாப்பிள்ளை படத்திற்காக 1968 வெளிவந்த இந்த படம் ஒரு நகைச்சுவை படமாக தான் இருந்திருக்கு. ரவிச்சந்திரன், ராஜஸ்ரீ, சச்சு இவங்க நடித்த இந்த படம் 1968 வெளிவந்தது. இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன். நாம் கேட்ட இந்த பாட்டு ஏ மருதகாசி இந்த பாடலினுடைய பாடலாசிரியர், பாடினது பி சுஷீலா கே ஜமுனாராணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சது ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. நன்றி நேர்களே.

0: நேரம் பகல் 12 மணி.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். வணக்கம் நேர்களே, வசந்த இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல எவ்வளவோ துறையிலேருந்து டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், அந்த மாதிரி நிறைய துறையிலேருந்து வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான பல நல்ல தகவல்களை நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க டாக்டர் சுகன்யா, குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர், பீடியாட்ரிஷியன் மற்றும் அடலசன்ட் பிசிஷியன். அப்படின்னா என்ன, அவங்க கிட்டே கேட்போம். முதல்ல டாக்டரை வரவேற்போமா? வணக்கம் டாக்டர், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
2: வணக்கம் மேடம், இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து ரேடியோ கேட்டு வளர்ந்து இப்ப அங்கேயே வந்து நமக்குல வந்து நேயர்களுக்கு ஒரு கருத்து சொல்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
0: டாக்டர், என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இப்போ வந்து பாலின வேறுபாடு, ஜெண்டர் டிஃபரன்ஸ், அது வந்து பார்க்க கூடாது. ஜென்ரலாகவே சாதாரண சொசைட்டில ஆண் பெண் பாலின வேறுபாடு பார்க்கக்கூடாது, ரெண்டு பேரையும் சமமா நடத்தணும் அப்படின்லாம் சொல்றோம். அதேமே ஒரு மகளையும் மகனையும் வளர்த்தும் போது, ஒரு வீட்டில் ஒரு மகன் மகள் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் காட்டக்கூடாது, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வந்துட்டு இருக்கு. அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் என்னோட டவுட் என்னென்னா, இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து இது இது சாப்பிடணும், ஆண் குழந்தைகள் இது இது சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பெண் குழந்தைகள்னா இந்தந்த வேலை செய்யணும், ஆண் குழந்தைகள்னா இந்தந்த வேலை செய்யணும், இவங்க இதை செய்யக்கூடாது, இவங்க இதை செய்யக்கூடாது.

0: அது அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து மெடிக்கலாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் டாக்டர், ஒரு மகனை வளர்த்துறதுக்கும் மகளை வளர்த்துறதுக்கும் நம்ம வித்தியாசம் காட்டணுமா எந்த விஷயத்தில், அதாவது இப்போ ஒரு சாப்பாடு விஷயத்துலேயோ அல்லது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயோ வித்தியாசம் காட்டணுமா இல்லை காட்டவே கூடாதா, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தணுமா?
1: குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வந்து அது ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்துங்க, அது பர்டிகுலராக இந்த ஏஜுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. குழந்தை வளர்ப்பு ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. முந்தி காலத்தில் இதெல்லாம் இல்லையே, இப்போ ஏன் நிறையா இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற காலம் வந்து இன்றைக்கி வேறு. முந்தி காலத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு அப்பா சித்தப்பா பெரியப்பா சித்தி அத்தை பாட்டி இவங்க சூழலை நம்ம வளர்ந்தபோது ஒருத்தர் சொல்ல முடியாததை இன்னொருத்தர் சொல்லி கவர் பண்ணாங்க. ஒரு அமைதியான சூழல் இருந்தது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பேர் பின்னாடியும் புகழ் பின்னாடியும் பணம் பின்னாடியும் ஓடுற வாழ்க்கை இன்னைக்கு வந்து அவசியமானதாக ஆயிடுச்சு. அதை தேடி நம்ம போகணும்னு இல்லை, அது நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப நெசசிட்டியாகவே மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி
0: நம்மளை தேடி வருது டாக்டர் எல்லாம்,
1: அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை தேடி வருதுங்க. இட் இஸ் பிகம் அ நெசசிட்டி. அந்த சூழல் தான் இன்னைக்கு இருக்கு, அந்த காலகட்டத்தில் அந்த சூழல் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு ஒரு ஒரு வயதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களை வந்து நம்ம வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ நான் ஏன் ஒரு ஒரு வயதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம இந்த அடலசன்ஸ்னு சொல்கிற வளரினம் பருவ அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதமும், சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதமும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இப்போ இதில் எதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து நியூட்ரிஷன். இப்போ நியூட்ரிஷனில் இதை வந்து நம்ம பெருசாக அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. சத்துக்கள் வந்து இளம் குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க, டாட்லர்ஸ்ன்னு சொல்கிற அந்த குழந்தைங்க, இவங்க எல்லாத்துக்குமே நியூட்ரிஷனுங்கிறது அது சேம் தான். அதில் பாகுபாடு நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. எந்த விஷயத்தில் நம்ம பாகுபாடு பார்க்கணும் அப்படின்னா வந்து, இந்த குழந்தைங்களை வந்து உலகத்தை அணுகிற விதத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல அதில் நம்ம கொஞ்சம் பாகுபாடு, ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதாவது ஸ்கூலுக்கு போகிறாங்க, வெளி உலகத்துக்கு போகிறாங்கன்னா, ஒரு நம்ம மகன் இன்னொரு மகள்கிட்டையோ இன்னொரு மகன்கிட்டையும் எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறதுக்கு சில வரைமுறைகள் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம மகளும் வந்து ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண்கிட்ட வந்து ஒரு அங்கெல்லாம் இருக்கிற சூழல், ஒரு ஆண்கள் மட்டுமே இருக்கிற சூழலில் அவங்க எப்படி அவங்கள கேரி பண்ணிக்கணும், ஒரு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பப்ளிக் பிளேஸில், அதாவது வந்து ஒரு க்ரௌடில் அவங்க எப்படி அவங்கள நடத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் காட்டணுமே தவிர, இது இந்த இந்த வேலைகள்லாம் ஆண்களுக்கானது, இந்த வேலைகள்லாம் பெண்களுக்கானது அப்படிங்கிற பாகுபாடு நம்ம கண்டிப்பா பார்க்கக்கூடாது. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். படிப்புங்கிறது ரெண்டு பாலினத்துக்கும் ஈக்குவலான ஒரு விஷயம். இந்த வேலையெல்லாம் இப்போ பெண்கள் எல்லா துறையிலையுமே பெண்கள் இல்லாத துறைகளே கிடையாதுங்க. ஏதாவது துறைனா நம்ம விரல் விட்டு என்ன கூட முடியாது. எல்லா துறையிலையுமே இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கு பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சுகமான சுமை. அந்த சுமையை தாங்கிட்டுமே வந்து பெண்கள் வந்து எல்லா ஃபீல்ட்லையும் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வராங்க. ஸோ அந்த பாகுபாடு எதுவும் இருக்கக்கூடாது.
0: அதாவது நான் கேட்டது வந்து மெடிக்கல், அதாவது உடல் ரீதியாக கேட்குறேன் நான்.
1: இந்த பாகுபாடு வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணலாம்னா, ஒன்று வந்து இந்த குழந்தைங்கள படிப்பில் காமிக்கலாம். ரெண்டாவது வந்து குழந்தைங்க வளர்க்கும் போது, இப்போ வந்து பெண் குழந்தைங்கள்னா வந்து அவங்க மெனார்கி அப்படின்னு சொல்கிற அந்த இது வரும்போது, நம்ம வந்து முந்தி காலத்தில் அவங்கள தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. தள்ளி வச்சது தீண்டாமையின் காரணமாக இல்லைங்க, அவங்களுக்கு வந்து அந்த டைமில் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அவங்க வந்து வெளி உலகத்தை நிறையா எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் வர ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கள தனிமைப்படுத்தப்பட்டாங்க. பட் இந்த காலத்தில் இந்த தனிமைப்படுறது வந்து
0: தேவையில்லை, ஆக்சுவலாக
1: தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறது தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வளர் இளம் பருவ ஆண் குழந்தைங்களுக்கு நம்ம அதை தான் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அடலசன்ட் பாய், அடலசன்ட் மேல் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நம்ம இதெல்லாம் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பெண் குழந்தைகள் இந்த மாதிரி ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க, இது இயற்கை, இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது, இதை அவங்க எப்படி இது பண்ணணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். நியூட்ரிஷன் ரிலேட்டடாக, மெடிக்கல் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து பெரிய பாகுபாடு ஒன்றும் தேவை கிடையாது. ஆண்களும் மேல் நியூட்ரிஷனோட இருக்க தான் செய்கிறாங்க. மேல் நியூட்ரிஷன்னா வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்காம ஆண் குழந்தைகளும் இருக்காங்க, பெண் குழந்தைகள் நமக்கு அது வெளிப்புறமாக தெரியுது. ஸோ அதனால இந்த வயசுக்கு இவ்வளவு இந்த அளவுக்கு அவங்கள பேணி காக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரியான உணவு முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும், அதுல பாகுபாடு கிடையாது.
0: பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதவிடாய் சம்பந்தமான விஷயங்களை அவங்களுக்கு எப்படி அதை எதிர்கொள்ளணும், அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த

0: 吗？டாக்டர், இப்போ வந்து நீங்கள் ஒரு அடலசன்ட் ஃபிசிஷியன் அப்படின்னு சொன்னீங்க. குழந்தைகள் நல்ல மருத்துவர் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் டாக்டர், பீடியாட்ரிஷியன். இப்போ இந்த அடலசன்ட், இப்போ வந்து அது ரெண்டும் வித்தியாசமா டாக்டர்? ஏன்னா பீடியாட்ரிஷியன் தான் எந்த வயசோட நிற்கும், அடலசன்ட்னா எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கும்?
1: ஓகேங்க, இப்போ வந்து குழந்தைகள் வந்து முன்னாடி குழந்தை மருத்துவர்னா வந்து 12 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாமே வந்து குழந்தை மருத்துவர் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா 18 வயசுக்கு மேலே நமக்கு ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம ஜெனரல் ஃபிசிஷியன், அடல்ட் ஃபிசிஷியன் பாப்புலரா சொல்ற மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு இருந்தோம். இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த 12 வயசுல இருந்து 18 வயசு குழந்தைங்களை வந்து அவங்களுக்கு வர பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து யாருக்கிட்ட போகணும், எங்க போய் சொல்லணும் அப்படிங்கறது இத்தனை காலமா வந்து விவரமே இல்லாம இருந்தது. பட் அவேர்னஸ் வர வர ஒரு 21st century ஒரு 20-30 வருஷமா அந்த அவேர்னஸ் வந்துட்டே இருக்கு. அதுல இப்போ ஒரு 5-10 வருஷமா வந்து இந்த அவேர்னஸ் ரொம்ப நிறையவே இருக்கு. ஸோ அதுல இருந்துதான் இந்த குழந்தைகள் மருத்துவத்துல ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி, சப் சாப்டர் அப்படின்னு சொல்றது தான் இந்த அடலசன்ட் ஹெல்த் அப்படிங்கிறது.
0: ஓகே,
1: இதுல இருக்கிற மருத்துவர்கள் இந்த அடலசன்ட் பீரியட், அந்த இளம் பருவ குழந்தைகளுக்கு வர பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் அடலசன்ட் அப்படிங்கறதுதான் முதல்ல ஒரு க்வெஸ்டின் வருது நம்ம எல்லாத்துக்குமே. இப்ப அடலசன்ட் அப்படிங்கிறவங்க வந்து 10 முதல் 18 இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அவங்கள நம்ம அடலசன்ட் அப்படின்னு சொல்றோம்.
0: அதாவது குழந்தைங்கிற பருவத்தை தாண்டி ஆனா இன்னும் வயதுக்கு வந்தவர்கள் அப்படிங்கிற பருவத்துக்கு
1: இன்னும் வராதவங்க, இவங்களும் ஒரு விதமான குழந்தைகள் தான் அப்படிங்கறதுனால தான் வளர் இளம் பருவ குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள அட்ரஸ் பண்றதுக்காக, அவங்களோட பிரச்சனைகள் இது பண்றதுக்காக சில மருத்துவர்கள் இதுக்காக குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்களதான் நம்ம அடலசன்ட் பிசிஷியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
0: ஸ்பெஷாலிட்டி நீங்க சொன்னா இதுக்குன்னு படிப்பே தனியா இருக்கா டாக்டர்?
1: இருக்குதுங்க. ஏன் இதுக்கு தனியா அந்த வளர் இளம் பருவ குழந்தைகள் அப்படின்னு ஏன் இவங்களுக்கு மட்டும் தனியா, இந்த குழந்தைங்களுக்கு வரதானே இவங்களுக்கும் வரப்போகுது, பெரியவங்களுக்கு வரதானே இவங்களுக்கும் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் கிடையாது, அவங்க வந்து அவங்களோட மூளையும் சரி உடம்பும் சரி உடல் ரீதியான மாற்றங்கள் நிறைய சந்திக்கிறாங்க. அது வெளிப்படையா நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஆனா மன ரீதியான வளர்ச்சிகளை வந்து நம்ம யாராலையும் பார்க்க முடியாது. அதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு அவங்களுக்கு புரியறது இல்லை. பெற்றோர்களிடருந்து கொஞ்சமா தள்ளி போகிற வயசு அது, அது இயற்கை. அவங்க குழந்தையா அவங்கள நினைச்சுக்கிறது இல்லை. ஆனா ஒரு வளர்ந்த மனிதனா அவங்கள வந்து பொறுப்புகள் அவங்களால எடுக்கவும் முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னா வந்து அவங்களோட மூளை, அவங்களோட பிரெயின் வந்து இன்னும் ஃபுல் மெச்சாரிட்டி அடையல. நிறைய ஏரியாஸ் இந்த பிரெயின் இருக்கு. இப்ப பிரெயின்னா நம்ம மூளை அப்படின்னு ஒண்ணு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா அதுல நம்ம உடம்ப, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ற பல இடங்கள் இருக்கு. நம்ம பாக்குறது, நம்மளோட 5 senses, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல் சென்டர்ஸ் வந்து நம்ம மூளையில இருக்கு. இப்ப அந்த மாதிரியான கண்ட்ரோல் சென்டர்ஸ் முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஸோ அப்ப முழுமையா வளர்ச்சி அடையாத அந்த கண்ட்ரோல் சென்டர்ஸ்னால அவங்களால தெளிவான முடிவுகளோ, தெளிவான ஜட்ஜ்மெண்ட்ஸோ, ஒரு இன்சல்ட்டோ, ஒரு எம்பாரஸ்மெண்ட்டோ, இதெல்லாம் வந்து அவங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்கே சொல்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு அவங்க அவங்களோட பியர்ஸ், அதாவது அவங்க சகாக்கள் கிட்ட தான் போய் சொல்றாங்க. பட் இதில் விசித்திரமான விஷயம் என்னன்னா அந்த சகாக்களுமே இதே தான் அவங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கிறது இல்லை. எது கரெக்டு, எதை செய்யறது வந்து நம்ம வாழ்க்கை முறைக்கு நல்லது, டாக்டர் ஆகிறதோ, என்ஜினியர் ஆகிறதோ, பைலட் ஆகிறதோ, பிரைம் மினிஸ்டர் ஆகிறதோ, இதெல்லாம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. பட் அந்த பல விஷயங்களை எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு நிறையா அவங்க மூளை வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. நம்ம மூளை எப்போ வளர்ச்சி அடையும் அப்படின்னு கேட்டால் மெடிக்கலாக 21-25 இயர்ஸில் தான் நம்ம பிரெயின் வந்து நமக்கு ஃபுல் க்ரோத், ஃபுல் மெச்சாரிட்டி வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் டீல் பண்ணுறது தான் வந்து இந்த அடலசன்ட் ஃபிசிஷியன்ஸ் வந்து அவங்க வந்து அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மனநல மருத்துவருக்கும் ஒரு குழந்தை மருத்துவருக்கும் நடுவில் அவங்க பிரச்சனைகளை சரி பண்றவங்க தான் வந்து அடலசன்ட் ஃபிசிஷியன்ஸ்.
0: ஓகே, ஆரோக்கியமே ஆனந்தம்.

இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாம்.

0: ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்கள்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடலசன்ட் ஏஜ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது மனம் குழந்தை மனம், ஆனா உடல் வந்து வயது வந்தவர்கள் உடல், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இல்லையா?
2: அந்த மாதிரி ஒரு ரெண்டும் கெட்டனா ஸ்டேஜ்.
1: நமக்கு வந்து அவங்க குழந்தைமாய் தெரியுவாங்க, ஆனா அவங்க அவங்கள வளர்ந்தவங்களா நினைச்சுக்குவாங்க. அந்த ஏஜ்ல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மட்டும் இல்ல, அடல்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற வயதில் பெரியவர்களுக்குமே ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கிறது இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன். இந்த செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த சோசியல் மீடியா பார்க்கறது, டிவி பார்க்கறது, இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் சொல்றோம் இல்லையா. ஸோ இதனால என்னெல்லாம் பிசிக்கலா நமக்கு என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் வருது, சைக்கலாஜிக்கலா என்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கறது சொல்லுங்க டாக்டர்.
2: இப்போ மருத்துவம்ங்கிறது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தோணுனது. ஹிப்போக்ரட்டிஸ், சாக்ரட்டிஸ், நான் அந்த காலகட்டத்திலிருந்து மருத்துவம் இருக்கு. அந்த காலகட்டத்திலேருந்து நோய்கள் வந்து நமக்கு இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கு. அன்னைக்கு பார்த்த நோய்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம காலகட்டத்தில் இருக்கிற மருத்துவர்களுக்கே புதுமையான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன், இன்க்ரீஸ்டு ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள், ஒரு மருத்துவ டயக்னோசிஸ், அதெல்லாமே வந்து எங்களுக்கே நிறையா புதுமையான விஷயங்கள் தான். நாம் படிக்கும் போது இந்த மாதிரி வந்து டயக்னோசிஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் அப்போ வந்து கிடையாதுங்க. அதிகமா இருக்கு. எப்படி வந்து போச்சோ அந்த மாதிரி இதுவும் ஒரு 21st நூற்றாண்டுக்கான ஒரு நோயின்னு தான் சொல்லணும். நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லிஸ்ட் ஒண்ணு இருக்குதுங்க, இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற நோய்கள் அப்படின்னு. அந்த நோய்கள் லிஸ்ட்ல புதுசா சேர்க்கப்பட்டது தான் வந்து இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வியாதி.
1: அது ஒரு வியாதியாக மாறிவிட்டது.
2: அது வியாதி தான். அந்த வியாதியோட வராங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து திருத்துறது அப்படிங்கறது தான் நம்ம வந்து இப்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த வியாதி யாருக்கிட்ட அதிகமா இருக்குன்னா வந்து இந்த அடலசன்ஸ் அப்படிங்கிற இந்த ஏஜ் குரூப்ல தான், அடலசன்ஸுங்கிற இந்த வளர் இளம் பருவ குழந்தைகள்கிட்ட தான் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், கவர்மெண்ட் எல்லாருமே வந்து நிறையா எஃபர்ட்ஸ் போட்டுட்டே தான் இருக்காங்க.
1: இப்போ இதனால ஃபிசிக்கலாக, அதாவது உடல் ரீதியாகவும் நம்மளுக்கு
2: இந்த வியாதி கண்டிப்பாங்க. இந்த வியாதி வந்து மூணு, இந்த ஸ்கிரீன் டைம் அடிக்ஷன் அப்படிங்கிற வியாதி வந்து நம்ம மூணு இடத்துலையும் பாதிக்குது. நம்ம ஃபிசிக்கல், நம்மளோட உடல் உறுப்புகளையும் பாதிக்குது, நம்ம டெவலப்மெண்ட், நம்ம மூல வளர்ச்சியையும் பாதிக்குது. நம்மளோட அந்த மூல வளர்ச்சி பாதிப்புனால நம்மளோட இமோஷன்ஸையும் வந்து இது அஃபெக்ட் பண்ணுது. இப்போ உடம்பு ரீதியாக என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தா உடல் பருமன். அது ஏன் வருதுன்னா நம்ம நிறையா ஸ்க்ரீன் டைம் பார்க்க பார்க்க குழந்தைகள் அதில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதில் வர அந்த அழகான ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் மனசில் ஒரு ஆசை வருது. இதை நம்ம சாப்பிடணும், இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம பெட்ரோல்கள்கிட்ட கேட்டு இதை நம்ம வாங்குவோம், பெட்ரோல்கள் வேண்டான்னா நாமளே இதை செய்வோம், நாமளே வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் வந்து நிறைய ஸ்நாக்கிங், மிட் நைட் ஸ்நாக்கிங், இன்டர்மீடியன்ட் ஸ்நாக்கிங் அப்படின்னு சொல்ற அந்த அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிட்ற பழக்கத்தை வந்து உண்டு பண்ணுது. இன்னொன்று வந்து நம்ம இந்த அடிக்கடி இந்த ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்கும் போது அதுல வர நம்ம அந்த ப்ளூ லைட் வந்து நம்ம மூளையோட தூக்க ஹார்மோன், ஸ்லீப் ஹார்மோன் கால் டி மெலட்டோனின் அப்படிங்கிறத வந்து ஒழுக்கமாக அது செக்ரீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல, அதை ஒழுக்கமாக வேலை செய்கிறத தடுக்குது. அதனால வந்து நம்மளுக்கு தூக்க பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ சரியாக தூங்கலை, இப்போ தூக்க பிரச்சனைகள்லாம் என்னென்னா தூக்கம் நேரம் கம்மியாகிறது, நடு நடுவில் எந்திரிக்கிறது, நிறையா கனவுகள் வந்து தூக்கத்தில் ஒளரி திடீர்னு நைட் அவேக்கனிங்ஸ்னு சொல்கிற மாதிரி திடீர்னு எந்திரிச்சு கத்துறது, இந்த மாதிரியான தூக்க பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ தூக்கம்ங்கிறது அந்த காலத்தில் ஈஸியாக கிடச்சிது, இந்த காலத்தில் தேடி போய் வாங்க வேண்டிய ஒரு விஷயமா நமக்கு இருக்குது. ஒரு குழந்தைகள் அப்படின்னா 10 to 11 hours கண்டிப்பாக தூங்குற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இன்க்ரீஸ்ட் ஸ்க்ரீன் டைம், நம்ம இவ்வளோ நேரம் பேசின இந்த விஷயங்கள்னால வந்து அவங்களோட ஸ்லீப்பிங் டைம் வந்து கம்மியாகுது. இப்போ தூக்க நேரம் கம்மியாகும் போது அது நம்மளோட பாடியில் வந்து நம்ம உடம்புல ஹார்மோன் செக்ரீஷனை வந்து ஆல்டர் பண்ணுது. இப்படி ஹார்மோன் செக்ரீஷனை ஆல்டர் பண்ணுறதுனால வந்து நம்மளோட நமக்கு உடலை கரெக்டாக வச்சுக்க வேண்டியது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்கிற அந்த கார்டிசாலை வந்து அதிகப்படுத்துது. இப்போ இந்த கார்டிசால் அதிகமாக இருக்கும் போது அகெயின் அது உடல் பருமன், ஒபிசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. கண்ணில் தான் பார்க்குறோம், கண்டிப்பாக கண்ணிலையும் பிரச்சனை வராமல் இருக்காது. கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம் அப்படின்னே வந்து நமக்கு ஒரு வியாதி வந்து நம்ம அப்ளை சொன்ன மாதிரி வந்து நம்ம லிஸ்ட்ல புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து கண் மருத்துவர்கள் நிறைய

0: வந்து அடிக்கடி பார்க்குறாங்க.
1: ஆஹா,
0: இதில் என்ன வந்து கவலைக்கிடமான விஷயம் அப்படின்னா வந்து சின்ன குழந்தைகள் 10 மாதம் 1 வயசு
1: ஆமா
0: அந்த வயசுல இருந்து வந்து இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்குறாங்க.
1: ஆமா ஆமா டாக்டர், இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ வந்தது, சின்ன குழந்தை அது வந்து இப்பதான் உட்காரவே ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி, சரியா உட்கார கூட இல்ல, இப்படி ஆடிட்டே உட்காந்துருக்கு. ஆனா அது வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோட விரல எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு போனை ஓபன் பண்ணுது.
0: அதுக்கு காரணம், அதுக்கு பொறுப்பு காரணம் அப்படின்னா வந்து நம்ம பெற்றோர்கள தான் சொல்லணும், பெற்றோர்கள் கேர்டேக்கர்ஸ் அவங்கள தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்தியாவில் ஆராய்ச்சி சொல்லுது, நமக்கு அந்த ஒரு குழந்தைக்கு ஸ்க்ரீன் காமிக்கிறாங்க எப்போ அது அறிமுகப்படுத்துது அப்படின்னு பார்த்தா 10 மாசத்துல தான், ஒரு ஆவரேஜ் ஏஜ்னு சொல்றது 10 மாசத்துலேருந்து ஒரு குழந்தை வந்து டிவிக்கோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனுக்கோ வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 2 வயசுல ஒரு குழந்தை வந்து எத்தனை குழந்தைங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ப்ரீ கேஜின்னு சொல்கிற ப்ரீ கிண்டர் கார்டன் 3 to 4 வயசுக்குள்ள குழந்தைங்களில் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தா 96% வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டிவி பார்க்குறவங்க 89% டிவி பார்க்குறாங்க. 100 குழந்தைகள் இருந்தால் அதில் 96 குழந்தைங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியுது. 90% குழந்தைங்களுக்கு வந்து டிவி பார்க்குறாங்க. அது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறவோட பொறுப்பு வந்து நம்ம பெற்றோர்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால என்ன அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நம்ம நினைக்கலாம். பட் அது வந்து அதுல நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. இப்ப வாழ்க்கைங்கிறது நிறை குறைகள் கலந்ததுதான். ஆனா நிறை மட்டுமே இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது, குறைகளாவே இருந்தாலும் அது சரி இருக்காது. அப்ப அந்த பேலன்ஸ், அந்த பேலன்ஸ்டா இருக்கிறது தான் வந்து இந்த காலத்துல நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய விஷயம். சோ அந்த ஸ்கிரீன் டைமை பேலன்ஸ்டா நம்ம கொடுக்கணும்.
1: இது தவிர அந்த ஒரு சைக்கலாஜிக்கலாவும் அஃபெக்ட் ஆயிடுறாங்க இல்ல டாக்டர், அவங்க
0: கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்ப அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏன் வருதுன்னா வந்து நமக்கு நிறையா ஸ்க்ரீன் டைம் பார்த்துட்டே இருக்கும் போது வந்து அவங்களுக்கு மூளையில் வந்து இந்த டோபமின் செரட்டோனின் சொல்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நிறையா செக்ரீட் ஆகுது. அது வந்து நம்ம குட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க, நம்மளை வந்து சந்தோஷமாக வைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். இப்போ அந்த ஹார்மோன்ஸ் அதை நிறையா ஸ்டெமுலேட் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, உலகத்தை மறந்து இருக்காங்க. அதுதான் இதுவும் ஒரு வகையான ஒரு போதை தான்.
1: கரெக்ட்,
0: மீள முடியாத, மீளறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான போதை இதுதான். முன்னாடி நமக்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பழக்கமான ஒரு விஷயம், அது எல்லா ஊர்லேயும் இருக்குது, அதுக்குன்னு தனியாக தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போது ஸ்க்ரீன் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் தான் தேவையான ஒரு இதுவாக இருக்குது, அது நமக்கு தேவையா அப்படிங்கிறதுல தான் ஆராய்ச்சி இப்போது நடந்துட்டுருக்கு. இப்போது எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா கட்டுக்கடங்காத கோபம் வரும். ஏன்னா இப்போ இந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்துட்டே இருக்குது, அது திடீர்னு கட் ஆஃப் ஆகும்போது அது இல்லைங்கும் போது இந்த நார்மல் பீரியடை அவங்களுக்கு அனுபவிச்சு பழக்கமே இல்லை, அந்த ஹை அப்படி அந்த போதை அதுலேயே இருக்கும்போது அந்த போதை இல்லை அப்படிங்கும் போது அதை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியலை குழந்தைங்களுக்கு. அதனால கட்டுக்கடங்காத கோபம், அந்த கோபத்தினால வந்து அக்ரெஷன், வன்முறை இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நடுவில் வருது. இப்போ இதெல்லாம் வர்றது, இதெல்லாம் நல்ல குணங்கள் கிடையாது, இது அவங்களுக்கே குழந்தைங்களுக்கே வந்து பாதிப்பு, குழந்தைகளும் சரி அடலசன்ஸும் சரி. இது வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன், அதாவது இந்த இந்த டிகேடோட அடலசன்ஸ் தான் வந்து அவங்க தான் வந்து இந்த ஸ்க்ரீனை முதல்ல இருந்து பார்த்து வந்து இப்போ அவங்க அவங்க தான் இந்த வீரியத்தை ரொம்ப சந்திச்சுட்டு இருக்காங்க.
1: ஜென்சி என்று அழைக்கப்படும்,
0: ஜென்சிங்கிறத விட இன்னும் நிறைய வந்துருச்சுங்க மேடம், ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா. இப்போ இந்த இந்த டிகேட்ல, அதாவது இந்த 2021லேருந்து பிறக்கிறவங்க எல்லாம் ஜென் பீட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஜென், நீங்க சொன்ன மாதிரி ஜென் ஜி தான் வந்து இதோட வீரியத்தை ரொம்ப சந்திச்சுட்டு இருக்காங்க. இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா அவங்க கிட்ட தான் தெரியுது. ஏன்னா இது அவங்களோட வந்த ஒரு நோய், அவங்களோட ஒரு வந்த ஒரு இவல்யூஷன்.
1: ஏன்னா அதுக்கு பெரியவங்களுமே வந்து இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் இருக்கு, பட் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அண்ட் அவங்களுமே வந்து ஐயோ நம்ம என்ன போனை பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு கொஞ்ச நாள்ல அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வந்து,
0: அதுக்கு பேர் தான் நம்மளோட பிரெயின் வந்து மெச்சோர்ட் பிரெயின்,
1: முழுமையா
0: வளர்ந்த பிரெயின்ங்கிறோட வித்தியாசம் இதுதானுங்க. இப்ப இந்த குழந்தைங்களோட பிரெயின் இம்மெச்சோர்டா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த ஃபுல்லா வளர்ச்சி அவங்களுக்கு வரலங்கிறதுனாலதான் இந்த இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய அவங்க கிட்ட பார்த்துட்டு இருக்கோம் நம்ம.
1: டாக்டர், நாங்க நிறைய கேள்வி கேட்டோம், எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: மிக்க நன்றி. இத்தனை நேரம் பொறுமையா நான் சொன்னதெல்லாம் கன்சிடர் பண்ண நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: நேயர்களே, இதுவரை குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:37, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் நேயர்களினை கேட்கலாம் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். நேயர்களே, இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று மதியம் 2:30 ஊர்புகத்திலே நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் தாரிணி அவர்கள். நேயர்களே, இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நேயர்களே, இன்று 9:15 மயிலிறக நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள் கேட்கலாம். இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் கேட்டோம். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன.

0: வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதை ஒட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு எச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனக்குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கடசுப்ரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27 இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண்சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 ரூபாயும், கொல்கத்தாவில் 53.50 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக

0: கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
1: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
0: மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
2: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும், காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும், எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸா இருக்கு.
0: இதன் மூலம் 197,22,00,000 ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
3: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் விடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி 103 FM.

மகாராஜா படத்தில் இருந்த ஒரு அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். சித் ஸ்ரீராம் வாய்ஸில், அஜினீஸ் லோக்நாத் மியூசிக்கில். நேரம் 12:53, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 101.03 FM பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கும்.

0: ஜெயிக்கிறோம்.
1: ப்ளூ ஸ்டார் படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சோம். அறிவு கானா பாலச்சந்தர் வாய்ஸ்ல, கோவிந்த் வசந்தா மியூசிக்ல.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் ஒரு மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ஒரு மணி ஆனா என்ன ஷோ அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய வித்தியாசமான ஹாலிவுட் மூவிஸ், அது மட்டும் இல்லாமல் 3D அனிமேஷன் மூவிஸ், ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான திரைப்படங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் என்ன படத்தை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வாப்ட் அப்படின்னு ரீசெண்டாக வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன என்ன நீங்கள் யோசிப்பீங்க. 3D அனிமேஷன் மூவினாலே பொதுவாக குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் நாம் வந்து குழந்தைங்கள மாதிரி மாறி அந்த படத்தை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்டு வெர்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து வித்தியாசமான ஒவ்வொரு ஊர், நம்மளோட ஊர் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களோட ஸ்பெஷலான அந்த ஸ்லாங்கை வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து அந்த ஆலி அப்படிங்கிற கேரக்டரும் பறவைகளும் பேசும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த படத்தை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, படத்தை பற்றியே ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருந்தால் எப்படி, படம் வந்து என்ன கதை சொல்லுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். படத்தோட பேர் வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. ஸ்வாப்ட் அப்படின்னா தமிழில் நிறைய வந்து இந்த கூடு விட்டு கூடு பாயிற திரைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம். 90s-ல் வந்து எஸ்பெஷலி பிரபு நடித்த அந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கூடு விட்டு கூடு மாறிட்டு நிறைய வித்தியாசமான, ஒரு நல்லவர் இருப்பார், ஒரு கெட்டவர் இருப்பார், அவங்க வந்து மாறி மாறி வித்தியாசமான காரியங்கள்லாம் செய்யும்போது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க குழப்பமடைவாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க குழப்பமடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து நீண்டுக்கிட்டே போகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆலி அப்படின்னா துகு துகுன்னு இருக்கக்கூடிய ஒரு குட்டி எலி. இவங்களோட இனம் வந்து தங்களை பூக்கூன் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறமா ஜாவின் அப்படிங்கிற கிளி போன்ற ஒரு பறவை இனத்தை சேர்ந்தவங்க, இதில் முக்கியமான கேரக்டராக ஒரு பறவை வராங்க, அவங்க பேர் தான் ஐவி. அதுக்கப்புறமா பூகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படியே சூப்பராக பேசக்கூடிய வெள்ளந்தியான ஒரு மீன், ஆனால் இவங்க தான் பின்னாடி பெரிய சம்பவம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் வருது, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஃபயர் வால்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற நெருப்பு ஓனாய், அவங்களும் வந்து இந்த கதையில் வராங்க. உங்களுக்கு கதை கேட்ட உடனேவே தெரிஞ்சிருக்கும் எப்படியெல்லாம்

இந்த கதை பயணிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கதையோட நாயகன் ஆலி அவரை பத்தி பேசலாமா? கதையோட நாயகன் ஆலி வந்து ரொம்ப குட்டியாக இருப்பார், ஆனால் ரொம்ப துருதுருன்னு இருப்பார். இவரை வந்து யாருனாலையுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப குட்டியான ஆலி வந்து வித்தியாசமான விளையாட்டுகளெல்லாம் விளையாடி பார்ப்பார். அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு, சரி தண்ணிக்கு வெளியவே விளையாடிட்டு இருக்கோமே, தண்ணிக்குள்ளே தான் போய் பார்ப்போமே என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போய் பார்க்கலான்னு போனால், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உள்ளே ஒரு அடி எட்டெடுத்து வச்சாலே ஆலி வந்து முழ்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்து பெரிய மாஸ்க் மாதிரி செஞ்சு, அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற தாவரங்களோட தண்டெல்லாம் எடுத்து அப்படியே சுவாசிக்கிறதுக்கு, தண்ணிக்குள்ளே போனால் சுவாசிக்க முடியாது இல்லையா, சுவாசிக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சயின்டிஸ்ட் மாதிரி யோசித்து ஒரு விஷயத்தை பண்ணி தண்ணிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே அப்படியே போகிறாரு. போய் பார்த்தா தண்ணிக்குள்ளே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ச்சே, இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஆலி வந்து ரொம்ப ஜாலியாக வந்து நீச்சல் அடித்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய உருவம் வந்து ஆலியை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஆலியோட அப்பா என்ன பண்ணுறாரு, தர தர தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்துடுறாரு ஆலியை. அப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஆலியை. அப்போ அவங்க அப்பா அம்மா ஆலி மூணு பேருமே என்ன சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும், அது மட்டும் இல்லாமல் ஆலியோட பாட்டியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம தீவுக்குள்ளே இருக்கிறோம், இது வந்து ஒரு அழகான தீவாக இருந்தது முன்னாடி, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கடலுக்கடியில் வந்து ஒரு ரொம்ப நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரினங்களெல்லாம் இருக்குது, நம்ம வந்து அங்கே போகணுன்னா பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆலிக்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ஆலி மறுபடியும் துருத்துருன்னு தான் விஷயங்களெல்லாம் குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து வெளியே போகிறான். அப்போ இந்த கதையோட நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, எலிகள் மட்டும் வாழ்கிற ஒரு குட்டி தீவு தானே இவங்களோடது, இவங்களோட முக்கிய உணவு வந்து என்ன அப்படின்னா பிப்லெட் பட்டாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாணி வகை தான். அதை உரிச்சு உரிச்சு தான் இவங்க சாப்பிடுவாங்க, இதுதான் அவங்களுக்கான உணவு. ஒரு நாள் வந்து உணவு போய் தேடிட்டு இருக்கும்போது, ரொம்ப ஒரு வெள்ளந்தியான பையன் தானே ஆலி, அப்போது ஜாவின் பறவை வந்து வருது. இவன் அந்த பட்டாணியை ஓப்பன் பண்ணுறது திறக்கிறது அதையெல்லாம் பார்த்துட்டு, ஓ இந்த பட்டாணியை இப்படி தான் ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்களா, இதுதான் உங்களுடைய உணவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட்டை வந்து அந்த பறவைக்கு சொல்லிடுறான். அப்போ அந்த பறவை என்ன பண்ணிடுது, அந்த சீக்ரெட்டை தெரிஞ்ச பறவை என்ன பண்ணிடுது, ச்சே நம்மளோட ஜாவின் இனங்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுது, இங்கே ஒருத்தர் என்னென்னா சாப்பாட்டை வந்து சீக்ரெட்டாக சாப்பிட்ருக்கானே அப்படிங்கிற மாதிரி அந்த சாப்பாட்டோட ஐடியாவை, அந்த பட்டாணி பிப்லெட் பட்டாணி இருக்கு இல்லையா, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டுல ஆலி வந்து தெரியாமல் கற்றுக் கொடுத்துட்றான். இதை கற்றுக்கிட்ட ஐவி தன்னோட கூட்டத்தையும் அங்கே கூட்டிகிட்டு வருது. அப்போ தான் வந்துட்டு இவங்களுக்கு ஆலிக்கும் அந்த ஆலியோட அந்த குட்டி எலிகள் தீவு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு திருவிழா நடக்குது. இந்த பறவைகள் எல்லாம் கூட்டமாக அந்த ஜாவி வந்து கூட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. எனக்கு இருக்கிற, அதாவது நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சுற்றி இருக்கிற, நம்ம இனத்துக்கு இருக்கிற ஃபுட்டை வந்து இந்த ஜாவி வந்து சாப்பிட்ருச்சே, இந்த பறவை இனம் வந்து ஜாவின் பறவைகள் வந்து சாப்பிட்ருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. காலப்போக்கில் ஜாவின் பறவைகள் வந்து அதிகமாக இந்த ஃபுட்டை, ஆலியோட அந்த இனத்துடனுடைய பிப்லட் பட்டாணிகளை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஆலிக்கும் அவங்களோட எலி தீவில் இருக்கிற மற்ற எலிகளுக்கும் சாப்பாடு பற்றாக்குறையாயிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் கதை வந்து பயணிக்குது. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பாடலுக்கு அப்புறமா. ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி 103 FM.

நேரம் 1:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரீசெண்டாக வெளிவந்த ஹாலிவுட் படமான 3D அனிமேஷன் திரைப்படமான ஸ்வாப்ட் மூவி பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். பாடலுக்கு முன்னாடி ஆலினா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகே, அதாவது கதாநாயகன் ஆலி பற்றியும் அவன் எப்படியெல்லாம் அந்த ஃபுட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அதை வந்து தெரியாமல் ஒரு பறவைக்கிட்ட வந்து ரிவீல் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சீக்ரெட்டை சொல்லி கொடுக்க போய் தன்னோட இனத்துக்கே இப்போ வந்து அந்த பிப்லெட் பட்டாணி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. அப்போது ரொம்ப அந்த சாப்பாடு இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆலியும் ஆலியோட அந்த வம்சமும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிற அவங்கள மாதிரியே அந்த எலி இனமான அவங்க எல்லாருமே ஒரு ஒரு பெரிய குகை மாதிரியான ஒரு இருட்டான இடத்துக்குள்ளே போய் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே வந்து வெளியே வந்து அவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியல. அப்பப்போ வெளியே வந்து உணவு மட்டும் சேகரிச்சுட்டு திரும்ப போய் அந்த குகைக்குள்ளேயே இருந்துற மாதிரி ஆலி வந்து பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து சரி, இன்றைக்கி ஃபுட்டு எடுக்க போகணும், அந்த பிப்லெட் பட்டாணிகளை வந்து எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். அந்த குகையிலேருந்து வெளியே போகும்போது தான் ஒரே ஒரு பட்டாணி மட்டும் அவனுக்கு கிடைக்குது. ஒரே ஒரு பட்டாணியை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேமித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவன் எடுத்துகிட்டு போன அந்த பேஸ்கெட்டில் வந்து ஆலி வந்து போட்டு வைக்கிறான். ஆலி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப ஒரு சுட்டியான பையன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கே உணவு இல்லை, தன்னை சுற்றி இருக்கிற தன்னுடைய எலி கூட்டத்துக்கும் உணவு இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தப்படுறான். சரி, கிடைக்கிறதையாவது நம்ம சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல தான் ஒரு பறவை வருது. நான் சொல்லி கொடுத்த சீக்ரெட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து உணவு சேமித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு ஆலிக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு கோபம் வந்துடுது. கோபம் வந்தனால என்ன பண்ணுறான்னா, ஆலி வந்து அந்த சண்டை போட்டு விரட்ட முயலும் போது தெரியாமல் ஆலி வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறான். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. டிசோ அப்படின்னு சொல்லப்படுற பழங்கால ஞானமிக்க உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த படத்தில் காமிக்கிறாங்க. அந்த ஒரு ஞானமிக்க உயிரினங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மரம் கை கால் முளைச்சி நடந்து வந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமான மரம் கை கால் முளைச்சி நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் டிசோ அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில். அங்கே வந்து அந்த உயிரினங்கள் விட்டு அதாவது அங்கேருந்து விட்டுட்டு போன ஒரு மேஜிக் பட் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர மொட்டு இருக்குது. அதை தொட்டதும் ஆலி ஒரு ஜாவின் பறவையாக மாறிடுறான். என்ன விஷயம்னா, ஒரு மேஜிக் மேஜிக் மொட்டு வந்து அங்கே இருக்குது. அதை தொட்ட உடனே ஆலி வந்து பறவையாக மாறிடுறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ வெளியே வர்றான். வெளியே வந்து ஒரு அவங்களோட குகை இருக்கு இல்லையா, அந்த இருட்டு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். தன்னை யாரும் பார்த்துடக்கூடாது, தான் இப்படி மாறிட்டதை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு பறவை வந்து அந்த குகையில் ஒரு ஒரு ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேப்புக்குள்ளே வந்து அந்த பறவை எட்டி பார்க்குது. எட்டி பார்த்த உடனே மறுபடியும் ஆலி பயந்துடுறான், தான் மாறினது யாருக்கும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி என்ன ஆகிட்டான்னா, அவன் ஒரு பறவையாகவே மாறிட்டான். அதை வந்து அவன் உணர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது வெளியே போய் மூணு பறவைகள் வருது, அந்த ஜாவின் பறவைகளோட சேர்ந்து, அதனுடைய சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பறவைகள், ஜாவினோட ஒரு பறவை, மொத்தம் மூணு பறவைகள் வந்து ஆலிக்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து எப்படி இப்படி ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆலிக்கு வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. என்ன இது, எனக்கு எதுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் புரியுது, நீங்கள் வேற இனம், நீங்கள் பறவை இனம், நான் எழி இனம், எனக்கு எப்படி நீங்கள் பேசுகிறதெல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்லேயே இருக்கான். சரி வா, இங்கேருந்து அண்ணா வந்து உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நரிகள் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடும், வா வந்து உன்னை வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன், கொண்டு போய் விடுறேன் உன்னோட இடத்துக்கு அப்படின்னு சொன்னா ஆலி கேட்கவே மாட்டேங்கிறான். அப்பவும் பிடிவாதம் பிடிக்கிறான், நான் வந்து வர முடியாது, உங்கள் கூடலாம் வர முடியாது, நீங்கள் வந்து துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி எங்களோட ஃபுட்டெல்லாம் நீங்கள் அபகரிச்சிட்டிங்கல்ல, அப்போ உங்கள் கூட எப்படி நான் வர்றது அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டே இருக்கான். ஆனால் இந்த ஐவி பறவைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வண்டு வந்து சாணத்தை உருட்டிகிட்டே போகுது. அந்த சாணத்தை எடுத்து எந்த ஒரு விலங்கினமும் நரிகளும் வந்து ஆலியை வந்து மோப்பம் பிடிச்சு அதுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அந்த சாணத்தை எடுத்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறான் ஐவி. அப்போது நீ வந்து இந்த செடிக்கு கீழே ஒளிஞ்சிக்கோ, நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மற்ற ரெண்டு பறவைகளையும் அனுப்பிட்டு ஆலி வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான், கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடுப்போம், அவன் வந்து இங்கே ஒளிஞ்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒளிய சொல்லிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் கழி

வச்சு ஒரு ஒரு இங்கே வந்து நகையை வந்து வித்தியாசமாக வந்து காமிச்சிருக்காங்க படத்தில். அப்படி ஒரு பயப்படுற உருவம் தான், அதையும் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு நரி வருது. அந்த நரிக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் இல்லையா? ஏற்கனவே வந்து சாணத்தை வந்து மேலே பூசி விட்டுருக்காங்க, எப்படியோ தப்பிச்சிருது. ஏன்னா மோப்பம் பிடிக்க முடியலைல, அதனால் ஆளி வந்து தப்பிச்சுக்கலாம். தப்பிச்சுட்டு இந்த சாணத்தை வேற நம்ம மேலே பூசி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கு போய் அந்த சாணத்தை வந்து தம் மேலே இருந்து சுத்தப்படுத்துகிறான். சுத்தப்படுத்திட்டே இருக்கும்போது குளத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து எட்டி பார்க்குது ஆலியை. அப்போ தான் வந்து ஆலி வந்து அந்த வித்தியாசமான மீனோட பேர் தான் பூகுள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது, நீ வந்து இப்படி மாறிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறியா? உனக்கு வந்து வேற மந்தன மொட்டுக்களை வந்து தேடி அலையும் போது இவங்களுக்கு வந்து பூகுள் அப்படிங்கிற மீனோட நட்பு அதுதான் கிடைக்குது. அப்போ பூகுள் ஒரு பெரிய அருவியிலோட உச்சியில கொத்து கொத்தா மந்தன மொட்டுகள் இருக்கு அப்படிங்கிற ரகசியத்தை வந்து சொல்றான். பூகுள் அப்படிங்கிறது ஒரு அருமையான பெரிய மீன். அதுவும் வந்து படத்துல பேசுறது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே, இப்போ மூணு பேரும், யார் யாரு? ஐவி, ஆலி, பூகுள், மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க, மந்திரி மொட்டுக்களை தேடி அப்படியே பயணிக்கிறாங்க. வழியில் பல ஆபத்துக்களை தாண்டி அருவியோட உச்சிக்கு போய் ஆலியும் ஐவியும் அவங்க சுய உருவத்தை, அதாவது ஐவி வந்து ஆலியாவும், இந்த நடந்த சண்டையில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் உன் கூட வரமாட்டேன், நீ என் கூட வரமாட்டேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க இல்லையா, ஆலியும் ஐவியும். இப்போ வந்து ஆலி வந்து ஐவியா மாறிட்டான், ஐவி வந்து ஆலியா மாறிட்டான். அதாவது எலி கிளியா மாறிடுச்சு, கிளி எலியா மாறிடுச்சு, ரெண்டு பேரும் மாறிக்கிட்டாங்க. அதனால வந்துட்டு இந்த மீனோட ஹெல்ப் கேட்டு நம்ம வந்து அந்த பெரிய அருவியோட உச்சிக்கு போய் எப்படியாவது அந்த மந்திர மொட்டையை நம்ம தொட்டுட்டோம்னா மறுபடியும் திரும்ப பழையபடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போதான் கதையோட பெரிய ட்விஸ்ட் நடக்குது. பூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் வந்து மொட்டை தொட்டு வந்து தன்னோட சுய உருவத்தை அடையும் போது, அது வந்து சாதாரண மீன் இல்லை. பாட்டி ஆரம்பத்தில் கதையில் சொன்னாங்க இல்லையா, இந்த தீவை சுற்றி பயங்கரமான மோசமான விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அதுதான் இந்த விலங்கு. பாட்டி கதையில் சொன்ன காட்டை அழிச்ச கொடூரமான நெருப்பு ஓநாய் அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க கூடயே இருந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருந்துட்டு கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்ட்டு, நெருப்பு ஓநாயாக பூகுள் மாறுது. அது தந்திரமாக இவங்களை பயன்படுத்தி தன்னோட சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் காட்டை கொளுத்துறதுக்கு தயாராயிடுச்சு. ஏன்னா பாட்டி ஆரம்பத்திலேயே கதை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு, ஒரு நெருப்பு ஓனா இருக்குது, அது வந்து எல்லாத்தையும் ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி, காட்டை அழிக்க முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏதோ ஒரு சாபத்தினால தான் இந்த நெருப்பு ஓனாய் வந்து மீனா மாறி இருந்திருக்கு. இவங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த அருவிக்கு மேலே போய் அந்த மந்திர மொட்டை தொட்டு இப்போ நெருப்பு ஓனாயாக மாறிடுச்சு, காட்டையும் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

அழகு படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டுகிறோம். கார்த்திக் ராஜா வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. நேரம் 1:26, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்வாப்ட் அப்படின்னு சொல்லப்படுற அருமையான திரைப்படத்தை பற்றி தான் நாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். படத்தின் அதாவது கதையினுடைய ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்வாப்ட் அப்படிங்கிற பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தராக மாறுறாங்க, அதாவது எலி கிளியாக மாறுறது, கிளி எலியாக மாறுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஸ்தரமான ஒரு ஸ்டோரிக்குள்ளே எப்படியெல்லாம் பயணப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். பாடலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த நெருப்பு ஓனாய் வந்து மாறுறது அப்படிங்கிறது. அந்த நெருப்பு ஓனாய் வந்து ஆல்ரெடி ஒரு சாபத்தில் இருந்ததுனால தான் ஒரு மீனாக வந்து கடலுக்கடியில் வாழ்ந்துட்டு இருந்தது. இப்போது அந்த ஆலியும் ஐவியும் அவங்களோட வந்து கன்வின்ஸ் பண்ணி அருவிக்கு மேலே இருக்கிற அந்த மொட்டுக்கள் போய் தொட்டது, மந்திர மொட்டை தொட்டதுனால மறுபடியும் நெருப்பு ஓனாயாக மாறி எல்லாத்தையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஐவிக்கும் ஆலிக்கும் ஒன்றுமே புரியல. ஆல்ரெடி அவங்க வந்து வேறு வேறு உருவத்தில் இருக்காங்க இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்த நெருப்பு ஓனான்னு என்ன பண்ணுது அப்படின்னா, ஓனாய் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களை துரத்தி வருது. இவங்களை வந்து எப்படியாவது இங்கேருந்து போக வச்சிடணும், இவங்க கதையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தீவையும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோடு இந்த நெருப்பு ஓனாய் வந்து தொடர ஆரம்பிக்குது. ஐவியும் ஆலியும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க.

இங்கே தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பாண்டாகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு குகைக்குள்ளே ஓடுறாங்க. ஐவியும் ஆலியும் ஒரு பாம்புகள் நிறைந்த ஒரு குகைக்குள்ளே ஓடுறாங்க. பாம்பு தான் ஆக்சுவலி அது, ஆனால் பார்க்குறதுக்கு பெரிய மரத்தினுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்கள் மாதிரி இருக்குது. ஆனால் எப்படியோ ஐவி வந்து இப்படி சொல்லி அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, வா நீ வா நான் இருக்கேன்ல கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லி இக்கரையிலேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் நான் இந்த நெருப்பு ஓனா விடுவேனா அப்படிங்கிற மாதிரி குகையோட அந்த பக்கத்துலேருந்து சத்தம் போட்டு இந்த பாம்புகளை எல்லாம் எழுப்பி விட்டுருச்சு. இப்போ இந்த பாம்புகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஐவியும் ஆலியும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னே இவங்களுக்கு தெரியல. ஆல்ரெடி அருவியோட உச்சியில் மலை மேலே இருக்காங்க. அப்படி இப்படின்னு இந்த பாம்புகளுக்கு தப்பிச்சு ஓட்டமாக பிடிக்கிறாங்க ஐவியும் ஆலியும். ஓடி ஓடி ஓடி கடைசியில் என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு மரத்தினுடைய ரொம்ப மலை மேலே இருக்காங்க. மரத்தினுடைய ஒரு ஒரே ஒரு கிளை மட்டும் அந்த இடத்துல இருக்குது. அந்த கிளைக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் இந்த பாம்புகள் துரத்திட்டு வருது. ஒரு பக்கம் இவங்க கிளையில் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தவறுனா கீழே விழுந்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேற வழியே இல்லாமல் பாம்புகள் வரும்போது ஐவி என்ன பண்ணிட்டா, உன்னால் பறக்க முடியும், நீ தான் இப்போ பறவையாக இருக்கில்ல, உனக்கு இறகுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே தள்ளாக தள்ளிடுவான் கீழே. இப்போ ஆலி வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அடு பாவி இப்படி தள்ளி விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக, என்னால் பறக்க முடியாது சொன்னால் கேளு, பறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீ உன்னை நம்பு, கண்டிப்பாக உன்னால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீழே விழுகும்போது கரெக்டாக லேண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி ஆலி வந்து பறக்க ஆரம்பிச்சிடறான். இந்த சீன்லாம் வந்து உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. படத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். அப்போது பறக்க ஆரம்பிச்சிடறான். பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா, பரவாயில்லையே நீ பறந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, நம்மளால் முடியாது முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து முடியும். அதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி தப்பிச்சு போகும்போது ஒரு இடத்துல ஆலிய ஐவியை வந்து இந்த நெருப்பு ஓனான்னு தாக்கிறது. அதனுடைய நெருப்பு வந்து ஐவி மேலே பட்டதுக்கப்புறமா ஐவி வந்து மயக்கமாயிடுறா. இப்போ ஆலிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐவியை வந்து தூக்க முடியாது. ஆலி வந்து ரொம்ப குட்டியான ஒரு உயிரினம் தானே, அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அவனே நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி எப்படியாவது கட்டி தூக்கிட்டு போயிடணும். இதுக்கு இடையில இவங்க மறுபடியும் அவங்களுடைய ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ குட்டியாக இருக்கு ஆலி, எப்படிடா தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி தன்னுடைய உடம்புல வந்து ஐவியை கட்டி அப்படியே தூக்கிட்டு மலை மேலே போகிறான். போகும்போது இந்த ஜாவின் இன பறவைகள் இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்டேயே கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி அடிபட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா ஐவி வந்து இல்லை. அதனுடைய பறவைகள் இனங்கிட்ட கேட்கும்போது, ஐவி எங்கே போனா, என்னோடய ஃப்ரெண்டு எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது, ஐவி இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பதறிடுறான். பின்னாடி இருந்து ஐவி கூப்பிடுறான், நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு ஃபுட் எடுக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் உங்களோட ஃபுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆலி வந்து ஐவிக்கிட்ட கேட்குறான். அப்போ ஐவி சொல்கிறான், ஆமாம் எனக்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு விலங்கினம் வந்து எனக்கு இந்த பிப்லெட் பட்டாணியை சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது தான் ஃப்ளாஷ்பேக் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஆலி வந்து ஒரு பறவைக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னான்னு, அந்த பறவை தான் இந்த பறவை. அப்போது ஞாபகம் வருது, ஓகே அப்போ நம்ம தானா, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ பரவாயில்ல, ஒரு இனத்துக்கே வந்து ஆலினால் ஃபுட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்டாகுது. ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் பாண்டாகுது, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இன்னும் அதிகமாகுது. அப்போது மறுபடியும் இந்த நெருப்பு ஓனானோட தொல்லை அதிகமாயிருச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து எல்லா உயிரினங்களையும் தாக்கிறதுக்கு கொடூரமாக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த நெருப்பு ஓனான். என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. நெருப்பு ஓனான் காடு முழுவதையும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தீக்கிரையாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆலியும் ஐவியும் சேர்ந்து காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும், அதாவது மான்கள், கரடிகள், பாம்பு, சில நல்ல ஓநாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான், எலிகளோட தீவுக்கு அழைச்சிட்டு போகலாம், அதாவது ஆலியோட அந்த தீவுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, இந்த பக்கத்தில் ஏன்னா காடு ஃபுல்லும் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டுருக்கு, அந்த இடத்துல உயிரினங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது அழிவதை சந்திக்கும், ஆனால் எலிகளுடைய தீவு

அதாவது ஆலியோட தீவு வந்து அது தண்ணிகளுக்கு நடுவில் இருக்குது. அங்கே போய் எல்லாரும் இவங்க சேஃபாக தஞ்சம் ஆயிட்டாங்கன்னா இவங்க எந்த உயிரின இழப்பும் வராது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஆலியும் ஐவியும் வந்து தொடர்ந்து பயணித்து எப்படியாவது எல்லா உயிரினங்களையும் நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மரக்கட்டைகளை எடுத்து அதன் மேலே எல்லா உயிரினங்களையும் உட்கார வச்சு ஆலினால் தள்ளவே முடியல. இருந்தாலும் தள்ளி தள்ளி அந்த பக்கம் அவனுடைய குகைகள் இருக்கிற அந்த தீவுக்குள்ளே தள்ளி கொண்டு போய் போகும்போதே இங்கே ஆலியோட அம்மா அப்பா பாட்டி அவனுடைய அந்த எலி கூட்டம் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஐயையோ என்னடா இது, எல்லாரும் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எல்லா உயிரினங்களும் ஏன் நம்மளை நோக்கி நம்ம குகை இருக்கிற இடத்துக்கு வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவங்க அப்பா வந்து எல்லாரும் அங்கேயே நிற்கணும், இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா ஆலி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குது, அதனால் கண்டிப்பாக இவங்களை வந்து நம்மளுடைய தீவுக்குள்ளே நம்ம விட்டு தான் ஆகணும், நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆலியோட அப்பா கிட்டேயும் அந்த எலிக்கூட்டங்கள்கிட்டையும் கேட்குறாங்க. அப்பாவும் சரின்னு அக்செப்ட் பண்ணுறாரு, சரி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் தான் ஆலி கடைசியாக இருக்கிற அந்த பர்சனை அந்த விஷயங்களையெல்லாம் அந்த விலங்குகளையெல்லாம் காப்பாற்றும் போது மறுபடியும் அந்த நெருப்பு ஓனான் வந்து ரொம்ப வந்து தாக்க ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒரு முட்டை போய் தொட்டு டிசோவாக வந்து மாறுறான் ஆலி. டிசோன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பெரிய பெரிய மரங்கள் கை கால்கள் முளைச்சி ஒரு வாய் கண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உயிரினமாக மாறினாதான் இந்த ஓனான நெருப்பு ஓனான நம்மளால் வந்து சாகடிக்க முடியும், எல்லா விலங்குகளுக்கும் விடுதலையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறான். அப்போ மாறினதுக்கப்புறமா நிறைய சண்டை நடக்குது நெருப்பு ஓனானுக்கும் டிசோ அப்படிங்கிற, இப்போ ஆலி வந்து டிசோவாக மாறி இருக்கான், ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த சண்டையில் வந்து டிசோ வந்து அங்கே இல்லாத மாதிரி கதையில் காமிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

பைலே டூ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகள் ஸ்டோம் சத்ய பிரகாஷ் வாய்ஸில், வித்யாசாகர் மியூசிக்கில். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 1:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் ஆல்மோஸ்ட் எண்டிங்கே வந்துட்டோம். ஸ்வாப்ட் அப்படிங்கிற மூவி பற்றி தான், ரீசெண்டாக வெளியான ஸ்வாப் மூவி பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப அருமையான சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, இப்போது ஆலி வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற போராட்டத்தில் இருக்கான் இல்லையா. நான் வந்து சொன்னேன் இல்லையா, டிசோவாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய டிசோவாக மாறி அங்கே இருக்கிற அணையை வந்து ஆலி உடச்சிடுறான். வெள்ளம் வந்து ஓனாயும் ஆலியும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுது. இப்போ வந்து ஆலியை இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐவியும் அதுக்கப்புறமா எலிக்கூட்டம் மற்ற மிருகங்களும் கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது சில நாட்கள் அப்படியே கடந்து போகுது. காடு வந்து மீண்டும் வந்து செழிப்பாக மாறுது. எலிகளும் பறவைகளும் ஒற்றுமையாக வாழ கற்றுக்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னா, காட்டோட பிற டிசோக்கள் அதாவது சாகர தருவாயில் இருந்த ஆலியை வந்து காப்பாற்றி மீண்டும் வந்து பழையபடி ஒரு குட்டி எலியாக அவனோட குடும்பத்துக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. கதையினுடைய எண்டிங் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழ் டப் பண்ண எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். அவ்வளோ அழகாக டப் பண்ணியிருக்காங்க. டைம் கிடச்சா நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இப்போது நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பாடல் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஷிய தமிழ். நன்றி நேயர்களே.

0: நேர்களே, நேரம் 1:44 நிமிடம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுதில்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாடவுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1 கோடியே 12 லட்சத்திற்கும் அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர் காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என

0: மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 7 லட்சம் இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் $2 பில்லியன் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவைத் தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படும் 2வது பெண் என்ற பெருமையையும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டரில் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக, நேர்மையாக யார் யாருக்கும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு தான் வருது.
0: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளையொட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின்

0: மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
1: எல்லா HMC-யும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து கிளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையில ட்ராப் அவுட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கு திருநெல்வேலியில், அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்னு அறிந்து அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு நிர்வாகமாக இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகளப் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் இனி கேட்கலாம். சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லிருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம். வெதர் பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லிருந்து வந்திருந்த வானிலை நிலவரம் கேட்டோம்.

0: அருமையான பாடல் கேட்டு ரசிச்சோம்.
1: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட், ஆர் ஃபண்டஸ் போட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும், மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மி

அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்று நாம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான NPS வாத்சல்யா யோஜனா, தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம் குறித்து தெரிந்து கொள்வோம். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வீட்டில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, பொறுப்பும் பிறக்கிறது. படிப்பு, திருமணம், எதிர்காலம் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் பணம் தேவைப்படுகிறது. ஆனால் அதற்கான தயாரிப்பை எத்தனை பேர் இன்றே தொடங்குகிறோம்? இன்று வாழ்க்கை செலவுகள் ஆண்டிற்கு ஆண்டு உயர்கின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 100,000 ரூபாயில் நடந்த திருமணம் இன்று 10 லட்சம் கேட்கிறது. இன்று 10 லட்சத்தில் படிக்கும் படிப்பு நாளை 50 லட்சம் ஆகலாம். இந்த நிதி உண்மைகளை நாம் ஏற்று இன்றே திட்டமிட்டால் மட்டுமே நம் குழந்தைகளுக்கு நாம் உண்மையான பரிசு தர முடியும். இதை உணர்ந்தே மத்திய அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. NPS வாத்சல்யா யோஜனா, தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம். 2024-25 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் 2024 செப்டம்பர் 18 நாடு முழுவதும் தொடங்கி வைக்கப்பட்டது. இது தேசிய ஓய்வூதிய திட்டமான NPS குழந்தைகளுக்காக விரிவுபடுத்திய சிறப்பு திட்டம். பிறந்த குழந்தை முதல் 18 வயதிற்குட்பட்ட அனைத்து சிறார்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் குழந்தையின் பெயரில் கணக்கு தொடங்கி அவர்கள் 18 வயது அடையும் வரை நிர்வகிக்கலாம். இந்திய குடிமக்கள் மட்டுமல்ல, NRI மற்றும் OCI வகையினரும் தங்கள் குழந்தைகளுக்காக இந்த கணக்கை தொடங்கலாம். குழந்தையின் பெயரில் ஒரு தனி பிரான் எண் வழங்கப்படும். இதுவே அவர்களுக்கான நிரந்தர ஓய்வூதிய அடையாளம். கணக்கை தொடங்க www.camsnps.com என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அல்லது அருகில் உள்ள அரசு அல்லது தனியார் வங்கிகளில் நேரில் சென்றும் தொடங்கலாம். ஆண்டிற்கு குறைந்தபட்சம் வெறும் 1,000 ரூபாய் போட்டால் மட்டுமே போதும். அதிகபட்ச வரம்பு எதுவும் கிடையாது. அதிக விவரங்களுக்கு PFRDA ஹெல்ப்லைன் 1800-110-708, 1800-110-708 என்ற இலவச எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இத்திட்டம் பற்றிய மேலும் தகவல்களை இந்த பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம்.

0: கேட்ட பாடல் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்திலிருந்து எஸ்பிபி சரண் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை மரகதமணி, பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: என்பிஎஸ் வாத்சல்யா யோஜனா தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம் குறித்த தகவல்களை வழங்கி வருகிறோம். நம்மில் பலர் பிள்ளைகளுக்காக தங்கம் வாங்குவோம், எஃப்டி போடுவோம், சேமிப்பு கணக்கு வைப்போம். இவை அனைத்துமே நல்லவைதான். ஆனால் இவை கொடுக்கும் வட்டி பணவீக்கத்தை மட்டுமே

சமாளிக்கும். குழந்தையின் எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய நிதியை உருவாக்க வேண்டும் என்றால் சந்தையோடு இணைந்த நீண்ட காலம் வளரும் முதலீடு தேவை. அதையே தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம் NPS வாத்சல்யா செய்கிறது. இந்த திட்டம் பங்குச்சந்தை மற்றும் அரசு பத்திரங்களில் முதலீடு செய்து கூட்டு வட்டி முறையில் வளர்கிறது. வல்லுநர்களின் கணக்கீட்டின்படி குழந்தை பிறந்த நாளில் இருந்து ஆண்டிற்கு வெறும் 10,000 ரூபாய் மட்டும் போட்டால் அவர்கள் ஓய்வு பெறும் வயதில் 10 கோடி ரூபாய்க்கும் மேல் திரட்டலாம். இது கூட்டு வட்டியின் அதிசயம். காலம் நீண்டிருக்கும் போது சிறிய முதலீடும் பெரும் செல்வமாக மாறும். இந்த நீண்ட கால முதலீட்டில் நடுவில் அவசர தேவை வந்தால் என்ன, அதற்கும் அரசு வழிவைத்துள்ளது. கணக்கு தொடங்கிய 3 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையின் கல்வி செலவு, நோய் சிகிச்சை அல்லது 75% மேல் ஊனம் ஏற்பட்டால் செலுத்திய தொகையில் 25% வரை பணம் எடுக்கலாம். குழந்தை 18 வயது ஆவதற்கு முன்னால் 2 முறை, 18 லிருந்து 21 வயதிற்கிடையே இன்னும் 2 முறை என இந்த வசதி கிடைக்கும். குழந்தை 18 வயது அடைந்தவுடன் 3 மாதத்திற்குள் புதிய KYC செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர் தானே அந்த கணக்கை நிர்வகிக்கலாம். ஒரு சாதாரண NPS கணக்காக மாற்றிக் கொள்ளலாம். வேறு திட்டத்திற்கு மாற விரும்பினால் திரட்டிய தொகையில் 80% வரை பணமாக எடுத்துக்கொண்டு மீதம் ஆண்டு வருமானமாக பெறலாம். எந்த முடிவும் எடுக்காவிட்டால் கணக்கு தானாகவே அதிக வருமானம் தரும் முதலீட்டு வகையாக மாற்றமடையும். நம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க நினைக்கிறோம், ஆனால் மிகப்பெரிய சொத்து அவர்களுக்கு நாம் தரும் நிதி பாதுகாப்பு. தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம் NPS வாத்சல்யா யோஜனாவில் இன்றே சேருங்கள். மேலும் விவரங்களுக்கு 1-800-107-108 என்ற இலவச எண்ணை அழையுங்கள் அல்லது www.camsnps.com என்ற இணையதளத்தை பாருங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது NPS வாத்சல்யா யோஜனா, தேசிய ஓய்வூதிய வாத்சல்ய திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் தாரிணி அவர்கள்.
2: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நான் டாக்டர் தாரிணி, நல்லா இருக்கேன்.
2: இந்த நுரையீரல்ல பல பிரச்சனைகள் ஏற்படும். உடல் உறுப்புல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்புனா நுரையீரலா இருந்துட்டு இருக்குது. சோ இந்த நுரையீரல்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும், இதற்கான தீர்வுகள் என்ன மாதிரி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ண போறீங்க. முதலாவது உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களோட நேர்களுக்காக கொடுத்துக்கோங்க.
3: வணக்கம், நான் டாக்டர் தாரிணி, நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட், கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 14 இயர்ஸ் ஆஃப் பல்மனாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. அண்ட் என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு வந்து பல்மனாலஜி. அதுல வந்துட்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு ஃபீல்டு. பொதுவா நம்ம லங் டிசீசஸ் இல்ல நுரையீரல் நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நோய்கள் இருக்குங்க. ஒண்ணு வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறனால வரலாம், இல்ல இன்ஃபெக்ஷன்னால வரலாம். எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஈஸியா கிருமி தாக்கிரும். சோ நம்ம ஊர்ல நம்ம இந்தியால காமனான ஒரு லங் டிசீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டியூபர்க்ளோசிஸ் தான். தமிழ்ல காச நோய் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த டியூபர்க்ளோசிஸ் வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த பகுதி வேணாலும் பாதிக்கப்படலாம். ஆனா ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது வந்துட்டு நுரையீரல் தான், லங்ஸ் தான். இந்த டியூபர்க்ளோசிஸ்க்கு அடுத்தது நம்ம கோயம்புத்தூர்னு பாக்குறோம்னா, நம்ம ஊர்ல காமனான லங் டிசீசஸ் வந்து ஒரு அலர்ஜி, ஆஸ்துமா, இல்ல வந்துட்டு ஸ்மோக்கிங் ரிலேட்டட் டிசீசஸ், அதாவது பீடி, சிகரெட், இதெல்லாம் ஸ்மோக் பண்றதுனால லங் டிசீசஸ், நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய்னு சொல்லுவோம், COPD. இதுவும் ரொம்ப காமனான ஒரு டிசீஸ் தான். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஒரு தனி கேட்டகரி நிறைய இருக்கு. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், நியூமோனியா, டியூபர்க்ளோசிஸ், வைரல் நியூமோனியா. இப்போ இந்த பன்றி காய்ச்சல் டைம்ல வைரல் நியூமோனியாஸ் வந்தது, கொரோனா டைம்ல நுரையீரல் பாதிக்கப்பட்டது. அந்த மாதிரி எந்த ஒரு கிருமி தாக்குனாலும் நம்மளோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஈஸியா பாதிச்சிடும் நம்ம லங்ஸ். இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கு, சுகரை நம்ம சரியா கண்டுக்கல, இல்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் சரியா எடுக்கல அப்படின்னா, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னா ஈஸியா லங் வந்து அஃபெக்ட் ஆயிரும். சோ நியூமோனியா, TB எல்லாமே ரொம்ப காமன். அதே மாதிரி ஸ்மோக் பண்றவங்களுக்கும் லங் டிசீசஸ் ரொம்ப காமன், அதாவது COPD, லங் கேன்சர், அப்புறம் ஒரு இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நுரையீரல் வந்து ஸ்டிஃப் ஆயிரும், கெட்டியா ஸ்டிஃப் ஆயிடும். சோ இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இது தவிர சின்ன குழந்தைங்களுக்கும் நுரையீரல் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதாவது இன்ஃபெக்ஷன்னால பாதிக்கலாம், இந்த கொரோனா டைம்ல வந்தனால, இல்ல வைரல் ஃப்ளூ வரலாம். அடுத்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் டைம்ல வந்துட்டு மழைக்காலம் வரும்போது வைரல் ஃப்ளூ சீசன் வரும். ஃப்ளூ காய்ச்சல் வந்ததுன்னா நியூமோனியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைங்களுக்கு. மற்றபடி குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னா டியூபர்க்ளோசிஸ் வரலாம். வீட்டில் யாருக்காவது காச நோய் இருக்கு, அதை அவங்க சரியா கவனிக்கல, ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா குழந்தைங்களுக்கும் டியூபர்க்ளோசிஸ் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.
2: காச நோய் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க, அது வந்து நுரையீரல வந்து அதிக அளவு தாக்கக்கூடிய ஒரு நோயா இருந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ், இதாவது சிம்டம் நம்மளுக்கு என்ன மாதிரி காமிச்சு கொடுக்கும், நம்ம எப்பல இருந்து நம்ம வந்து இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்க முடியும்.
3: காச நோயோட ஏர்லி ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நீண்ட நாள் இருமல், என்ன ஒரு மருந்து சாப்பிட்டாலும் இருமல் குறையவே குறையாது. இருமும் போது சளி வெளியே வரும். அந்த சம்டைம்ஸ் சிவியர் ஸ்டேஜஸ்ல அந்த சளியோட ரத்தமும் கலந்து வர சான்சஸ் இருக்கு. அண்ட் வெயிட் லாஸ், சடனா ஒரு வெயிட் லாஸ் ஆகும், அன்எக்ஸ்பிளைன்டா வெயிட் லாஸ் ஆகும், பசி எடுக்காது, சரியா சாப்பிட முடியாது, காய்ச்சல் வரும், சாயந்தரம் ஆனா குளிர்ற மாதிரி இருக்கலாம். சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே, இதுல எந்த ஒரு சிம்டம் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேல இருக்கு, இல்ல எந்த ஒரு மருந்து எடுத்துமே இந்த சிம்டம் எதுவுமே குறையல அப்படின்னா நம்ம காச நோய் இருக்காங்கறத சஸ்பெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கணும்.
2: இருமல் மட்டும்தான் முக்கியமான காரணங்களா? இப்ப வந்து நம்ம வெளியில செல்றோம், வெளியே செல்லும் போது வந்து பல்வேறு வகையான தூசு, மாசு, புகை எல்லாம் நம்மளுடைய நம்ம சுவாசிக்கிற மாதிரி நிலைக்கு ஏற்படுது. இதெல்லாம் வந்து இந்த நுரையீரல் தான் அந்த காத்தை வந்து சுத்திகரிக்குது. சோ இந்த மாதிரி இருக்கும் போது சளி மட்டுமே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்களா, இல்ல அதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும்?
3: இப்போ லங்ஸ்ல டியூபர்க்ளோசிஸ் வருது, அதாவது நுரையீரல்ல காசு நோய் வருதுன்னா இருமல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம். பேஷண்ட் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சிம்டம் இருமல் தான் சொல்லுவாங்க. லங்ஸ் தவிர இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின்ல கூட TB வரலாம், இல்ல எலும்புல போன்ஸ்ல TB வரலாம், முதுகு எலும்புல TB வரலாம். சோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் எங்க TB வருதோ, காசு நோய் வருதோ, அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம் வரும். இப்போ முதுகு எலும்புல TB வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிவியர் பேக் பெயின் இருக்கும். இந்த பேக் பெயினோட ஒரு வெயிட் லாஸும் ஃபீவரும் இருக்கலாம். இல்ல ஹார்ட்ல நீர் கோர்க்கிறது அப்படின்னா அந்த ஹார்ட்டை சுத்தி நீர் கோர்த்து ஹார்ட்ல டிப் டியூபர்குலோசிஸ் வரலாம். அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் மாதிரி மூச்சு வாங்குறதோட வருவாங்க. ஸோ நுரையீரல்ல டிபி இருந்தாலும் மூச்சு வாங்கிட்டு வரலாம். லங்ஸ்ல டியூபர்குலோசிஸ் அப்படிங்கும் போது மோஸ்ட் காமன் சிம்டம் வந்து ஃபர்ஸ்ட் இருமல் தான்.
2: நேர்களை இந்த நிகழ்ச்சியில நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்மளே அருமையான தகவல் ஷேர் பண்றாங்க, மருத்துவர் இருக்கிறாங்க, மேலும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து
0: விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்
1: கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் தாரிணி அவர்கள்.
2: டாக்டர், இப்ப வந்து நீங்க நுரையீரல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த டிபி காச நோயை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நுரையீரல்ல பல்வேறு வகையான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும், அதுல வந்து ஸ்மோக்கிங் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிட்டு இருக்கு. நேற்றைய நாள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா உலக புகையிலை ஒழிப்பு தினம் வந்து கடைபிடிச்சிருக்காங்க. புகையிலைனால வந்து நுரையீரல்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும்?
3: புகையிலையினால நுரையீரல்ல ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்னு சொல்லுவோம், ஸ்மோக்டு டொபாக்கோன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்மோக்லெஸ் டொபாக்கோனா அந்த காலத்துல இருந்தே, நம்ம பாட்டி காலத்துல இருந்தே புகையில வந்து வாயில மென்னு சாப்பிடுவாங்க, வெத்தலை பாக்குல வச்சு மடிச்சு சாப்பிடுவாங்க. அது வந்துட்டு புகையலை எடுக்கிறவங்க இன்னுமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டொபாக்கோ யூஸ் பண்றவங்களுக்கு வாய் பகுதியில கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸ்மோக் ஃப்ரீ, இது வந்து ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ. அடுத்தது வந்து இப்போ காமனா யூஸ் பண்றது வந்து சிகரெட்ஸ், பீடி, இதெல்லாமே ரொம்ப காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நிறைய புகை வரும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த புகை மூச்சுக்குள்ள வாய் வழியாவோ இல்லை மூக்கு வழியா இழுத்த உடனே அந்த புகை நம்ம லங்ஸ்குள்ள போட்டு அங்கிருந்து ரத்தத்துல கலந்து இமீடியட்டா ஒரு 2-5 செகண்ட்குள்ள பிரெயின்ல போய் ரீச் ஆயிடும். ஸோ இதனால ஒரு டொபாக்கோ அடிக்ஷன் வருது. டொபாக்கோ அடிக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அது கண்டினியூஸா அவங்க ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு செயின் ஸ்மோக்கர் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புகையிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நுரையீரல் எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எகெயின் சிஓபிடி வரலாம், நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் வரலாம்.

0: இருக்கலாம், இல்லை லங் கேன்சர் வரலாம், அப்புறம் ஒரு ஆஸ்துமா வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஆஸ்துமாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு நீண்ட நாள் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கு அதோட சேர்த்து ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் அதிகமாகலாம். ஸோ நுரையீரல் மட்டும் இல்லாம ஹார்ட்டும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. புகையிலை அப்படிங்கிறது நுரையீரல் மட்டும் இல்லை, நம்ம இருதயம், நம்ம மூளை, மற்ற பகுதிகள் எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அந்த புகை உள்ளேயே இருக்கும், அந்த ஸ்மெல் உள்ளேயே இருக்கும். ஸோ அதனால வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் பாசிவ் ஸ்மோக்கிங் எக்ஸ்போஷர்னால வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்க பார்ட்னருக்கோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கோ கூட நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. எதுக்காக இந்த வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் டொபாக்கோ யூஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அது என்னன்னு தெரியாமையே நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு பவுச்சஸ்லயோ இல்ல வேப்ஸ் மாதிரி பஃப் மாதிரி வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு டீனேஜ்ல இருந்தே ஈஸியா அவைலபிளா இருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இல்ல ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சம்டைம்ஸ் ஸ்கூல்லயே கூட சர்க்குலேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை தீவிரமாக கண்காணிச்சுக்கணும். ஏதாவது ஒரு புது ஹேபிட்ஸ் வருதா, புது அடிக்ஷன் ஏதாவது வருதா ஒரு 14 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த டொபாக்கோ அப்படிங்கிறது பீடி இல்லை சிகரெட் அந்த மாதிரி ஃபார்மில் இல்லாமல் வேப்ஸ் மாதிரி இப்போ அவைலபிளாக இருக்கு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃப்ளேவர்டாக இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து நிக்கோட்டின் தான். ஸோ டொபாக்கோ ரிலேட்டட் கண்டென்ட் தான் உள்ளே இருக்கும். பட் அது ஃப்ளேவர்டாக பார்க்க அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலே அடிக்ஷனும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் உள்ளே வரனால நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அண்ட் சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு அடிக்ஷன் லூப் மாதிரி ஆயிரும். லேட்டர் ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிட்டு லைஃப் லாங் வந்துட்டு அவங்க அதுக்கு ஒரு அடிக்டடாக ஆகிடுவாங்க. இதனால லங்ஸில் வர பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப ஏர்லியாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்களுக்கு அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் ரொம்ப சிரமமாக வாய்ப்பு இருக்கு.
1: புகையிலை அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நுரையீரலை வந்து பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த புகையிலை தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக வந்து நம்மளோட நுரையீரல் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? மது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் நம்மளோட நுரையீரல் வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
0: இது தவிர வாய்ப்புகளும் இருக்கு. சப்போஸ் குடிக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டர் டேங்க்ல இருந்து ஒரு தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இன்ஃபெக்ஷனாக வர சான்சஸ் இருக்குங்க. ஜென்ரலாக ஒரு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வரலாம், அதுக்கப்புறம் அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஹோல் பாடி இன்ஃபெக்ஷன், செப்சஸ் ஆகும்போது லங் இன்ஃபெக்ஷனாகவும் வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்துட்டு ஆல்கஹால். ஸோ இந்த மது அருத்துதல்னால ஆல்கஹால்னாலையும் நுரையீரல் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. தொடர்ந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா ஆல்கஹால் எடுத்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் புற போகும், நிறையா குடிச்சதுக்கப்புறம் புற போகும். அந்த புற போகலாம் இல்லை வாமிட் பண்ணலாம், அந்த மாதிரி டைம்ல அந்த வாமிட் பண்ணுற அந்த சப்ஸ்டன்சஸும் அந்த ஆல்கஹால் புற போகிறதும் டைரெக்டாக அவங்க வயிற்றுலேருந்து வாய்க்கு வந்து மறுபடியும் அது மூச்சுக்கொழாய் வழியாக லங்ஸ்குள்ளே போயிடும். ஸோ அதை ஆஸ்பிரேட் பண்ணிடுவாங்க, புற போயிடும். ஸோ இதனால லங்ஸ்குள்ளே இன்ஃபெக்ஷன் வரும், லங்ஸில் நீர் கோர்த்து எம்பைமான்னு சொல்லுவோம், ஒரு பஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், இல்லை லங் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லங்ஸில் ஒரு புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகி அங்கேயும் பஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லங் ஆப்சஸ், எம்பைமா, ப்ளூரல் எஃப்யூஷன் இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன்.
1: இப்போ வந்து நுரையீரல் நம்மளுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு இருக்கும் போதோ இந்த மாதிரி இருக்கும் போதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து முதல் முதலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் எப்படி நீங்கள் அவங்களுக்கு டே 1லேருந்து ஆரம்பிப்பீங்க, அவங்களுக்கான பிளட் டெஸ்ட் என்ன மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க சொல்றீங்க, அதுலேருந்து அவங்களுக்கு எப்படி வந்து ரெடி பண்ண முடியும், நுரையீரல் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதை டோட்டலாகவே கியூர் பண்ண முடியுமா, இல்லை வந்து அந்த நுரையீரல் பிரச்சனையோடவே தான் அவங்க இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்குங்களா?
0: எக்ஸாம்பிள் ஒரு இருமல் 1 வீக் மேலே இருக்கு, இல்லை மூச்சு வாங்குது 1 வாரம் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது நுரையீரலில் தான் பிரச்சனையா இல்லை ஹார்ட்டில் பிரச்சனையாங்கிறத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி மிமிக் பண்ணும். ஸோ ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தாலும் நுரையீரலில் நீர் கோர்க்கலாம், அதே மாதிரி நுரையீரலில் பிரச்சனை இருந்தாலும் ஹார்ட்டில் வந்து பாதிக்கப்படலாம். ஸோ அவங்க எந்த ஒரு சிம்டமோட வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசிக்காக அவங்க ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லங்ஸ்க்கு ஒரு

0: செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துருவோம். ஸோ செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துட்டு அதில் என்ன தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்டைம்ஸ் இப்போ ஒரு நியூமோனியா மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ரேலேயே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரியாவும் அவங்களோட எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் பேசிக்கான ஒரு ஹீமோக்ளோபின், இன்ஃபெக்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குற டபிள்யூபிசி கவுண்ட்ஸ், இந்த மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி நியூமோனியாவாக இருந்ததுன்னா சளி டெஸ்ட் பண்ணுவோம், சளி எடுத்து டிபி டெஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்துட்டு கல்ச்சர் பண்ணி அதில் என்ன பாக்டீரியா வளருது, என்ன கிருமி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சளி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக ஒரு எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் அண்ட் சளி டெஸ்ட் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நியூமோனியா மாதிரி இருக்கா இல்லை வேற ஏதாவது தீராத நோய் கேன்சர் மாதிரி இருக்கா என்னங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தெரிஞ்சிடும். ஸோ ட்ரீட்டபிள் லங் டிசீசஸ் அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 30 இயர்ஸில் ஒருத்தவங்க வராங்க, அவங்க ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ஆனால் ஒரு 10 நாளாக காய்ச்சல் இருமல் சளி அப்படின்னு வராங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சாதாரண நியூமோனியாவாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 1 வீக் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த சளி வந்து கிளியர் ஆயிரும், எக்ஸ்ரே கிளியர் ஆயிரும், திரும்பவும் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை ஒரு கிரானிக் லங் டிசீஸ் இல்லை லைஃப் லாங் மெடிசன் எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்காது. இதுவே ஒருத்தர் வந்து ஒரு 50 வயசுல இருக்காங்க, ஒரு 20-30 இயர்ஸ் ஸ்மோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே சிம்டமோட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நுரையீரல் பாதிச்சிருக்கும், சிஓபிடி வந்திருக்கலாம். ஸோ எக்ஸ்ரே பண்ணிட்டு பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம், அதாவது நுரையீரல் வந்து டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட், அதை ஊத சொல்லி பண்ணுறது. ஸோ அதை பண்ணிட்டு உள்ள நுரையீரலோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லங்ஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு சிஓபிடி இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா மைல்ட் ஸ்டேஜில் இருக்கா இல்லை மாடரேட் ஸ்டேஜில் இருக்கா இல்லை சிவியர் ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சிஓபிடி மாதிரி நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு சிலருக்கு லைஃப் லாங் மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ்துமாக்கும் சிஓபிடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சிஓபிடியில் அவங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கூட மெடிசன் எடுத்துகிட்டே இருந்தால் நல்லா இருப்பாங்க, நடுவில் மருந்து நிறுத்திட்டாங்கன்னா இம்மிடியட்டாக எல்லா சிம்டம்ஸும் ரீஸ்டார்ட் ஆகிடும். பட் ஆஸ்மாவில் நம்மளால மெடிசன் கம்மி பண்ணி நிறுத்துறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ குளிர்காலத்தில் மழை காலத்தில் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணி மெடிசன் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சம்மர் சீசனில் பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. இன்ஃபேக்ட் மெடிசன் இல்லாமல் கூட அவங்களால வருஷத்தில் 10 நாள் இருக்க முடியும் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு. சிவியர் ஆஸ்துமா பேஷண்ட்ஸை நான் சொல்ல வரல, பட் ஒரு மைல்ட் டு மாடரேட் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு மருந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து
0: விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்
1: கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் தாரிணி அவர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியில நீங்க நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் பத்தி சொல்லிருந்தீங்க டாக்டர். இப்ப நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய நுரையீரலை நம்ம ரொம்பவும் ஆரோக்கியமா நல்ல ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத எங்களோட நிகழ்ச்சி நிறைவு பகுதியை ஷேர் பண்ணுங்க.
3: சோ நம்ம லங்ஸ் நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா எல்லாருமே அட்லீஸ்ட் வாரத்துல 5 நாளாவது பிரீத்திங் எக்ஸசைசஸ் ரெகுலரா பண்ணணும். நார்மலா நிறைய பேர் மூச்சு விடுறதே வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ஃபுல் டீப் பிரெத் எடுக்காம ஒரு அறகுறையான ஒரு பிரீத்திங் ஷாலோ பிரீத்திங் தான் பண்ணுவாங்க. சோ அவங்களோட மூச்சை நல்லா இழுத்து வெளியே விடணும், அதாவது பிராணயாமா அந்த மாதிரி யோகாசனாஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு ஹார்ட்லி 10-15 minutes தான் ஆகும். 5 days a week பிரீத்திங் எக்ஸசைசஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஹெல்த்தி டயட், நிறைய தண்ணி குடிக்கிறது, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது. வயசானவங்க 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு சுகர் இருக்கு இல்ல பிபி இருக்கவங்களுக்கு இல்ல ஏதாவது ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாருமே 60 வயசுக்கு மேல இருக்கவங்க வருஷத்துக்கு ஒருக்கா ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளூ வேக்சின் போடுறதுனால ஒரு 60-70% ஆஃப் த இன்ஃபெக்ஷன்ஸ் நியூமோனியா மாதிரி வர நோய்கள்லாம் நம்ம ஈஸியா தவிர்த்துடலாம். அப்படியே வந்தாலும் ரொம்ப சிவியரா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகுற அளவுக்கு இல்லாம ஒரு சாதாரண சளியா சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சோ வேக்சினேஷன் வந்து இப்போ இன்ஃபுளுசா வேக்சின் வந்து வைரஸ் கிருமிக்கும் வைரல் நியூமோனியாக்குமே, அப்புறம் நியூமோகாக்கல் வேக்சின் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் இப்ப போட்டுட்டு இருக்கோம். சோ 60 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க வேக்சின் பண்ணிக்கலாம். 60 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கிறவங்க டயபெட்டிஸ் இருக்கு இல்ல ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் இல்ல கேன்சர் பேஷன்ஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு நோயில அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் வேக்சின்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நல்ல டயட், நிறைய தண்ணி குடிக்கிறது, பிரீத்திங் எக்ஸசைசஸ், ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அவாய்ட் பண்றது, வேக்சினேஷன், இதை தாண்டி பெருசா எதுவும் இல்ல. நம்மளோட சின்ன சின்ன ரொட்டீன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால நல்லா வாழ முடியும்.
2: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: ஆகாஷவாணியில பேசினது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு நாள் இன்னொரு ஈவெண்ட்ல கண்டிப்பா நான் உங்களை எல்லாம் மீட் பண்றேன். எல்லாருமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் ஹெல்த்தி

0: ஆசையா இருக்கலாம். தேங்க்யூ.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நிபுணர் தாரிணி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.

0: நிபுணர் தாரிணி அவர்கள்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 இரண்டாவது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிடலின் டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் சரண்ஸ் ஹாஸ்பிடல்.
2: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2,000 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7340707734.
1: மூணு மணி 3 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சரண்ஸ் ஹாஸ்பிட்டலினுடைய டீ டைம் நிகழ்ச்சியில நாம என்ட்ரா இருக்கிறோம். எப்பவும் போலவே இன்னைக்கும் நம்ம சரண்ஸ் ஹாஸ்பிட்டலினுடைய டாக்டர் நந்தினி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கான ஒரு சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிஃபை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். வணக்கம் டாக்டர் நந்தினி, எப்படி இருக்கீங்க? அதற்கான விளக்கங்களும் கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த வாரமும் உங்ககிட்ட நாங்க நிறைய கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. டாக்டர், பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் எலும்பு மற்றும் மூட்டு நோய்கள் அதிகமாக வருது, இதற்கு என்ன காரணம் சொல்லுங்க?
2: என்ன காரணமா இருக்கும் நீங்க ஏதாவது எனக்கு கொஞ்சம்
1: கெஸ் பண்ணி சொல்றது அப்படின்னா, நான் என்னோட இதுல சொல்லணும்னா ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடுறோம் ஒண்ணு, அப்புறம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். இன்னொரு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் அந்த மூட்டுக்கு, கழுத்துக்கு, காலுக்கு, இன்னைக்கு அந்த ஒரு டோனே இல்ல. சோ இதெல்லாம் அந்த பண்டைய காலத்தினுடைய இதெல்லாம் மாற மாற அப்படி போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க
2: என்ன நினைக்கிறீங்க? 100% இங்க எல்லாருமே வந்து நினைக்க மட்டும்தான் செய்யறோம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது, அதுதான் பிரச்சனை. நீங்க இவ்வளவு நினைச்சிருக்கீங்க, என்ன தேய்ச்சி குளிக்கிறீங்களா பிரபு சார்?
1: இல்ல, கண்டிப்பா வந்து கம்மி, ஆனா குளிக்கிறோம் பட் குறைவு.
2: அதுதான் நமக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். வெளியே ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது.

0: தெரியும், ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும் தெரியும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், கொஞ்சம் கால்சியம் ரிச் உணவுகள், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்டேபிளா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, இது எல்லாம் தான் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு முதல் காரணமா பார்க்கப்படுது. ஆனா இதை யாருமே சரி பண்ணிக்க மாட்டேங்கும். ஸோ கண்டிப்பா நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் தான், உணவுல வந்து என்ன டாக்டர், வயசு இருக்கும் போது தான் நாங்க நல்லா சாப்பிட முடியும், வயசானதுக்கு அப்புறம் தான் ஏதாவது வந்துருது, அப்புறம் அப்ப டயட்ல தானே இருந்தாகணும் அப்படிங்குவாங்க. வயதானதுக்கு அப்புறமும் எதுவுமே வராம நீங்க ஹெல்தியா இருக்கணும்னா வயது இருக்கும் போதே சில விஷயத்த ஃபாலோ பண்ணாலும் போதும். ஒன்னும் சிம்பிள், அந்த 80-20 ரூல் நான் எப்பயும் சொல்லுவேன், 80% நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்க, 20% கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள் எடுத்துக்கோங்க. ஸோ எலும்பு மூட்டு சம்பந்தமா பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஜங்க் ஃபுட்ஸையும் தாண்டி எக்ஸசைஸ் இம்மொபைலா இருக்கிறது. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 9-5 ஜாப், 9-10 ஜாப், ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்கு, மேக்சிமம் பேர் அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்றோம். அதை வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டு நம்ம ஒர்க்கை மாத்த முடியாது, பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தை கொண்டு வந்தாலே எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம வராம தடுத்துடலாம்.
1: டாக்டர், இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த போன் டென்சிட்டி குறைவு அப்படிங்கிறது அப்படின்னா என்ன, அது எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க.
0: சி, எலும்பு அந்த டென்சிட்டி குறைபாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்பெல்லாம் வந்து முதல்ல எல்லாம் ஒரு 50 வயதுக்கு மேலதான் அதெல்லாம் குறையுது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப BMD டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு 35+ இருக்கிறவங்களுக்கே அந்த எலும்பு இது டென்சிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ அதுவும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், பிகாஸ் மாதவிடாய் டைமில், அதாவது 45+ ஆகும்போது, நமக்கு மாதவிடாய் நிற்கும் போது அந்த டைமில் என்ன ஆகுது, கால்சியம் அப்சர்ப்ஷன் போனில் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சு, அதனால போனோட சத்து வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்குது. ஸோ எந்த ஏஜ்னு கேட்டிங்கன்னா எபோவ் ஒரு 40+க்கு மேலே எல்லாத்துக்குமே இந்த BMD ப்ராப்ளம் இருக்கு.
1: இல்லை, அந்த கொஸ்டின் தான் இப்போ நான் கேட்க வரேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு அந்த மெனோபஸ் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து எலும்பு பலவீனம் அதிகமாகுது, அது என்ன காரணம் சொல்லுங்க.
0: அது மாதவிடாய் நிற்கும் போது, மாதவிடாய் டைம்ல நிறைய ஹார்மோன்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பெண்களுக்கு வந்து பாத்தீங்க உரித்தான ஒரு விஷயம் மூட் ஸ்விங்ஸ், அதாவது இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அப்படின்றது தான். அதுவும் மாதவிடாய் டைம்ல நிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏற்பட்டு கால்சியம் அப்சர்ப்ஷன் எலும்புகள்ல ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். கால்சியம் அப்சர்ப்ஷன் இல்லை அப்படின்னா எலும்பு எப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கும், நம்ம எலும்புகளுக்கு தேவையான ஒரு சூப்பர் பூஸ்டே வந்து அந்த கால்சியம் தான், அதுவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த ஏஜ்ல பெண்களுக்கு, ஸ்பெசிபிக்கா பெண்களுக்கு ரொம்பவே வந்து தேய்மானம் அதிகம்.
1: இல்ல ஓகே, இப்ப தேய்மானம் அதிகம் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த எலும்பு பலம் தேய்மானம் ஆகுது அப்படிங்கறத எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ணி,
0: ஐடென்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பெயின் வந்து கண்டிப்பா இருக்கும், வலி, அதாவது இடுப்புல மட்டும் கிடையாது, மல்டி ஜாயிண்ட் பெயின் இருக்கலாம், சில பேருக்கு வந்து தைராய்ட் ப்ராப்ளம் மாதிரியான விஷயங்கள் வரலாம், தலை சுத்தல் இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் உங்க பாடி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதை அலட்சியப்படுத்தாம, இது நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படின்னு அலட்சியப்படுத்தாம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கால்சியம் டெஸ்டோ, விட்டமின் D3, B12 இந்த மாதிரி ரத்த பரிசோதனைகள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதற்கேற்ற ஆயுஷ் ஒருங்கிணைந்த மருந்துகள் எடுத்து ட்ரீட்மெண்ட்டும் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம்.
1: இன்னொரு டாக்டர், இப்போ வந்து காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மூட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப கட்டி மாதிரி, ஐ மீன் ரொம்ப ஒரு ஸ்டிஃபா இருக்கு இல்லையா, அது வந்து ஏதாவது நம்ம நோயினுடைய அறிகுறிங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது வாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சைனா இருக்கும். அதுவும் இந்த முடக்குவாதம் மாதிரியான விஷயங்கள், ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், முடக்குவாதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே உங்கள் கை கால்களெல்லாம் சுத்தமாக அசைக்கவே முடியாது, கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு, அதாவது பெட்லேருந்து அப்படியே திரும்பி எழுந்திருக்கிறவே சிரமப்படுற மாதிரியான ஸ்டிஃப்னஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கிரானிக் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ரொம்ப ஜாஸ்தியான ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், வாத சம்பந்தமான பிரச்சனைகள். கண்டிப்பாக அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது ஒரு நோய்க்கான அறிகுறி தான், அதை அலட்சியப்படுத்தக்கூடாது.
1: டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜங் ஜென்ரேஷன் இந்த குமிஞ்சு வேலை பார்க்குற ஒன்று, அதாவது தலையை வந்து குனிஞ்ச தலையை நிமிராம வேலை பாக்குற ஒண்ணு, ஒன்னு மொபைல் கேட்ஜெட் ஒண்ணு, ரெண்டாவது வந்து லேப்டாப் ஒண்ணு. சோ இப்போ இதோட ரிலேட்டடா தான் நான் இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறேன், அந்த ஸ்பான்டிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, கழுத்து, இந்த கழுத்து மற்றும் முதுகுல எப்படி பாதிப்பு வருது, இந்த லேப்டாப் யூஸ் பண்றவங்களுக்கு அது எப்படி பாதிக்கும்?
0: நீங்க என்ன பிரபு சார், வர்க் மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, வர்க் பண்றவங்க மட்டும்தான் மொபைல் பாக்குறாங்களா?
1: எல்லாருமே
0: குனிஞ்ச தர இப்ப யாருதான் நிமிர்றா சொல்லுங்க, பண்றாங்கன்னு பார்த்தா கையில ஒரு போன் இருக்கும். வர்க் பண்றவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த மொபைல் அடிக்ஷனை பத்தி பேசினா ஒரு கேங்கே கிளம்பி வந்துடும் என்ன திட்டுறதுக்கு. சோ பட் கண்டிப்பா நம்ம அதை பேசக்கூடிய ஒரு பொருளாதான் இருக்கு. கண்டினியூஸா குமிஞ்சு இருந்தா நமக்கு கழுத்துகள்ல போகக்கூடிய எலும்புகள் உன்னோட ஒன்னு உரச ஆரம்பிச்சு, அதுக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு தேய ஆரம்பிச்சு, அது பக்கத்துல போகக்கூடிய நரம்புகளை அழுத்த ஆரம்பிச்சு, ஃபுல்லா வலி கொடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் காரணம் குனிஞ்சிருக்கிறது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைலும் தான், நம்ம சொன்ன மாதிரி நீங்க சரியா கால்சியம்

0: சாப்பிடுறது இல்லை, சரியான எக்ஸசைஸ் பண்றது இல்லை, தலையும் குமிஞ்சி வச்சுட்டு இருந்தா அப்புறம் வலி வரதானே செய்யும். எதையாவது ஒன்னையாவது ஃபாலோ பண்ணி அந்த ஸ்கிரீன் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் பாருங்களேன், கண்டிப்பா நெக் பெயின் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும்.
1: கண்டிப்பா வந்து நிறுத்த முடியாது, கம்மி பண்ணலாம்,
0: கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இந்த சென்ஸ் இப்ப நீங்க வந்து மொபைல்லயே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அந்த நான் அயனைசிங் ரேடியேஷனே வந்து வலிக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ கைகளில் மொபைல் வைக்காம கீழே ஸ்பீக்கர் போட்டு நீங்க பேசலாம். அண்ட் பேசுறது தாண்டி டெக்ஸ்டிங் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்க, அதுல கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரேடியேஷன் கம்மியாக தான் இருக்கும். பாக்கெட்ல வைக்காதீங்க, பேக் பேக்ல வச்சுக்கோங்க, ஹெட்செட் போட்டு பேசுங்க, மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அதனால வரக்கூடிய பாதிப்புகள் இல்லைனாலும் கம்மி பண்ணிக்கலாம்.
1: கம்மி பண்ணிக்கலாம், ரைட், ஓகே. இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம டாக்டர் நந்தினி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய டீ டைம்ல நம்ம ஸ்டுடியோல வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து அவங்களோட நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பாடல், ஸ்டே டியூன். இது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2,000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7340707734.
1: 3:13 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலினுடைய டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள்
0: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2,000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7340707734.
1: டாக்டர், இப்ப வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த எலும்பு தொடர்பா நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்லாங்ல சொல்லணும் அப்படின்னா, அந்த ரூமட்டாலஜி ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் சாதாரண மூட்டு வலி, அதாவது ஆஸ்ட்ரியோ, இதுக்கு வந்து என்ன ஒரு வித்தியாசம் சொல்லுங்களேன்.
2: அதாவது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. முடக்குவாதம், மூட்டுவாதம், அதாவது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது தான் முடக்குவாதம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது மூட்டுவாதம். இந்த மூட்டுவாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த கால்களை நாள்பட யூஸ் பண்ணி அந்த முட்டுகள் தேஞ்சு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது ஒரு 50+ இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் ஒரு 70% கூட வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். சில பேரெல்லாம் மூட்டுவாதம் என்னன்னே தெரியாம இருக்கிறவங்களும் இருக்காங்க 60-70 வயசு வரைக்கும். அண்ட் முடக்குவாதம்ங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லா பாத்தீங்கன்னா நம்ம மூட்டுவாதத்துல இருந்து வேரி ஆகும். இது தன் உடம்பையே தாக்கக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் வெரைட்டி. இதுல வந்து சோரியாசிஸ் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஆட்டோ இம்யூன் வெரைட்டியில, இது ஒன் ஆஃப் த கண்டிஷன் முடக்குவாதம். இதுல பாத்தீங்கன்னா உங்க கை கால்கள் எல்லாமே சின்ன சின்ன ஜாயின்ஸை எஃபெக்ட் பண்றதுதான் முடக்குவாதம். கையில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ், காலில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகும், வீக்கம்

0: கொடுக்கும், வளைய ஆரம்பிச்சு டிஃபார்மிட்டி தன்னிலை மாறுறக்க ஆரம்பிக்கும். வேற மூட்டுவாதத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது, ஏன்னா அதை எஃபெக்ட் பண்றதே வந்து பெரிய மூட்டுகள், இடுப்பா இருக்கலாம், காலா இருக்கலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய மூட்டுகளை தான் எஃபெக்ட் பண்ணும். அண்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளையிறது அந்த மாதிரி டிஃபார்மிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான், பட் மூட்டுவாதத்தில் ரொம்ப காமன். ஒரு மூட்டை அஃபெக்ட் ஆனாலே முடக்குவாதத்தில் ரொம்ப காமனுங்க, அது வந்து வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டுமே வந்து வாதம் தான், பட் அதோட காஸ்ட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.
1: டாக்டர், இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ரிமட்டாலஜி ஆர்த்ரைட்டிஸ், இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்னன்னு
0: சொல்லுங்களேன். சரி, ஆட்டோ இம்யூனுங்கிறது ஒண்ணுமே இல்லாது, பேர்லயே உங்களுக்கு இருக்கு. நம்ம பாடியில எதிர்ப்பு சக்திக்குரிய செல்கள் இருக்கும், இம்யூனிட்டிக்குரிய நல்ல செல்கள் இருக்கும். அந்த செல்கள் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம பாடியில இருக்கிற செல்களையே கெட்ட செல், இது நம்ம பாடிக்கு ஆகாதது, தேவையில்லாததுன்னு தவறா அனலைஸ் பண்ணி நம்ம பாடியில இருக்கிற செல்ஸை நம்ம பாடியில இருக்கிற நல்ல செல்லே வந்து அட்டாக் பண்ணும். வேற இப்ப வந்து வெளியே இருந்து ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கிட்ட வருதுன்னா மட்டும்தான் இந்த நல்ல செல்கள் ஆக்ட் பண்றதை விட்டுட்டு நம்ம பாடியை நம்மளே வந்து எஃபெக்ட் பண்ணிக்கும். அப்படியான ஒரு கண்டிஷன் தான் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ அதுல வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டிசீஸ் தான் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்.
1: இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த சியாட்டிகா, சியாட்டிகா வலி,
0: இந்த டைம் கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே நீங்க.
1: சியாட்டிகா அந்த டெக்னிக்கல் வேர்டலாம் உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரியும். அந்த சியாட்டிகா வலி அப்படினா அது என்னன்னு சொல்லுங்க. அது சாதாரண முதுகு வலியா இல்ல வேற எந்த மாதிரி ஒரு வேறுபாடா இருக்கும்?
0: இப்ப நார்மல் பேக் பெயின்னா முதுகுல மட்டும் இருக்கும், அது வந்து ரொம்ப பொறுத்துக்க முடியாத வலின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி டல் ஏக்கிங் பெயின், இடுப்பு பகுதியில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு மாதிரியான ஒரு ஏக்கிங் பெயின் மட்டும்தான் இருக்கும். வேற இந்த சியாட்டிகால எலக்ட்ரிக் ஷாக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு ஒரு பெயின், ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பெயின் இந்த சியாட்டிக்கால இருக்கும். ஆல்சோ இது இடுப்பு பகுதியில் மட்டும் இருக்காது, அந்த சயாட்டிக் நரம்பு எங்கெல்லாம் பூந்து போதோ அங்கெல்லாம் வலிக்கும். அது பூந்து போகிற இடமே ரெண்டு கால்கள் தான், முன் சைட் ஆஃப் த கால், பின் சைட் ஆஃப் த கால், சைடு, எல்லா இடத்துலையுமே சயாட்டிக் நரம்பு சப்ளை இருக்கு. ஸோ முதுகு பகுதியிலிருந்து அது வெளியே வரும்போது அழுத்தம் கொடுத்துருச்சுன்னா முடிஞ்சது கதை, கால் ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிக் ஷாக் பெயின் இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் நார்மல் பேக் பெயினும் சயாட்டிக் பெயினும் ஒண்ணு கிடையாது.
1: டாக்டர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோபம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் வரது அது இல்ல, ஆண்களுக்கும் திடீர் சோர்வு, கோபம், இதெல்லாம் வந்து இந்த ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்குங்களா? அதெல்லாம்
0: கண்டிப்பா இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தே ஹாவ் தேர் ஓன் ஹார்மோன்ஸ். இப்போ மேல் ஹார்மோன், ஃபீமேல் ஹார்மோன், அந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால வருது? ஸ்ட்ரெஸ். ஸோ மன அழுத்தம்ங்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அப்படி பார்க்க போனால் பெண்களை விட ஆண்களுக்கு தான் ரொம்பவே மன அழுத்தம் அதிகம். அண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் பற்றி பெண்களுக்கு மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். பெண்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுறாங்க, மூட் ஸ்விங்ஸ் ஆகுது, கோவப்படுறாங்க, வைக்கிறாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு ஆண்களுக்கே சொல்கிறோம். பட் ஆண்களுக்கும் உரித்தான மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் என்னென்னா தே ஆர் நாட் வெரி எக்ஸ்ப்ரெசிவ், அவங்க வந்து அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. வேற பெண்கள் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ், அதை வெளிக்காட்டிக்கிறாங்க. ஸோ கோபமும் ஒன் ஆஃப் த மூட் ஸ்விங்ஸ்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த இமோஷன் தான், கண்டிப்பா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும். அது வரக்கூடிய ரூட் காஸ் வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்க முடியாது, ஆனாலும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஒரு யோகா பயிற்சி பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு வாக் போடலாம், அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் கண்ட்ரோல் பண்றது டிஃப்ரெண்ட் வே இருக்கும். சிலருக்கு ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்தா ஸ்ட்ரெஸ் குறையும், சிலருக்கு வீட்லயே இருந்தா ஸ்ட்ரெஸ் குறையும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணா குறையும் அதை பண்ணுங்க. எஸ்கேப் ஆனாலும் ஸ்ட்ரெஸ் குறையும். நான் நீங்க உங்களை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஜென்ரலான ஒரு கருத்து,
0: ஜென்ரலான ஒரு கருத்து. சோ அப்படி எஸ்கேப் ஆயாவது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்துருங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 40 பிளஸ் ஆண்கள்னு எடுத்துக்கோமே, அவங்களுக்கு வந்து இந்த ஆண்கள் வந்து கட்டாயம் அந்த 40 பிளஸ்க்கு மேல அவங்க என்னென்ன ஹெல்த் செக்அப் ஒரு பேசிக்கா பண்ணணும்?
0: கண்டிப்பா. சி 40 பிளஸ் அப்படின்னாலே ஆண்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது உங்களோட பிபியை மானிட்டர் பண்ணுங்க. பிளட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சர்க்கரை அளவு, கொலஸ்ட்ரால் கண்டிப்பா பார்க்கணும். இப்போ சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா பிபி பார்டர் லைன்ல தான் இருக்கும், 130 100க்குள்ளதான் இருக்கு டாக்டர், நான் வந்து டயட்ல மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. சரி ஃபைன், நீங்க வந்து டயட்ல மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, மருந்து எடுத்துக்க வேணாம். ஆனா அதற்குரிய ரத்த பரிசோதனை பண்ணும். நீங்க எதனால பிபி வந்தது, அந்த பிபி உங்க ஹார்ட் இதை எஃபெக்ட் பண்ணுதா, பார்டர் லைன்லயே இருந்தாலும் இருந்துட்டே இருக்கு இல்லையா, ஒரு விஷயம் லைட்டா தான் இருக்குன்னு விட்டீங்கன்னா அது அப்படியே கன்சிஸ்டன்டா லைட்டாவே இருந்தாலும் ஜாஸ்தியான இம்பாக்ட் வந்து பாடியில கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது கொலஸ்ட்ரால் லெவல கண்டிப்பா 40 வயதுக்கு மேல இருக்கவங்க பாக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா B12 அண்ட் கால்சியம், இது ரெண்டையுமே பாத்துக்கோங்க. ஏன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் 40+ மேல அதுவும் ஆண்களுக்கு அதிகமா வருது. ஸோ கால்சியம், விட்டமின் D3 இதெல்லாம் கரெக்டா இருக்கானும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தாராளமா பண்ணிக்கலாம்.
1: ஓகே, 6 மாதத்துக்கு ஒரு முறை 40+.

0: ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலின் டீ டைம்.
1: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7340707734.
2: ஒரு கணம் போதும்

0: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2,000 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7340707734.
1: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய டீ டைம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல். இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்மோட நம்ம ஸ்டுடியோவில் நம்ம டாக்டர் நந்தினி நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா டாக்டர் தரக்கூடிய முதல் ஆலோசனை அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க.
0: நீங்க ஆனால் எல்லா வரமும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுறீங்க. சி, நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான அட்வைஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் தான். உங்கள் ஹெல்த்தை பற்றின ஒரு அக்கறை இருக்க ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக வந்து நம்ம நோய் வராதுக்கான ஒரு முதல் படின்னு எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிறது ஒரு விஷயம் இதுதான், காலைல தூங்கி எழுந்திருச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் தூங்குனீங்களா அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, 2 மணிக்கு படுத்துட்டு 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்கிறது, இல்லைன்னா 2 மணிக்கு படுத்துட்டு ரொம்ப லேட்டாக காலைல 10 மணிக்கு எந்திரிக்கிறது. ஸோ நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறதே வந்து ப்ராப்பராக இருக்கான்றத நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே யூஆர் அவுட் ஆஃப் தி டிசீஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ 6-7 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அப்படி எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு பாத்ரூம் தானே போவீங்க, அந்த பாத்ரூம் கரெக்டாக போகுதான்னு பாருங்கள். டெய்லியும் மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா, இல்லை மோஷனில் ஏதாவது டிஸ்கலரேஷன் ரொம்ப பிளாக்காக இருக்கா, எல்லோஷாக போகுதா, இல்லை போகவே மாட்டேன்தான், 2 நாளைக்கு ஒரு தடவை போகுதா,

0: இல்லை சாப்பிட்ட உடனே போகுதான்னு ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய அந்த நீங்கள் பாஸ் பண்ணுற மோஷனை பற்றின ஒரு கிளியர் ஐடியா வச்சுக்கோங்க. இல்லை அப்படி தப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக் அட்டென்ஷன் கொடுத்து அதை சரி பண்ணும். அதை முடிச்சுட்டு நீங்கள் மோஷன் எல்லாம் போய் முடிச்சு குளிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, கிளம்பி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நீங்கள் சாப்பிடும் போது அந்த சாப்பிடக்கூடிய உணவு ப்ராப்பராக இருக்கா, உங்கள் பிளேட்டில் இருக்கக்கூடிய உணவில் ப்ராப்பரான கார்போஹைட்ரேட், ப்ராப்பரான ப்ரோட்டீன், நல்ல கொழுப்புகள், வைட்டமின், மினரல் எல்லாமே இருக்கா. இட்லி, ரெண்டு இட்லி கொஞ்சம் சாம்பார் சாப்பிட்றீங்களா, அதில் வந்து முழுமையான சத்து இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது. இப்போ இட்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உளுந்து இருக்குது, இட்ஸ் குட் ஃபார் யர் பேக். அண்ட் நீங்கள் சாம்பார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பருப்பு இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, இதில் நல்ல கொழுப்பே கிடையாது. நல்ல கொழுப்புகளுக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கணும், நல்லா ஒரு ஒரு 10-15 பாதாமை ஊற வச்சு நீங்கள் தோல் எடுத்து காலையில் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரியான ஹெல்த்தியான உணவு நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிக்கணும். சரி, அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. அப்படி ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல், ரொம்பவே என்ன சொல்கிறது, மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் ஒர்க் பண்ணுறீங்களா, இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும். இது நான்கு விஷயமே உங்கள் ஆரோக்கியத்துக்கான ஒரு முதல் படியாக தான் பார்க்குறேன். ஸோ நல்லா தூங்குங்க, மோஷன் ஃப்ரீயாக போகுதான்னு பாருங்கள், சாப்பிட்ற உணவு காம்பாக்டாக பேலன்ஸ்டாக இருக்க அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்க பாருங்கள்.
1: இப்போது இந்த விஷயத்தை தாண்டி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து மருத்துவம் முக்கியமா இல்ல மனநிலை முக்கியமா அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
0: கண்டிப்பா மனநிலை தான். அஸ் அ ஆயுஷ் டாக்டர் நம்ம வந்து என்ன சொல்றது, மனநிலை சரியா இருந்தா அந்த நோயே வராமல் இருந்திருக்கலாமே. நம்ம இந்திய மருத்துவமே வருமுன் காக்கிறது தானே, ப்ரிவென்ஷன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எய்மாக பார்க்குறோம். இப்போ நம்ம மருத்துவமனைக்கு ஏதாவது பேஷண்ட் வந்தாங்கன்னா ஒரு 10 நாள் இருங்க, இருந்து ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அட்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் என்னென்னா ஒரு படுத்த படிக்க இருக்கும் போது தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறது எல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வரும்போதே அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் ஆயுஷ் மருந்துகள், ஆயுர்வேத சித்தா ஒருங்கிணைந்த ட்ரீட்மெண்ட்ஸ், பஞ்சகர்மா வர்மா அக்குப்பஞ்சர் இதெல்லாம் எடுக்கலாம். எடுத்து சரி பண்ணாலே வந்து அது சரியாயிருமே. ஸோ நீங்கள் மனநிலையாக மருந்தான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மைண்டை தான் நீங்கள் கரெக்டாக லைக் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக வச்சுக்கணும். அண்ட் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மருந்தோட சப்போர்ட்டும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம்.
1: பாதி இது பாதி அது பாதி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து மருத்துவம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே டாக்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இருந்து எல்லாருக்குமே சுகர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, சுகர் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இப்ப நம்ம எல்லாருமே டிராவல் பண்றோம். என்னதான் பண்ணலாம் இந்த சுகருக்கு, நீங்க சொல்லுங்களேன்.
0: சுகருக்கு சரி, சுகர் வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்கிறோம், பட் வந்து ஆனாலும் டெய்லியும் ஒரு 10 பேஷண்ட் வந்துடுறாங்க சுகர்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த குழந்தைகளுக்கு வர்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவனைல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். 4 வயசுலேருந்து 10 வயசு 12 வயசு இந்த மாதிரி நிறையா குழந்தைகளையும் நாங்கள் பார்த்துருக்கோம். 1, 2 அந்த மாதிரி 2 வெரைட்டி இருக்கும். ஒன்றில் இன்சுலினே சுரக்காது, சிலதில் இன்சுலின் சுரந்தாலும் நம்ம பாடி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்காது. குழந்தைகளுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா இன்சுலினே சுரக்காது, அதுக்கு நம்ம கொஞ்சம் இன்சுலின் சப்போர்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். பட் நம்ம ஆயுஷ் மருந்துகள் கொடுத்து அதை கோப் அப் பண்ணி தாராளமாக கொண்டு வந்துக்கலாம். அப்படியே வந்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா 3-6 போதும், அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனாலும் 1 இயர்க்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சொல்றதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், நான் எதையுமே பண்ண மாட்டேன் மருந்து மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னா லைஃப் டைம் மருந்து மட்டும்தான் எடுக்கணும். பட் சொல்கிற உணவு முறையும் உடற்பயிற்சி கொஞ்சம் மருந்துகள் எல்லாமே எடுத்துட்டா மேக்ஸிமம் எவ்வளோ ஹையாக இருந்தாலும் 1 இயர் டைம் கொடுத்தா தாராளமாக ரெடி பண்ணி அமைச்சிடலாம். பட் ஃபாலோ பண்ணும்.
1: ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்தையும் சாப்பிடணும், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம்.
0: கண்டிப்பாக
1: அப்போதான் வந்து நடுவில் ஸ்டாப் பண்ண முடியும்.
0: கண்டிப்பா நீங்க மருந்து இல்லாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்றதை கேளுங்க, சொல் பேச்சு கேட்கற பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்க மருந்து சாப்பிடாம இருந்துடலாம்.
1: சரி, ஓகே டாக்டர். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ணிடும். அதாவது நரம்பு, கண்கள், சிறுநீரகம் இதெல்லாம் பாதிப்பு வருங்கிறாங்களே, அது உண்மைங்களா?
0: கண்டிப்பாக இது பொய்ன்னு சொன்னால் டாக்டர்ஸ் கேங்கெல்லாம் சேர்ந்து வந்துடுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக உண்மைதான். இப்போது ஒரு நான் எவ்ரி டைம் சொல்கிறது இதுதான், ஒரு சின்ன ஒரு சர்க்கரை விழுகுது, ஒரு எறும்பு வரும், திரும்பி பார்க்கறதுக்குள்ளே நிறைய எறும்பு வந்துடும். அதே தான் பாடியில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்க இருக்க ஒரு ஒரு ஆர்கன்ஸி போய் அரிக்க ஆரம்பித்து இன்ஃப்ளமேட்ரி ப்ராசஸ் கொடுக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரே வியாதி இந்த சர்க்கரை வியாதி தான். மேலே இப்போ தலை எடுத்துட்டிங்கன்னா கண் பார்வை கம்மியாகும், வாயில் வறட்சி ஏற்படும், அப்படியே கழுத்துக்கிட்ட தொண்டைக்கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், ஹார்ட்டில் வந்து பிரச்சனை கொடுக்கும், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும், ரீனல் கால்குலே வரலாம், சிஸ்ட் வரலாம், யூரினரி பிளாடரில் பெண்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னா அதிகமாக யூடிஐ இஷ்யூஸ் வரும், கால் ரெண்டு மதமதத்து போகும், காலில் ஒரு புண்ணு வந்தால் சரியாகுமா, ஆறவே ஆறாது. இப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரே வியாதி சக்கரை.

0: கிடையாது தான். ஸோ அதனால தான் அது அந்த லெவலில் இருக்கணும்னா அந்த லெவலில் தான் இருக்கணும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கா ஃபைன், நீங்கள் டயட்டில் கோப்ப பண்ணலாம். 500 வச்சுட்டு டாக்டர் நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, அதில் மட்டும் முடியாது.
1: ஸோ ரேஷனில் சர்க்கரை இருந்தால் சந்தோஷம், உடம்புக்குள்ள சர்க்கரை இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க டாக்டர். இன்னொரு விஷயம் இது ரிலேட்டடாக, அந்த சர்க்கரை அப்படின்னு சொல்லி வந்தாலே கூடவே வந்து இந்த ஒபிசிட்டி, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் இந்த பிபி, இதெல்லாம் ரிலேட்டட் ஆகும் அது சொல்லுங்களேன் கொஞ்சம்.
0: இல்ல அப்படி சொல்லிட முடியாது, சில 50-50% தாங்க. சில பேருக்கு சுகர் வந்தா ஹைப்பர் டென்ஷனும் வருது, அதுதான் நீங்க அதை கண்ட்ரோல்ல வச்சுட்டீங்கன்னா வராது. இப்போ 300-400 இருந்துட்டே இருந்தா அது சும்மா இருக்குமா, நிறைய இருக்கு, போய் ஒரு ஒரு ஆர்கன்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது பாட்டு கிளம்பிடுது. ஸோ அது போய் ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணி உங்களுக்கு பம்பிங் இஷ்யூஸ் கொடுத்துதான் பிபி வருது. ஸோ அதனால நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா வரது கிடையாது. மெயின்டைன் பண்ணாமல் லெத்தர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக பிபியும் கூட சேர்ந்து வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுகர்னால உடல் பருமன் ஆகுமான்னு கேட்டால் சான்ஸ் இல்லை. ஏன்னா அது உடம்பு ஃபுல்லாக வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் கொடுக்கறதுனால வீக் ஆகுங்க, ரொம்ப வீக் ஆகி வெயிட் லாஸ் மாதிரியான ப்ராசஸ் ரொம்ப லீன் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆகும்.
1: ஸோ இன்னும் நம்ம நிறையா பேசலாம். இப்போ சுகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதனோட ரிலேட்டடாக நீங்கள் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. இன்னும் நம்ம டாக்டர்கிட்ட, டாக்டர் நந்தினிகிட்ட நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பேசுவோம். நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலினுடைய டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்.
0: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2000 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7347077734.

0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலினுடைய டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்.
1: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2000 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7340707734.
0: 3:34 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம டாக்டர் நந்தினி நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்ப வந்து சுகரை பத்தி

0: அதற்கு முன்னாடி நம்ம இந்த எலும்பு சம்பந்தமான ஒரு விஷயங்கள்லாம் பேசினேன். இப்போ அதை தாண்டி இப்போ கார்டியாக், அதாவது இதய நோய் அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன வயசுல உங்களுக்கு வராது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 வயசு 60 வயசு இப்படிதான் நம்ம சினிமாலேயே பார்ப்போம். ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரு 30-35 அந்த மாதிரி ஆட்களுக்கே வந்து கார்டியாக், அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வருது. இது என்ன காரணம் டாக்டர்? இது
1: இப்போ வந்து திடீர்னு 35 இயர்ஸ் ஒரு ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பார்த்துருப்போம், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது விழுந்துட்டாங்க, அண்ட் வெளியே ஜஸ்ட் டிரைவ் பண்ணும்போது விழுந்துட்டாங்க. இப்போ நிறைய சோஷியல் மீடியா வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நின்று ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நிற்கிறாங்க, அப்படியே விழுந்து இறந்து போகிறாங்க. சி, இது வந்து ஒரு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மன அழுத்தமும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை ஜாஸ்தி பண்ணும்போது சில பிளாக்ஸ் வரதா செய்து, அதனால நமக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரதா செய்து. அண்ட் இதை தாண்டின சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சமையல் அறைக்குள்ளதான் உங்க ஹார்ட் ஹெல்த்தே அடங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம சமைச்ச எண்ணெயிலே சமைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்றதே என்னால் சொல்லி எப்படி ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டையும் இதை தான் நான் கன்வே பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் குக் பண்ண எண்ணெயிலே குக் பண்ணும்போது அவ்வளவு டிரான்ஸ்ஃபேட்டும் போய் லோட் ஆகுறது உங்கள் பிளட் வெசல்ஸில் தான் லோட் ஆகும்போது, அண்ட் அது வந்து பிளேக் ஃபார்மேஷன் ஆகி ஹார்ட்டில் போய் அடைக்கதானே செய்யும்.
0: ஸோ இந்த ஆன்சர் வந்து குறிப்பாக வந்து தாய்மார்களுக்கு.
1: டெஃபினட்டாக, அது என்ன தாய்மார்கள், ஆண்களுமே சமைக்கலாமே.
0: ஓகே, மகிழ்ச்சி சொல்லுங்க.
1: மகிழ்ச்சினா அந்த டாபிக்குள்ள நான் வரல அப்படின்றீங்களா? ஸோ யாராக இருந்தாலும் அந்த கிச்சனுக்குள்ளே தான் ஒரு ஹார்ட்டோட ஹெல்த், ஒரு ஃபுல் பாடி ஹெல்த்துமே அங்கே தான் டிபெண்ட் ஆயிருக்கு, ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் ஹெல்த். ஏன்னா எப்படியும் நீங்கள் வந்து வெளியே போய் சாப்பிடும்போது அவங்க எண்ணெயில் சமைக்கிறாங்க, என்ன மாதிரியான அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஒன்றும் போய் ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட முடியாது, சாப்பிட்றீங்க. ஆனால் வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல, நீ குக் பண்ணுறவங்களுக்கு தெரியும், லைக் சாப்பிட்ற நீங்களுமே அது கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரீகுக் பண்ணுற ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப மோசமானது, அதை ஒன்று வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப அக்ரெசிவான, ரொம்ப ஹார்ட்டை வந்து ஓவர்லோட் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னாலும் ஹார்ட்டை ரொம்ப பலவீனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ணாதீங்க. ஒரு மைல்டான எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அது சூட் ஆகுதா அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர் வச்சு பண்ணுங்க. நீங்கள் பாட்டுக்கு 20 கிலோ தூக்குறது, 30 கிலோ தூக்குறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுறது அதை ஒரு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஜிம்லலாம் போனீங்கன்னா ட்ரைனர்ஸே உங்களுக்கு சொல்லி தருவாங்க என்னன்றது. தயவு செஞ்சு ஒரு ட்ரைனர் வச்சு பண்ணுங்க. என் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணா அதை நானும் பண்றேன்னா அவன் உடம்புக்கு அது செட் ஆகும், உங்களுக்கு அது செட் ஆகாது. ஸோ எவ்ரிபடி பாடிஸ் வேரிஸ். அதனால ஹார்ட் ஹெல்த் அப்படின்றது முக்கியமா உங்களோட கிச்சன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது.
0: டாக்டர், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது. அப்போ தான் வந்து, ஏன்னா ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு விதமான அந்த ஒரு ஃபிட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. இப்போ இதில் என்னென்னா டாக்டர், உங்களுடைய ஆயுஷ் இன்டகிரேஷனில் இப்போ நம்ம சர்க்கரையை பற்றி பேசியிருக்கிறோம், அண்டு எலும்பு சம்மந்தப்பட்டதை பேசியிருக்கோம், இறுதியை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குங்களா?
1: கண்டிப்பாக. ஆயுஷ் மருத்துவங்கிறதே வந்து நம்ம பொதுவாக சொல்லலாம் நம்மளோட பாட்டி வைத்தியம் தானே, பாட்டி வைத்தியத்தை ப்ரூஃபோடு நம்ம பண்ணி காமிக்கிறோம், அதுதான் வந்து ஆயுஷ் மருத்துவம். இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் போன் ஹெல்த், சுகருக்கு, கார்டியாக்குன்னு மட்டும் கிடையாது, என்ன மாதிரி அல்சர் பிரச்சனைக்கு இருக்குது, குழந்தையின்மைக்கு இப்போ தீர்வு கொடுக்கலாம் நம்ம, ஆண்களுக்கு வரக்கூடிய விந்தணு குறைபாடாக இருக்கட்டும், பெண்களுக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் பிரச்சனைகள், பிசிஓடி இஷ்யூஸ், பிசிஓஎஸ் அந்த மாதிரி நீர்க்கட்டி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஆயுஷ் மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. ஏன்னா இதில் வந்து மருந்துகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ மூட்டுவாதம்னு எடுத்துட்டிங்கன்னா வைங்களேன், ஜானுவஸ்தி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்குது. 7-12 நாள் போட்டிங்கன்னா அந்த முட்டி எவ்வளோ ஸ்டிஃபாக இருந்ததோ 12 நாள் முடிக்கும் போது அவ்வளோ ஃப்ரீ ஆயிரும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெமடி இருக்கு. இப்போ சர்க்கரை நோய் எடுத்துட்டீங்க அப்படின்னா இயற்கை மருத்துவத்தில் வந்து ஆல்டர்னேட் ஹாட் அண்ட் கோல்ட் பேக்னு ஒன்று போடுவோம், பான்க்ரியாட்டிக் பேக். அது எப்படின்னா ஒரு ஒரு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ஐஸ் கியூப் வச்சுக்கணும் ஃபர்மெண்டேஷன் பேக்கில், இன்னொரு இதில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கணும். ஸோ நம்மளோட கணையம் இருக்கிற இடத்துல லெஃப்ட் சைட் ஆஃப் யர் பாடியில் முன்பகுதியில் கோல்டும் பின்பகுதியில் ஹாட்டும் வச்சு டைப் பண்ணி 15 நிமிஷம், அப்புறம் அதையவே உல்டாவாக பண்ணி ஒரு 15 நிமிஷம். இந்த மாதிரி நிறைய சிகிச்சை முறைகளுமே இருக்குது. அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி மாதிரியான விஷயங்கள், நல்ல உணவு பழக்க வழக்க முறைன்னு ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஆயுஷ் மருத்துவத்தில் ரொம்ப முக்கியத்துவம் தருவோம். ஸோ மருந்துகள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வெளிப்புறமாக பண்ணக்கூடிய சிகிச்சைகளுமே ரொம்ப எஃபெக்டிவாக.
0: டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எல்லாருக்குமே அந்த கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்றதில்ல, அல்சர் வருது அப்படிங்கிறாங்க. இதனால் வந்து இன்னொரு விஷயம் என்ன, ஐபிஎஸ் ப்ராப்ளம். ஸோ இது ரிலேட்டட் முதல்ல அல்சர் ஐபிஎஸ் இதெல்லாம் தனித்தனியாக கொஞ்சம் பிரித்து சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க. அதாவது கேஸ்ட்ரிக் சார்ந்த

0: பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்பவே காமன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் பேட்டர்னையும் தாண்டி ஃபுட் டைமிங் இஸ் லைக் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. டாக்டர் பேஷண்ட் வருவாங்க, டாக்டர் எனக்கு அல்சர், நெஞ்சரீது, வயிறறிது, எல்லாமே பிரச்சனை தான் அப்படிங்குவாங்க. என்ன என்ன சாப்பிட்றீங்க எல்லாமே கேட்போம். நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், அதான் சாப்பிட்றேன். என்ன டைம் சாப்பிட்றீங்கன்னா நைட் 12 மணி, நைட் 11 மணி அப்படிங்குவாங்க. நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டாகவே இருந்தாலும் 12-1 மணிக்கு சாப்பிட்டா உடம்புக்கு என்னத்துக்காகும்? நீங்கள் ஃப்ரூட்ஸாகவே இருந்தாலும் நைட் உட்காந்து நீங்கள் ஆரஞ்சு சாப்பிடலாமா? நைட் உட்காந்து நீங்கள் 11 மணிக்கு லெமன் ஜூஸ் குடிக்கலாமா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஹெல்த்தியான ஃபுட்டாகவே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கு. அந்த டைமிங் கீப் அப் பண்ணாதது தான் அல்சருக்கான ஒரு முதல் காரணமே. ஸோ அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நைட் டைம் தயவு செஞ்சு ஒரு 7:30-8 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டு த மோஸ்ட் பேடான ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களை நினச்சி நீங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படணும். உங்கள் ஹெல்த்தை நினச்சி பிற்காலத்தில் இன்னுமே ரொம்ப வருத்தப்படணும். அதனால நைட் லேட் டைம் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க, ஒன் திங். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்ஸும் அல்சரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஐபிஎஸ்ங்கிறது ஒன்று போய்கிட்டே இருக்கும், இன்னொன்று போகாமல் இருக்கும் மோஷனு. ஸோ இதுதான் வந்து ஐபிஎஸ் தொந்தரவு. அண்ட் இது நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இது ஒரு கடுப்பான ஒரு நோய்ங்க. ஏன்னா அப்போதான் கிளம்பி வெளியே வந்திருப்போம், பாத்ரூம் வந்துடும், பாத்ரூமிங்கன்னு தேடுறதுக்குள்ள ரொம்ப ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் அது நமக்கு. ஸோ அது நான் ரொம்ப இதாக சொல்கிறேன். பட் எவ்ரி பேஷண்ட் அண்டர்கோ வெரி ரொம்ப மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு கண்டிஷன் தான் ஐபிஎஸ். அதுக்குமே ஆயுஷ் மருத்துவத்தில் நல்ல தீர்வு இருக்குது. நீங்கள் உணவுகளை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரோபயோட்டிக் எடுத்துங்க. தயிர், மோர் இந்த மாதிரிலாம் அதிகமாக எடுத்து வயிறில் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ்க்கு கொஞ்சம் தீனி போட்டு வளர்த்திங்கன்னா தான் கெட்ட பாக்டீரியாஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட்குள்ளே போயிட்டீங்களே ஐபிஎஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம்.
1: இப்போ நீங்க நைட்டு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க?
0: ஐயோ, எதை கேட்க கூடாதுன்னு நினைச்சதோ அதை
1: கேட்டுட்டீங்களே. சாப்பிடணும்னு
0: சொன்னீங்க. டாக்டர்ஸ் ஆர் தி வர்ஸ்ட் பேஷண்ட்ஸ், இது எல்லா டாக்டரும் ஒத்துக்குவாங்க. பட் நான் ரொம்ப லேட்டாலாம் சாப்பிட்றது கிடையாது, ஒரு 8 மணிக்குள்ள மேக்ஸிமம் முடிக்க பார்ப்பேன்.
1: ரைட், ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய டீ டைம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்.
2: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2000 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7347077734.

0: மாபெரும் மருத்துவ முகாம். 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7340707734.
1: நம்ம ஷோனோட பிகினிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் நந்தினி நம்மளோட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டு இருக்காங்க. நிறைய விளக்கங்களுக்கு நம்ம சரியான பதில்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர், இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம், அது வந்து இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா ஆர்டிகேரியா, கரெக்டானது?
0: கரெக்டா சொல்றீங்க,
1: ரைட். ஓகே, ஆர்டிகேரியா. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எப்படி வருது, அது என்னென்ன வித்தியாசமான இதெல்லாம் சொல்லுங்களேன் கொஞ்சம்.
0: எஸ் கண்டிப்பா. இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அர்டிகேரியா பேஷண்ட்ஸ் வந்து நிறைய வராங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன்னா அந்த எதிர்ப்பு சக்தியோட ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லலாம். அதனாலதான் நம்ம ரத்த பரிசோதனை எடுக்கும்போது ஐஜி லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்ப நம்ம சாப்பிட்ற உணவுல ஹிஸ்டமின்ன்ற காம்போனன்ட் நம்ம பாடியில ரிலீஸ் ஆகும் போது வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இல்ல, நம்ம பாடியே சில உணவுகளுக்கு அந்த ஹிஸ்டமின்ன்ற ஒரு கெமிக்கல் காம்போனண்ட்டை உடம்பு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணும்போது தடிப்பு தடிப்பாகிறது, ரெட் பேச்சஸ் ஆகி இச்சிங் பார்த்தீங்கன்னா தீராத இச்சிங் மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மருந்துலேயே நம்மளால சரி பண்ணிட முடியுது. சில பேருக்கு நாள்பட மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும். ஸோ இம்யூனிட்டியை பேலன்ஸ் பண்ணி ஆக்ட் பண்ண வச்சாலே இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தாராளமாக வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதும் நல்லது. இந்த கடல் சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சில காம்போனன்ஸ் வந்து இச்சிங் வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ சீ ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியான பேலன்ஸ்டான ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. ப்ளஸ் வெறும் உணவு முறையில் மட்டும் அர்டிகேரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அது டு சம் எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான். ஆயுஷ் மருத்துவம் மூலயமா கண்டிப்பாக நம்மளால ரெக்டிஃபை பண்ணிட முடியும்.
1: ஓகே, ஆயுஷ் மூலமாக நீங்கள் நிறையா விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்கீர் பண்ண முடியும், ஐ மீன் தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆயுஷில் வந்து எல்லா வைத்தியத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இந்த முகப்பொழிவு, முகத்தை வந்து அழகா வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களோட ஆயுஷ்ல வந்து அதுக்கு தீர்வு இருக்குங்களா டாக்டர்?
0: தீர்வு இருக்காவா? நீங்க வந்து பல மீடியா பர்சன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆயுஷ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
1: மீடியா பர்சன்ஸும்
0: கண்டிப்பா, பட் ஐ கான்ட் ரிவீல் தேர் நேம்.
1: ரைட், ஓகே, ஷோ முடிச்சு நானும் வரலாம்.
0: கண்டிப்பா நீங்க வரலாம். ஈவன் யூ ஆர் மீடியா பர்சன்,
1: எஸ் எக்ஸாக்ட்லி,
0: கண்டிப்பா நீங்க வரலாம். முகப்பொழிவு அப்படின்றது ஆயுஷ்ல பொறுத்த வரைக்கும் அகம் தான் முகம். ஸோ அகத்தோட அழகுதான் முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். உள்ளுக்குள்ள உங்க ஆர்கன்ஸை ஹெல்த்தியா வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா எக்ஸ்டர்னலா சூப்பரா இருப்பீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்க பாடியை டீடாக்ஸ் பண்ணணும். உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகள் நீங்க எடுத்துக்கணும். அதுவும் ஆயுஷ்லயே இருக்கு.
1: சோ வந்து முகத்தினுடைய பொலிவுக்கு நம்ம உடல்ல இன்னர் பார்ட்டியும் டீடாக்ஸ், அதாவது கழிவுகளை, அது எப்படி டாக்டர் கனெக்ட் ஆகுது?
0: கனெக்ட் ஆகும். see, நீங்க வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போகுது, 3 டேஸ் ஒன்ஸ் தான் மோஷன் போகுதுன்னு வைங்க, கண்டிப்பா உங்க முகத்துல பருக்கள் வரும். ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ஆக்னி, அதாவது முகத்துல பருக்களோட வராங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி அஸ் டாக்டர் கேக்குறது மோஷன் போனியாமா, சரியா தூங்கினியாமா, இதுவாக தான் இருக்கும். பிகாஸ் இன்டர்னல் ஆர்கனோட ஹெல்த் தான் எக்ஸ்டர்னலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் பெண்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா மாதவிடாய் சரிவர ஆகலைனாலும் முகத்தில் பருக்கள் வரும், உதட்டுக்கு மேலே ஹேர் க்ரோத் எல்லாம் வரும். ஆண்களுக்கு பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறது, அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா பொலிவு ரொம்ப கம்மியாயிரும். பிகாஸ் ஆண்கள் ரொம்ப அதிகமாக வெளியே போகிறது, பாடி ஹீட் அதிகமாகிற மாதிரியான ஒர்க் எக்ஸ்போஸ் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி முகத்தோட அழகுங்கிறதே அகத்தோட ஹெல்த்தில் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது டீடாக்ஸ், பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணுங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, வயிற்றால போறதுக்கு மருந்து வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அதுலயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாடி டீடாக்ஸ் ஆகும். அது போக நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் தான் பணம் கொடுத்துதான் பாடிக்கு எண்ணெய் எல்லாம் போட்டுக்கணும்லாம் கிடையாது. வீட்டிலே இருக்கிற என்ன என்ன இருக்கோ உங்க வீட்டுல அதை தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இதமா இருக்கக்கூடிய அந்த சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டு ஒரு குளியல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள் பண்ணீங்கன்னா பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் அதுவே உங்களுக்கு முகத்திலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தேங்காய் மாங்காய் எல்லாத்தையும் அரைச்சி முகத்துல எல்லாம் போடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற ஸ்கின் கேர் என்னன்றதை ஸ்பெசிஃபிக் டாக்டர்ஸ்ட்டை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க.
1: இல்லை, நாங்கள் யூடியூப்ல பார்க்கறதெல்லாம் இந்த வெள்ளரிக்கை கட் பண்ணி வச்சுக்கிறது, கேரட்டை கட் பண்ணி வச்சுக்கிறது, அரைச்சி போடுறது, இப்படி தான் நாங்கள் யூடியூப்ல நிறைய.
0: எஸ் கண்டிப்பாக அது நல்லது தான், பட் இட்ஸ் அ காமன் ஃபேக்ட். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மில்க் இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரீஸாக பண்ணி வச்சு முகத்தில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்ல பொலிவு கொடுக்கும் தான். ஆனால் இதே ஆக்னி இருக்கிறவங்க பண்ணால் என்னாகும், அந்த ஓட்ஸ் மில்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் லைக் ஆயில் தன்மை இன்னுமே ஆக்னியை ஜாஸ்தி பண்ணும். ஸோ ஸ்கின் கேருங்கிறது பர்சன் டு பர்சன் கண்டிப்பாக 200% வேரி ஆகும். ஸ்கின் மேலே கையை வைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட கேட்காம வைக்காதீங்க.
1: அந்த மாதிரி சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக
1: ஜென்ரலாக அந்த யூடியூப்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலினுடைய டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்.
1: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான

0: இன்னொரு
1: விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேருக்கு இருக்கு, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கு உங்களுடைய ரெமெடி, அதாவது உங்களுடைய ஆயுஷ் இன்டகிரேஷன்ல எப்படி ஒரு தீர்வு இருக்கு?
2: கண்டிப்பா இருக்கு. இந்த வெரிகோஸ் வெயின் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கிறவங்களுக்கு, கால் தொங்க போட்டு உட்காருவங்க, டீச்சர்ஸ், இந்த மாதிரியான பர்சன்ஸ்கெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். மருந்துகளையும் தாண்டி வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு முக்கியமான சிகிச்சை பாத்தீங்கன்னா பயிற்சி, யோகா பயிற்சின்னு சொல்லலாம். கால்களை மேல 90 டிகிரியில உயர்த்தி வைக்கிற உத்தான் பாதாசனம்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய பயிற்சி இருக்கு. கண்டிப்பா வந்து பயிற்சி பண்ணாம மருந்து மட்டும் சாப்பிட்டு இருந்தா வெரிகோஸ் வெயின் சரியே ஆகாது, 200% சரியாகாது. சோ நீங்க அதற்கேற்ப பயிற்சியும் பண்ணி இந்த மருந்துகள், ஆயுஷ் மருந்துகள் எடுக்கும்போது டெஃபினட்டா இட் வில் வொர்க் அவுட்.
1: இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய டீ டைம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்.
3: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2000 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7347077734.

0: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2,000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7340707734.
1: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலினுடைய டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல். இப்போ நம்மளோட நம்ம ஷோனோட பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரண்ஸ் ஹாஸ்பிட்டலினுடைய டாக்டர் நந்தினி நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியிலே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர். ஸோ இந்த ஒரு டிராவலிங்கில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் மொத்தமாக நம்ம நேயர்களுக்கு எதில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதில் எல்லாம் கேர் எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க?
2: எஸ் கண்டிப்பாக, நம்ம டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்களில் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம கூடையே பயணிக்கிறது நம்மளோட உடல். நம்மளோட உடம்புல நம்ம ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஹெல்த், இஃப் ஹெல்த் இஸ் எஃபெக்டட், கண்டிப்பா எவ்ரி திங் வில் பி எஃபெக்டட். அது உங்க ஒர்க்கை பாதிக்கும், ஃபேமிலியை பாதிக்கும், எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணும். அப்படி நம்ம ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப இன்னுமே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் நம்மளோட கை கால் எலும்புகள் தான். ஒரு மூட்டு வலி வரவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம். ஒரு 4 அடி எடுத்து வைக்கிறதுக்கு, ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு, முடக்குவாதம் வந்தவங்களுக்கு தான் தெரியும் சாப்பிட்றது கூட எவ்வளோ கஷ்டம். ஏன்னா கை கால்கள் எல்லாமே வளைஞ்ச நிலையில் ஆகும். ஸோ அது வர்றவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அது ஏன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்? எனக்கு ஒரு வியாதி வந்தால் தான் நான் போய் ஹாஸ்பிட்டல் பார்ப்பேன், வியாதி வந்தால் தான் சரி பண்ணுவேன், ஏன் நீங்கள் வெயிட் பண்ணணும்? எதாவது மைல்டாக இருக்குது, ஒரு மாதிரி எனக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்குது, காலெல்லாம் திடீர்னு ஸ்டிஃப் ஆகுது, என்னன்னு தான் பார்த்துருங்களேன். ஸோ தயவு செஞ்சு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து சின்னதாக இருக்கும் போதே சரி பண்ணுங்கள். இல்லைனா அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். அப்புறம் அதை பற்றி நீங்கள் 4 பேருக்கு சொல்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடும். ஸோ போன் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சர்க்கரை நோய்.

0: சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் வருவாங்க, லைட்டாக கிடினஸாக இருக்குது டாக்டர்னு செக் பண்ணி பார்ப்பாங்க, 400 500 இருக்கும். ஒரு 35+ ஆகுது, இப்போல்லாம் 40+ ஆகுதுன்னா முன்னாடியே சர்க்கரை நோய் வந்துடுது. அதனால 35+ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோய் இருந்தால் தான் சர்க்கரை நோய் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கணும் கிடையாது, ஜஸ்ட் செக் பண்ண வந்தான்னு போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது ப்ரீ டயபெட்டிக்காக இருக்குது, பார்டர் லைனில் இருக்குன்னா மைல்டான மருந்துகள் கொடுத்தே உங்களை ரெடி பண்ணிடலாம். 400 500 வந்து உங்களை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி காலில் புண்ணு வந்து ஆறாம அது வர வரைக்கும் வெயிட் பண்ணும், வருமுன் காக்கிறது ஆயுஷ் மருத்துவம். அடுத்தது சர்க்கரை நோய், இந்த மாதிரி போன், இதை தாண்டி அடுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது உங்களோட கார்டியாக் சார்ந்த பிரச்சனைகள். கொஞ்சம் டயட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது போக உடற்பயிற்சி எல்லாம் பண்ணுங்கள். இந்த உடற்பயிற்சிக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து தாராளமாக அதுக்குன்னே ட்ரைன்ட் அப் யோகா பயிற்சியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, டாக்டர்ஸே இருப்பாங்க, அவங்கள விசிட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் போனுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம்ல ஆரம்பித்து ஹார்ட் ஹெல்த்தாக இருக்கட்டும், நீங்கள் சர்க்கரை நோயாக இருக்கட்டும், உயர் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் எப்பயுமே சொல்கிறது ஒரே விஷயம் தான், கிவ் அட்டென்ஷன். முன்னாடியே அதற்குரிய அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுவும் நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான மருத்துவத்தை அணுகலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். ஆயுஷ் மருத்துவம் அப்படின்னா என்ன? ஆயுஷ்னாலே பேர்லேயே இருக்குது, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம், பஞ்சகர்மா, இந்த மாதிரி எல்லாமே 5 இந்திய மருத்துவம் தான் இருக்குது. அந்த 5 இந்திய மருத்துவத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல கொடுக்கறது தான் ஆயுஷ்.
1: ஆயுஷ் ஆயுஷ் ஆயுர்வேதிக், சித்தா,
0: யுனானி, யோகா, ஹோமியோபதி, எல்லாமே 5 இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இருக்குங்க. இந்த 5 சேர்த்தது தான் ஆயுஷ் ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆயுஷ்ல எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமான ட்ரீட்மெண்ட் இருக்கு, எல்லாத்துக்குமான ரிசல்ட் நம்ம எவ்ரிடே வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். சாதாரண தலைவலியில ஆரம்பிச்சு, அதாவது ஒற்றை தலைவலியா இருக்கட்டும், ஃபுல் ஹெட்ஏக்காக இருக்கட்டும், கண் பார்வை கம்மியா இருக்கிறது, காதுல ப்ராப்ளம், டினிட்டஸ் சவுண்ட், ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும், திடீர்னு எந்திரிச்சா வந்து தலை சுத்தல் மாதிரி வரும், வெர்டிகோ ப்ராப்ளம், கழுத்துல பிரச்சனை, ஹார்ட்ல ப்ராப்ளம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், பிராங்கைட்டிஸ் சொல்லுவோம், சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், இந்த மாதிரி லிஸ்ட் போட்டுட்டே போகலாம். அண்ட் மாதவிடாய் பிரச்சனை, நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா தாராளமாக ஆயுஷ் மருத்துவத்தில் நம்மளால் கம்மி பண்ணிட முடியும். அந்த மாதிரி மருந்து கொடுத்து நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். அது போக லிவர் சார்ந்த பிரச்சனைகள், ரொம்ப நாள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க, இந்த ட்ரிங்க்ஸ்னால நிறைய லிவர் ப்ராப்ளம் வருது, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிங்க்ஸை நிறுத்த வைக்கணும் அப்படின்னாலும் ஆயுஷில் அதுக்கேற்ப மருந்துகள் இருக்கு, நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்து கால்கள் எடுத்துட்டீங்கன்னா கால் மத மதத்துக்கு போகிறது, ஊண்டு வருது, டயபெட்டிக் ஊண்டு எல்லாத்தையுமே ஒரு 15 நாட்கள் மருத்துவமனையில் வந்து தங்கியிருந்தா ஆயுஷ் மருத்துவத்தில் அவ்வளோ நல்லா நம்ம ரெடி பண்ணி நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆயுஷ் மருத்துவத்தில் கண்டிப்பாக தீர்வு இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எலும்பு சார்ந்த சுகர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அட்டென்ஷன் கொடுத்து முன்னாடியே பார்க்க ஆரம்பிச்சிருங்க, அது க்ரானிக்காக போய் பெரிய விஷயத்தில் முடியாமல் நம்ம தடுத்துடலாம்.
1: டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம சேர்ந்த ஒரு இந்திய மருத்துவம் அப்படின்னு சொன்னீங்க, இன்க்ளூடிங் ஸ்கின்ல கூட நம்ம இதெல்லாமே இதையெல்லாம் தாண்டி ஒரு ஜென்ரலாக நம்ம உடலை இப்படி தான் வச்சுக்கணும், இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இப்படி எல்லாம் எந்த நோயும் அதாவது கிட்டத்தட்ட தள்ளி போடலாம் பக்கத்தில் வராம அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து நீங்க டயட் ஃபாலோ பண்ணுங்க, அதெல்லாமே ஓகே, ஒரு ஹெல்த் செக்அப் வந்து எப்பயுமே பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா தெரிஞ்சாதானே நீங்க அதை ஏதாவது பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியல, உங்களாலே அது உணர முடியல, உங்களாலே தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் நீங்க அதுக்கு எப்படி அட்டென்ஷன் கொடுப்பீங்க? நீங்க ஜங்க் ஃபுட்டே சாப்பிடுங்க, நீங்க வந்து சரியாவே தூங்காம இருங்க, லேட் நைட்டே சாப்பிடுங்க, ஆனா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சுங்கிற ஒரு அலர்ட், அந்த அலர்ட் இருந்தா நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால ஹெல்த் செக்அப் அப்படின்னாலே ஒரு பயந்துக்காதீங்க, ஐயோ போய் போனாலே டாக்டர் எதையாவது ஒன்று சொல்லி மருந்து கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பை ஃபர்ஸ்ட் விட்டுட்டு மருத்துவமனைக்கு போய் ஒரு ஃபுல் பாடி செக்அப், ஒரு இசிஜி எடுத்துக்கோங்க, 40 வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, இந்த மாதிரி பிளட் டெஸ்ட், காமனாக இருக்கிற ரத்த பரிசோதனை, சுகர் டெஸ்ட், இதெல்லாமே பண்ணி பாருங்க. ஏதாவது இருந்தால் ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ண, ஏன் மருந்து கூட தேவையில்லை, நீங்கள் தப்பான வாழ்க்கை முறை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அது நல்லதாக மாத்துறதுக்கு அந்த ரிப்போர்ட் ஒரு காரணமாக கூட இருக்கலாம்ல.
1: டாக்டர், இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே வந்து இப்போ இந்த மாடிப்படி ஏறதுக்கே மூட்டு வலிக்குதுங்க, முழங்கால் வலிக்குதுங்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, இதனுடைய ரிலேட்டட் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாக அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வரது காரணம் எல்லாமே சத்து குறைபாடு தான். எந்த குழந்தை தான் ஆரோக்கியமாக சாப்பிடுது? எது கொடுத்தாலும் ஃப்ரூட்ஸ் கொடுத்தா வேண்டாம், வெஜிடபிள் கொடு, பயிர் வேக வச்சு கொடுத்தா வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சத்து குறைபாடு மட்டும்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது குழந்தைகளுக்கு வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு.
1: ஸோ இது எல்லாத்துக்குமே தீர்வு வந்து ஆயுஷ் இன்டகிரேஷனில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுவும் வந்து உங்களோட சரண்ஸ் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறீங்க. எந்தெந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு கார்டியாக்கு இருக்குது, எலும்புக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது, குழந்தைகளுக்கு இருக்குது, சுகருக்கு இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் கேட்கும்பொழுது நம்ம நேயர்கள்

0: அது ஒரு கிளாரிபிகேஷன் வந்து நல்லா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு உங்களுடைய வேல்யூபிள் டைமை நம்ம 103 எஃப்எம்மோட 3 மணிலிருந்து இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப மிக்க நன்றி டாக்டர்.
1: எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிடலின் டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் சரண்ஸ் ஹாஸ்பிடல்.
1: வருகின்ற புதன்கிழமை சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2000 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7340707734.
0: இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்கள்

0: மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான மாபெரும் மருத்துவ முகாம். 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை 2000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். இலவச மருத்துவ ஆலோசனை, ஃப்ரீ சுகர் டெஸ்ட், உணவு முறை மற்றும் யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 7340707734.
1: இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் ஹாய் ஹாய் ஹலோ ஆன் வெல்கம் டு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. கரெக்டா 4:02 ரொம்ப கலக்கலாம், நம்ம ஜாலியா என்ட்ரா இருக்கிறது. இது கெட் செட் கோ த கேம் ஷோ. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வித்தியாசமான கேம் விளையாடுவோம், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் விளையாட போறோம். அதாவது நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒன்றும் இல்லை, நான் ஜாலியாக பேசும்போது நீங்களும் ஜாலியாக ஒரு நிமிஷம் அப்படியே தமிழில் பேசிட்டா போதும், ஆங்கிலம் கலக்காம அப்படி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா இந்த ஷோவில் வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நிறைய கலக்கலான பாடல்களும் இந்த ஷோவில் காத்துருக்கு. இந்த ஷோவில் உங்களோட நான் உங்க அர்ஜி பிரபுகுமார். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது கெட் செட் கோ த கேம் ஷோ.

0: வித்யாசாகரனுடைய மியூசிக்ல அழகான பாடல் நம்ம கேட்டு ரசிச்சோம். அனுராதா ஸ்ரீராம் மற்றும் கே கே பாடின பாடல் கில்லி படத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ த கேம் ஷோ ரொம்ப கலகலா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு என்ன கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது தொடர்ந்து ஒரு நிமிஷம் நீங்க தமிழ்ல பேசணும், வாங்க பழகலாம். இதுல வந்து நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வின் பண்ணலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலரா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு
1: இருக்கீங்க?
0: குரல் வந்து ஒரு மாதிரி இருக்கு, என்ன காரணம்? நல்லா இருக்கேன். ரைட், ஓகே, பரவாயில்ல, மகிழ்ச்சி. இப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா? என்ன கேம் உங்களுக்கு தெரியுங்களா?
1: தெரியும் தெரியும்.
0: என்ன கேம் சொல்? தமிழ்ல பேசணும், பேசலாமா? நீங்க எந்த ஏரியால இருந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு சிரிப்பா, அதுக்கும் ஒரு சிரிப்பா? ரைட், பரவாயில்ல, நல்லா மாட்டி வச்சுட்டாங்க. இருந்தாலும் நீங்க வந்து முயற்சியோட நீங்க அந்த பயிற்சியும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க இந்த ஷோல வந்து வின் பண்ணலாம்.
1: நம்ம நிகழ்ச்சி
0: ரொம்ப சந்தோஷம் உங்களோட ராணியம்மாவோட பேசுறது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க 04222312103 அப்படிங்கிற நம்பருக்கும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்களும் வாங்க பழகலாம், ஷோல ஈஸியா வின் பண்ணலாம்.

சுல்தானே அப்படின்னு வித்யாசாகரனுடைய மியூசிக் கம்போஷன்ல எதிரும்புதிரும் படத்துல இருந்து புஷ்பவன் முகப்புசாமி மற்றும் சரணலதா பாடின அழகான பாடலை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நீங்க கேட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல. இது கெட்ஸ் அட் கோ த கேம் ஷோ.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ரொம்ப கலகலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம கெட்ஸ் அண்ட் கோ த கேம் ஷோல நெக்ஸ்ட் காலர் யார் நம்மளோட விளையாடுறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: ஐயா வணக்கங்க ஐயா, நான் தென் பொன்மடியில இருந்து மணிகண்டன் பேசுறேங்க ஐயா. நலமாக இருக்கீங்க
1: ஐயா? நலமா இருக்குங்க ஐயா, நீங்க நலமா இருக்கீங்க இல்லங்க ஐயா?
2: அருமையா இருக்கிறேங்க ஐயா.

0: எங்க ஊர்ல மழை வர மாதிரி காத்தெல்லாம் வீசிட்டு இருக்குதுங்க, மின்னல் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க.
1: அப்படிங்களா ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க அப்படியே அந்த மழையை அப்படியேங்க ஐயா கொஞ்சம் அப்படி டிரான்ஸ்பர் பண்ணி கோயம்புத்தூருக்கும் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்.
0: அனுப்பிச்சு விட்டுலாங்க, என்னன்னு தெரியல, இந்த கடந்த ஒரு மாசமாவது எங்க ஊர்ல விட்டு விட்டு மழை வந்துட்டு இருக்குதுங்க. ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு இரவுல பகல்ல வருதுங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம கெட் செட் கோ தி கேம் ஷோ வந்து உங்களுக்கு எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப
0: பேசணுங்க,
1: தமிழ்ல பேசிடலாம். இப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா?
0: முயற்சி பண்ணலாங்க.
1: இப்ப நான் வந்து கவுண்ட் டவுன் கொடுக்கறதுக்கு பொதுவா ஏன் வந்து கிளாப் கொடுத்தேன் உங்களுக்கு தெரியுமா? முதலிலே
0: ஆரம்பத்திலேயே
1: தமிழ்
0: கோவை
1: மாவட்டத்தை
0: கோவை
1: மாவட்டம்
0: என்ன கைத்தறி நெசவு தொழில்
1: நாளைக்கு எங்க ஊருக்கு ஒரே பேர் ஐந்து முறை வரும். ஆனால் திரையரங்குகள் கிடையாது, இரண்டு ஆரம்ப பள்ளிகள் மட்டுமே உள்ளது. அதையும் தாண்டி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. கரெக்டா ஒரே நிமிஷம் வந்து தொடர்ந்து பேசி ரொம்ப கலக்கலா வின் பண்ணிட்டாரு. இதே மாதிரி நம்ம மணிகண்டன் மாதிரியே நீங்களும் வின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற நம்பர்ல 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி தொடர்ந்து ஒரு நிமிஷம் பேசி ஈஸியா நீங்க வின் பண்ணிடலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
2: ரொம்ப கலகலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம எஃப்எம் 103 கெட்செட் கோ த கேம் ஷோ விளையாண்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வாங்க பழகலாம், ஒரு நிமிஷம் நம்ம தொடர்ந்து தமிழில் பேசினா ஈஸியாக அந்த ஷோவில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். இப்போ நம்மளோட பேச விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசிட்டு
3: இருக்கீங்க? செல்வராஜ் மஞ்சுளா பேசுகிறேன் சார்.
2: செல்வராஜ் மஞ்சுளா, செல்வராஜ் பேசுறீங்களா? அப்போ மஞ்சுளா பேச போகிறாங்களா?
3: செல்வராஜ் பேசுகிறாங்க.
2: ரைட், ஓகே செல்வராஜ், இப்போ நம்ம கேமுக்கு போயிடலாங்களா?
3: ஓகே சார்.
4: 5, 4, 3, 2.
2: உங்க ஊர்ல என்ன விசேஷம் சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல்?
3: இதுவரைக்கும் எந்த விசேஷம் இல்லை.
2: இல்ல, என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏதாவது உங்க ஊர்ல ஒரு சிறப்பு இருக்குமே, அதாவது அந்த மாதிரி என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன்.
3: எங்கள் ஊர்ல சொல்லும் பாரு, அந்த விசேஷம் இல்லை.
2: விசேஷம் இல்லை. ரைட், உங்க ஊர்ல எத்தனை நம்பர் பஸ் போகும்?
3: 12
2: போயிட்டு இருக்கு. ரைட், ஓகே, அதெல்லாம் போகட்டும். எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
3: ஒரு 4 நண்பர்கள் உள்ளார்கள்.
2: உள்ளார்கள். நீங்க வாட்ஸ்அப்ல குரூப் வச்சிருக்கீங்களா?
3: அவ்வாறு எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது.

0: பழக்கமெல்லாம் கிடையாது. ரைட், ஓகே. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் இதெல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க?
1: கைபேசியில் உள்ளது
0: அதெல்லாம் போகிட்டு விடுங்க. எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு நம்பர் வச்சிருப்பீங்க? உங்க செல்போன்ல எவ்வளவு நம்பர் இருக்கும்? சுமார் எவ்வளவு நம்பர் இருக்கும் சொல்லுங்க. ஒரு 10 நம்பர்,
1: ஒரு 50
0: எண்கள் உள்ளது இருக்கு. உங்க வீட்டுல வந்து டிவி இருக்கா, ரேடியோ இருக்கா, இல்லன்னு இருக்கு, மிக்சி இருக்கா, கிரைண்டர் இருக்கு, என்ன மாதிரி?
1: இரண்டுமே உள்ளது.
0: இரண்டுமே உள்ளது. ரைட், கரண்ட் இருக்கா? இப்போ
1: மின்சாரம் உள்ளது.
0: மின்சாரம் உள்ளது. இப்போ உங்களுக்கு டைம் என்னாச்சு?
1: 4:30.
0: இப்ப எதுல பாத்து சொன்னீங்க? எதுல பாத்து சொன்னீங்க? என்னங்க கேள்வி கேக்குறீங்க? பிரேக் இல்லாம எப்படிங்க வண்டி ஓடும், பிரேக் இல்லாம எப்படிங்க போகும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் பாத்தீங்களா? அப்படிதான், அப்பவும் ஏதாவது பிரேக் பிடிக்கிற மாதிரி, பிரேக் இருக்கிறது பிடிக்கிறது அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அது இல்லாமல் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ளக்மெண்ட்டிக்கா அப்படி மாத்திட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் வந்து கால் பண்ணி இந்த ஷோல வந்து விளையாடி வின் பண்ணும் அப்படிங்க நினைச்சீங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும், 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க இந்த ஷோல ஈஸியா வின் பண்ணலாம்.

ஏஆர் ரகுமானுடைய மியூசிக் கம்போஷனில் சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடின பாடல் முதல்வன் படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 4:32 நம்ம கெட் செட் கோ கேம் ஷோ விளையாண்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் நேயர்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே நீங்கள் அனுப்புங்க.

0: பரத்வாஜனுடைய மியூசிக்ல வசூல் ரஜா எம்பிபிஎஸ் படத்துல இருந்து சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்ப நம்ம வந்து ஒரு பாடலுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் நேயர்களுக்கு ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தோம், அதாவது ஏஐ டெக்னாலஜி அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதும் எல்லாருமே சரியான பதில் தான் அனுப்பியிருக்கீங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரியநாயக்கன் பாளையத்தில் இருந்து முத்துராஜ் வின்சம் முத்துராஜ் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் சபரிப்ரியா, சரோஜினி, சத்யபாமா, நாராயணசாமி கோண வாய்க்கால் பாளையம் பகுதியிலிருந்து அவங்களும் ரைட் ஆன்சர். அண்ட் கல்யம்புதூர்லேருந்து மணிகீர்த்தனா ராமச்சந்திரன் அவங்களும் ரைட்டான ஆன்சர். அண்ட் அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர் பகுதியிலிருந்து, கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகம், விஜயமங்கலம், கோபால், தேவி, பூங்குடி, யுவராணி, சரிதா, எல்லாரும் ரைட்டான ஆன்சர் தான். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஆன்சரை மட்டும் அனுப்பிச்சுட்டு அவர் பேர் வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காரு. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரகுராமன் முல்லை நகர்லிருந்து ரைட்டான ஆன்சர். அண்ட் சண்முக சுந்தரம், ரமண, முதலி, புதூர், கலைச்செல்வி, செங்கப்பள்ளி பகுதியில் பீடம்பள்ளி, வாசுதேவன், தென் பொன்முடி, நாகமணி அவங்க ரைட்டான ஆன்சர், மூக்கனூர், சண்முகா நகர்லிருந்து சிவகுமார், மலர்குடி, சபரிப்ரியா மற்றும் சரோஜினி இவங்களை தொடர்ந்து ஆலங்கொம்பு தண்ணீர் மடத்திலிருந்து விஜயகுமார் உமா மகேஸ்வரி ரைட்டான ஆன்சர். இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தான் வந்து ரைட்டான ஆன்சர். ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழ் வேர்டு. ஓகேவா, இப்ப நம்ம தமிழ்ல பேசி வின் பண்றதுக்காக இப்ப நம்ம ஷோல வந்திருக்கக்கூடிய கமிங் அப் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: அது என்ன வரும்பொழுதே அப்படி வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைலோட இப்படிதான் எல்லாருமே வீட்டுல எல்லாம் யாராவது வந்து வணக்கம் சொன்னா வணக்கம் பெருமாள் அப்படின்னு அப்படி அப்படி பதுங்கி பதுங்கி பாயிற மாதிரி தான் வணக்கம் சொல்லுவீங்களா குமார்? பழக்கம் ஆயிருச்சு. ரைட், ஓகே, இதே பழக்கத்தோட இப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா குமார்? ரைட், ஓகே. இப்ப நீங்க டூ வீலர்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஊர்க்கால் ஒருத்தர் வந்துட்டு அப்ப நீங்க என்ன பிரேக் போடுவீங்களா பெல் அடிப்பீங்களா?
1: எரிபொருள்
0: திருப்பூர் போகணும். நகர பேருந்துல போவீங்க. இருக்கும்
1: எங்க ஊர்ல சுமார் ஒரு 7 அல்லது 8 வங்கி இருக்கு.
0: 8 வங்கி இருக்கு. அந்த வங்கியில எவ்வளவு அக்கௌண்ட்? நீங்க எந்த அக்கௌண்ட்ல எங்க வச்சிருக்கீங்க? எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க?
1: நான் வந்து

0: மூன்று வகையில
1: வரவு செலவு பண்றீங்கடா. சரி ஓகே, உங்க உங்க கடையில எத்தனை பேருக்கு சம்பளம் வந்து சேலரி எப்ப கொடுப்பீங்க, எத்தனாம் தேதி?
0: எங்க சம்பளம் ஆள் இல்லைங்க, நானே முதலாளி, நானே.
1: நீங்களே தொழில, நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு
0: சொன்னீங்க? தையல் கலைஞரா.
1: அடடடா, நான் தையல் கலைஞராக மட்டும்தான் உள்ளேன், வங்கியில் மூன்று கணக்குகள் வைத்துள்ளேன், எரிபொருள் நானே, எரிபொருள் வங்கிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து பெட்ரோல் பங்க் அப்படின்னு நினைச்சிருக்கேன், இவர் பெட்ரோல் பேங்க் நினைச்சிட்டார். ரைட், ஓகே, எரிபொருள் வங்கியில தான் போய் நான் எரிபொருள் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான இவர் ஒன் மினிட் ஈஸியா பேசி ரொம்ப கலக்கலா வின் பண்ணிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராமை கேளுங்க, இந்த ஷோல நீங்களும் கால் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பாடல் வளையப்பட்டி வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நஹி ஹே சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹி ஹே.
2: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

நேயர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

0: வித்யாசாகரனுடைய மியூசிக் கம்போஷனில் உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா பான் பாடல் ரன் படத்திலேருந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 4:56 நம்ம ஷோனோட எண்ணில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பழகலாம் வந்து நிறையா எல்லோரும் வந்து கலக்கியிருப்பீங்க. இதே மாதிரி கேம் ஷோ நாளைக்கு ஈவினிங் 4 உங்களுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய நிறைவான ஒரு பாடல் விஐபி வேலையில்லா படத்தாரி படத்திலிருந்து உங்களுக்காக ஸ்டே டியூன். இது நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: இங்க பாரு கூத்து ஜோரு காமடியாரு.

0: கிடைக்கும்.
1: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட், ஆர் ஃபண்டஸ் போட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும், மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20

0: கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.
1: நேரம் மாலை 5 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
2: நேரம் 5 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

0: கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் கரெக்டா 5:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்சவனம். ஒவ்வொரு நாளும் இந்த சித்திரச்சவனத்துல நிறைய அனுபவ கருத்துக்களை வந்து பகிர்ந்துப்போம், அது நிறைய பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கும் கூட ஒரு தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்கள் நம்மளோட இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசி பகிறதுக்காக. இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: எஸ் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி அவங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். பொதுவாக இந்த தொழில் முனையிறதுல இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எந்த மாதிரி இருக்கு, அதுவும் குறிப்பாக பெண் ஒரு விஷயத்த வந்து இனிஷியேட் எடுக்கும்போது அதுக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளோ இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த
1: வரைக்கும்? பெண் ஒரு பிஸ்னஸ் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஏன்னா பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து வணிகத்துறையே பெண்களை நம்பிதான் இருக்கு. ஒரு வீட்டில் ஸ்பெண்டிங்கும் லேடிஸ் தான், யார் வேணா சம்பாரிச்சு கொடுக்கலாம், செலவு பண்றது கண்டிப்பா லேடிஸ் தான், டெசிஷனும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை, எங்க எதை கேட்பாங்கிற ஒரு கிளாரிட்டி லேடிஸ் கிட்ட இருக்கனால அவங்க பிசினஸ் பண்ணா 100% சக்சஸ் தான்.
0: ஓகே, பட் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டுக்குள்ள, குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கட்டும், இந்திய அளவில் பெருசா பேசப்பட்டிருக்கு ஒரு தொழில் முனைவர் அப்படிங்கிறது. நம்மளுடைய கோயம்புத்தூர் இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய தொழில்துறையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நம்ம கோயம்புத்தூரில் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது, இல்லை காம்படிஷன் எந்த மாதிரி இருக்குது, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: நம்ம வேர்ல்டு லெவலில் போக வேண்டாங்க, எங்கே எவ்வளோ வேர்ல்டு லெவலே போனாலுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் தான். ஸோ இண்டிவிஜுவல் கஸ்டமர் பையர் மார்க்கெட் இருக்காங்களான்னு தான் பார்க்கணும். 100% தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ அதனால் காம்படிஷன் பற்றி ஃபீல் பண்ணவே வேண்டாம், எந்த விஷயம் எடுத்தாலும் காம்படிஷன் இருக்கும், எதுக்கு காம்படிஷன் இல்லைன்னு நினைக்கிறோம். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவை இருக்கா, உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பிஸ்னஸை.
0: எஸ், இதில் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி தான், மக்களை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பொருளை வந்து இன்னைக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் மேம், நம்ம கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்குன்னா அது இனிஷியேட்டிவ் எடுத்துடலாம் அப்படின்னு, அதை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கறது?
1: ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி சேர்த்துறதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டஃபுங்க, உட்காந்து யோசிக்கணும். இன்னைக்கு கேட்க வேணுமா? இன்னைக்கு சின்ன குழந்தை, ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் குழந்தையிலிருந்து பாட்டி தாத்தா 70-80 வயசு ஆனாலும் 24 hours அவங்க கையிலேயே அவங்க விரலுக்குள்ளேயே நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியுது. ஸோ இதுல எந்த டிஃபிகல்ட்டும் இல்லையே. இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட் ஈஸி, ரீச்சபிள், நீங்க ப்ராடக்ட் மட்டும் நல்லதா இருந்தா ரொம்ப ஈஸியா சேர்த்துடலாம்.
0: எஸ் மேம், பட் ஆனால் அது வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியும். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு ஃபீல்ட்லயுமே ஒரு டச் அண்ட் ஃபீல் ஒன்று இருக்கு. சில துறைகள் மட்டுமே நீங்க ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், இல்ல சோசியல் மீடியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பட் நம்ம எல்லா ஃபீல்டையும் அதை எடுத்துக்க முடியாதுல்ல. ஆனா மக்கள் வந்து அதை நேராக பார்க்கும்போது அனுபவிக்கமான ஒரு வேறுபாடும் ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய வேறுபாடு வித்தியாசமா இருக்கும் தானே?
1: இல்ல, நான் வந்து ரீச் பண்ணிடலாம் தான் சொல்றேன். அதாவது இந்த இடத்துல சிவான் ஒருத்தர் இந்த பொருளை பண்ற

0: இருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்திடலாம், இந்த இடத்துல இது கிடைக்கும் தெரியப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல வாங்குவாங்க. நான் சொல்றது ஆன்லைன்ல தான் விற்கணும்னு சொல்ல வரல, நீங்க செய்யறீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்துங்க, நீங்க இருக்கீங்கிறத தெரியப்படுத்துங்க, அப்புறம் வாங்குறத பத்தி யோசிக்கலாம். நீங்க செய்யறதே யாருக்கும் தெரியல, நீங்க இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த தொழில் தான் பண்றீங்கிறது தெரியாது. சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரியப்படுத்துவோம்.
1: எஸ் கரெக்ட். இந்த மாதிரி நம்ம எல்லா துறைகளுக்கும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு இன்ஃபுளுசன் மூலமா நிறைய விஷயங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுது. ஆனா ஒரு தனித்துவமா இதை நீங்க ஃபாலோ பண்ணா இன்னும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு?
0: அப்படி ஸ்பெஷலா ஒரு இல்ல இல்ல, சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. மார்க்கெட்ல என்ன நடக்குதோ அதை நம்ம காப்பி தான் பண்றோம். ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப நாலேஜபிள், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இந்தியாவில இந்த லெவல் பண்றோம்னா ஃபாரினர்ஸ்லாம் இன்னும் ஒரு 100 ஸ்டெப் அஹெட்டா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எப்படி ரீச் பண்றாங்களோ அதை நம்ம எடுத்து ஒரு ஒரு விஷயமா அப்ளை பண்றோம், அப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றோம்.
1: ஓகே, நீங்க ரசிக்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு நம்ம ஒரு தொழில் பண்றோம்னா அதுல ஒரு ஏ டு இசட் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு, அப்டேட்டடா இருக்க வேண்டியிருக்கு. நீங்க சொன்ன ஃபாரினா இருக்கலாம், இல்ல அதர் ஸ்டேட்ஸா இருக்கலாம், அதர் கண்ட்ரியாஸ் இருக்கலாம். ஆனா நம்ம கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அவங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க. இப்படி பண்ணா ஈஸி அவங்களோட கன்வின்சிங்கா பேசுறது, பழகிறது, ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணா போதும், அவங்களோட கான்பிடென்ட்டை நம்ம வந்து பில்ட் பண்ணா போதும், அவ்வளவுதான். அவங்க வந்து ரொம்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட் ப்ராடக்ட் தான் வாங்குவாங்கன்னு இல்லை, அவங்க ஒவ்வொரு இங்க நம்ம ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பர்சனல் டச் தேவைப்படும். இவங்க கிட்ட வாங்கினா கண்டிப்பா மலர் மேடம்கிட்ட வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கொடுத்தோம்னா கோயம்புத்தூர் பீப்புள் இல்லை, நம்ம சவுத் பீப்புளே ஈஸியா வாங்கிக்குவாங்க.
1: ஓகே, நிறைய தொழில் இருக்கும்போது நீங்க ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்றீங்க, இதுக்கான காரண கருத்தா ஒரு இனிஷியேட் நம்ம இந்த தொழில் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்ட ஏதோ ஒரு காரணம் இருக்கா?
0: இது ஹஸ்பண்ட் தான், ஏன்னா அவரோட தொழில் தான். வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா போர் அடிக்குது, லவ் மேரேஜ் பண்ண புதுசு. ஸோ லவ் மேரேஜ் பண்ணோம், புதுசு கல்யாணம் ஆகி வீட்லயே உட்காந்துருந்தா போர், ரொம்ப போர் அடிக்குது, அவர் கூட இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் ஷோரூம்கே வந்தேன், உண்மை அதுதான். அதுக்கப்புறம் அந்த அன்பு வந்து தொழிலுக்குள்ள போயிருச்சு, இப்ப அதுல அப்படியே இம்ப்ரூவ் ஆகி
1: லவ் காக்கிலோ டேலண்ட் காக்கிலோ சேர்ந்து கட்டினா மொத்த சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி
0: கரெக்ட் 100% அந்த சாங் நான் எப்பவுமே லைக் பண்ற சாங்கு கரெக்ட் தான், என் விஷயத்துல அது ரொம்ப கரெக்ட்.
1: எஸ், லவ் பண்ணுங்க பாஸ் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். 5:08 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மலர்விழி அமல்ராஜ் இருக்காங்க, தொழில் முனைவோர் நிறைய நிறைய விஷயங்கள் பேசி பகரப்புறம் தொடர்ந்து பாடலுக்கு பிறகு பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: 5:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் மலர்வழி அமல்ராஜ் இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அதுவும் குறிப்பா ஒரு பெண் வந்து தொழில் முனையும் அப்படின்னு ஒரு விஷயத்துல இறங்கும் போது அது இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன மாதிரி இருக்கு, பாதகங்கள் எந்த மாதிரி அப்படின்னு சொன்னா எல்லாமே நம்ம மைண்ட் செட் தாங்க. நீங்க எடுத்து போங்க, அது தன்னால நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேம், ஒரு தொழில் முனையணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து பெண்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு ஒரு டீச்சர் வேலைக்கோ ஒரு டாக்டரோ வக்கீலோ இந்த மாதிரி போகணும்னு நினைப்பாங்க. தொழில் முனையணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பசங்கள் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. நீங்கள் சொன்னீங்க இப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸிங்க எடுத்துடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் ஒரு தொழில் முனைகிறது ஈஸி, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும்?
1: ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும், 10 நாளைக்கு இருக்காது. கொரோனா மாதிரி பிரச்சனை வரும், அதை விட இந்த போர் மாதிரி பிரச்சனை வரும். என்ன வரும் நம்ம எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா என்ன வந்தாலும் நான் இதை தான் செய்வேன், இது எனக்கு அந்த கிளாரிட்டி வேணும். அதுக்கப்புறம் இது நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு கான்பிடன்ட் வேணும். இந்த 3 C தான் எனக்கு தெரிஞ்சு, வேற எதுவும் தேவையில்லை.
0: கன்சிஸ்டன்சி, கிளாரிட்டி, கான்பிடன்ஸ், இந்த 3 C இருந்தா போதும், நீங்க சீல சம்பாதிக்க ஆரம்பிச்சலாம் அந்த மாதிரி.
1: கரெக்ட்.
0: சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு தலைமுறை விட்ட தொழில வந்து சில பேர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்ல சில பேர் வந்து இல்ல எனக்கு நான் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் கொடுக்கற ஒரு விஷயத்துக்கும் இனிஷியேட்டிவா நீங்க ஓனா பண்றதுக்கும் டிஃபரன்ஷியேட்டா நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன
1: இருக்கு? என்ன ஃபேமிலி பிசினஸா இருந்ததுன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மா செய்யற வேலையை பார்த்திருப்பாங்க, அதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஏஜ் ஸ்டேஜ் வரும்போது பெரியவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்க, அதாவது என்ன கேப் அங்க இருந்திருக்கு, அதுல இல்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்து பெரிய லெவல்ல ஸ்கேல் அப் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆளுங்கனால முடியும். இது ஒரு பிளஸ். ஒண்ணுமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அது அதை விட பெரிய பிளஸ். ப்ரோஸும் தெரியாது கான்ஸும் தெரியாது, எதை செஞ்சாலும் கரெக்டா வருங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். சோ எத்தனை ஜென்ரேஷன், அது இல்லாம எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இவங்க அப்பாவே பெரிய தொழிலதிபர், இந்த பையன் இதை விட பெருசா வரணும், ஒரு சோசியல் பிரஷர் இருக்கும், அவனுக்கு அதை விட பிரஷர் இருக்கும். நம்ம இதை வந்து அப்பா விட நல்லா சைன் ஆகணுமேங்கிற ஒரு பிரஷர் அந்த பையனுக்கும் இருக்கும். சோ ஃப்ரெஷரா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பண்றோம் அப்படின்னா எந்த ப்ரெஷரும் இல்ல, நம்ம பண்ற ஒன்னொன்னும் சக்சஸ் தான், நமக்கு நாமே கை தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
0: ஒருவேளை விழுந்தால் முயற்சி, எழுந்தால் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு,
1: அதேதான் கண்டிப்பா.
0: எஸ். ஆனா ஒரு மலர்விழி அமல்ராஜ் அப்படின்றவங்க இன்னைக்கு ஒரு தொழில் முனைவா இருக்காங்க, நிறைய பிளஸ் மைனஸ் பாத்துருப்பீங்க, நிறைய கடந்து இருப்பீங்க. பட் பிகினர், நான் முத முத இது பண்ண போறேன், எனக்கு போர் அடிச்சது பாவ வழி இல்லாம இதுக்குள்ள வந்தேன் அப்படின்றதுக்கு முன்னாடி மலர்விழி அப்படின்றவங்க யார்?
1: ஒண்ணுமே தெரியாத ஒரு பொண்ணுங்க, பெருசா உலகம்லாம் எதுவும் தெரியாது. இந்த மாதிரி சொசைட்டி, அப்புறம் பிசினஸ் பண்ணும், அதுல பெரிய நாலேஜ், ஆண்டர்பிரனர் அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. காலேஜ் நார்மலா முடிச்சேன்,

0: எம்என்சி கம்பெனியில வேலை கிடைச்சது. அங்க போய் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் ஆக்சுவலா ஒர்க்கிங்னு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சில கேப்பபிள் இருக்கிறதே நான் அனலைஸ் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு நமக்குன்னு ஒரு தனிமையா ஒரு திறமை இருக்குங்கறதே எனக்கு தெரியாது. அங்க போய் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லா விஷயத்தையும் நான் குயிக்கா லேர்ன் பண்ணிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செய்யறேன். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனாலும் என்னால 100% அங்க இருக்கிறவங்களோட பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கறது. நான் என்னோட கெரியர் வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்டா தான் ஆரம்பிச்சேன் அந்த ஆபீஸ்ல. அங்கிருந்து போகும்போதும் ஒரு கஸ்டமர் கேர் ஒரு ஸ்டெப் தான், நான் அதுல 2 இயர்ஸ் இருந்தேன், ஒரு ஸ்டெப் தான் அதுல அட்வான்ஸா போயிருந்தேன். ஆனா அங்க வந்து மேனேஜர்ஸ் பண்ணக்கூடிய வேலையை கூட என்னால ஈஸியா பண்ண முடிஞ்சது, கான்பிடென்டா பண்ண முடிஞ்சது. ஆனா என்ன, நான் படிச்சது வந்து தமிழ் மீடியம் தான், இங்கிலீஷ்லாம் பெருசா தெரியாது. ஆனா அது கத்துக்கணும், அது தெரியாதது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் நான் அந்த வேலைக்கு போகும்போது நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லவ் கல்யாணம்னு போயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த போர் அடிக்குதுன்னு வந்ததுல தான் எனக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு வந்தது என்னோட லைஃப் டைம் கோல் ஆயிடுச்சு.
1: இந்த மாதிரி எங்கேயோ ஆரம்பிச்சது, எங்கேயோ ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கொண்டு போய் பாட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஹர்டல்ஸ் அந்ததுல இருந்திருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி காம்படிஷன் என்ன மாதிரி இருந்தாலும் நம்மளோட போக்கஸ் வந்து கிளியரா இருந்ததுன்னா இஸ் பாசிபிள் அப்படின்னு. நீங்க உங்களோட துறையில அப்டேட்டட் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது, ஈவன் அது நியூஸ் பேப்பர்ஸா இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியாவா இருக்கலாம், இல்ல காம்படிட்டோட ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி இருக்கலாம், நீங்க பெருசா பாக்குறது நம்மளுடைய தொழில அடுத்த அப்டேட் இதுவா இருக்கணும், இதுவா இருக்கணும் போக்கஸ் பண்ணி போறது என்ன மாதிரி விஷயங்கள்?
0: இது காம்படிட்டர்ஸ் பாக்குறது இல்ல, நான் வந்து டே டு டே கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கிறத மட்டும் தான் பாக்குறேன். இப்ப நம்ம கீழே 10-50 சேல்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ரெகுலரா எந்த கஸ்டமர் வந்து போனாலும் ஒரு வாய்ஸ் அப்டேட் வாங்கிக்குவோம், என்ன பார்த்தாங்க, என்ன கேட்டாங்க, எதுக்கு வந்தாங்க. ஸோ அங்க வந்து மார்க்கெட் கேப் என்ன, என்ன டிமாண்ட் இருக்குங்கறத என்னால தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறதுக்கு நான் ஆன்லைனு அப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணிக்கிறேன்.
1: ஓகே, சோ இந்த மாதிரி கஸ்டமர் கொடுக்கற ஃபீட்பேக் மூலமா தான் நம்மளுடைய அடுத்த அப்டேட் என்னவா இருக்கு, நம்ம என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு இடத்துல நம்ம போடுற ஒரு ஷாப் வந்து பிரான்சைஸ் மாதிரியோ இன்னும் நம்ம பெருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் என்ன மாதிரி இருக்கு?
0: பிரான்சைசி மாதிரி போறதுல என்ன சாதக பாதம்னா, இப்ப நம்ம ஒரு கஸ்டமர் பாக்குறோம்னா 200% அவங்களுக்கு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் நம்ம தான் பொறுப்புங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்கு. நாளைக்கு நான் எப்பவும் என்ன யோசிப்பேன்னா, சேல்ஸ் பசங்க யாராவது இருக்காங்க, நீ வித்துட்டு போயிருவப்பா, நாளைக்கு கஸ்டமர் நேரம் எம்டி ரூம் திறந்து வந்து என்ன தான் கேட்பாங்க, மேடம் உங்களை நம்பிதான் நாங்கள் இந்த பொருள் வாங்கினோம், ஏன் இந்த டேமேஜ், ஏன் இந்த நீங்க இதை சொல்லல அதை சொல்லல இதை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி பிரான்சைசி கொடுக்குறவங்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சேல்ஸ் மட்டும் இல்லை, அது கம்பெனி பார்த்துக்குங்கிற மாதிரி இல்லாமல் A to Z கஸ்டமருக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க பண்ணாங்கன்னா இது எத்தனை பிரான்சைசி வேணாலும் கொடுத்து நம்ம கொண்டு.
1: பொதுவா இந்த தொழில் துறை எடுத்துட்டோம்னா மூணு விஷயம் சொல்லுவாங்க மேம், குவாலிட்டி, கமர்ஷியல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எது ஒண்ணு வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்ல இந்த மூணுமே சம ஈக்குவலா பாக்கணுமா?
0: கண்டிப்பா மூணுமே ஈக்குவலா தான் பாக்கணும், அதுல ஒண்ணு இல்லைனாலும் கஷ்டம் தான். ஒரு தொழில் பண்ணும்போது மூணு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்,
1: குவாலிட்டி, கமர்ஷியல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ். சர்வீஸ் ஓரியன்டா இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து இப்ப ஒரு ஒன்னும் இல்ல மேம், ஒரு டீ காஃபி போடணும்னா கூட நீங்க வந்து அதை டெலிவரி பண்ணிருங்க இன்ஸ்டா மட்டும் மாதிரி லைக் தட் நிறைய இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, இந்த ஏஐயோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க, இந்த மாதிரி டெக்னிக்கலா டெக்னாலஜி வளர்றது நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். நான் இன்னைக்கு எனக்கு தெரியாத விஷயம் எது இருந்தாலும் ஏஐட்ட தான் போயிடுறேன். ஏன்னா என் கூட வந்து ஒரு பெரிய குரு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது எந்த இடத்துலயும். இல்ல நிஜமாதான், நம்ம பாக்குற விதத்துல தானே இருக்கு, எதுக்கு நம்ம கேக்குறோமோ அதுக்கான ஆன்சர் அது சொல்லுது. நம்ம கூடவே அது டிராவல் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட் அது புரிஞ்சுக்குது. ஒரு சில விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யாருகிட்ட எந்த குருகிட்ட போய் எப்படி ரீச் பண்ணி ஒன்னுக்கு ஒன்று உட்காந்து நம்ம பேச முடியுது. ஏஐல ஒரு 200-300 ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டோம்னா பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லி தருது. ஸோ அது பெரிய அட்வான்டேஜ் தான் நான் நினைக்கிறேன் நமக்கு. இப்போ நம்ம முதல்லலாம் வந்து டிக்ஷனரியில் தேடணும், இப்போ கூகுளில் தேடணும். கூகுள் வந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 100,000 விஷயத்த கொடுக்குது. ஆனா நம்ம ஏஐ மாதிரி வச்சுட்டோம்னா என்ன கேக்குறோமோ அக்யூரேட்டா அதுக்கான டீடைல் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன்.
1: சோ நீங்க என்ன மாதிரி டிசைன் போறதா இருக்கட்டும், இல்ல என்ன மாதிரியான கான்பிடன்ஸ் லெவல் கிரியேட் பண்ணிக்கிறதும் கஸ்டமர் என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை வேர்ல்டு வைட் கூட எடுக்க முடியும் இல்லையா மேம்?
0: கண்டிப்பா மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா நம்மளால எடுக்க முடியும் ஏஐனால.
1: எஸ், சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொழில் முனையணும் அப்படின்னு ஆசை இருக்கு, ஆனா ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க மேம், நமக்கு பொருளாதார பேஸ் இல்ல, எனக்கு பின்னாடி வந்து மேன் பவர் சப்போர்ட் இல்ல, இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்?
0: அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான், முயற்சி தான் வேணும் ரெகுலரா. எப்பவுமே நம்ம சொல்லிக்கலாம் ரீசனே இருக்க கூடாதுங்கிறத நான் சொல்ல வரேன். யாருக்குங்க பொருளாதாரம், இப்ப நீங்க 1,00,000,000 சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், 1,00,000,000 சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்கும். அவங்கவுங்கள

0: அவளுக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபா காரருக்கு 2000 ரூபா இருந்தா சாட்டிஸ்ஃபைடு, 1 லட்ச ரூபா காரருக்கு 2 லட்ச ரூபா இருந்தா சாட்டிஸ்ஃபைடு, 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்க 2 கோடி ரூபா இருந்தா. ஆனா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் 2 கோடி இருந்தான்னு நினைக்கிறாங்க. 2 கோடி ஸ்டேஜ் அப்பீல் பண்ணும் போது 10 கோடிக்கான தேவை அங்க கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதனால இதுதான் இவ்வளவுதான் நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. எல்லாத்துக்கும் அது இருக்கிறது தான், நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அவ்வளவுதான்.
1: எஸ், பேசிக்கா ஒரு தொழில் முனையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மற்ற விஷயங்களும் சொல்லலாம், வெறும் காரணங்கள் மட்டுமே அப்படின்னு. இப்ப தொழில் முனையறத பத்தியும் அதுல நீங்க டிராவல் பத்தியும் சொன்னீங்க. நீங்க உங்க கீழே ஒரு டீம் பில்ட் ஆயிருக்கும், நீங்க என்னதான் ஒரு சரி போர் அடிக்கிறது ஏதோ பண்ணலாம்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்டா கூட உள்ள இருக்கிற மைண்ட் செட் வந்து உங்களை மாதிரி இருக்கணும். நீங்க ஒரு முதலாளியா இருப்பீங்க, உங்க கூட இருக்கக்கூடியவங்க அந்த மைண்ட் செட்க்கு வந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கிற எண்ணத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அவங்களும் எப்படி க்ரோ பண்ணுவீங்க, எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களை?
0: அது மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஒரே வார்த்தையில் சொல்கிறோம், காலையில் வந்து ஒருத்தங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அந்த நாளே அப்படி தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதனால் மைண்ட் செட்டை வச்சு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம்தான். ஒவ்வொருத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம பேசி அவங்கள கிளாரிட்டி கொடுத்து அந்த டீமை கொண்டு போகிறோம். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் வந்து அட்ரிஷன் லெவல் ரொம்ப அதிகங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன ஒரு டெய்லர் கடை வச்சுருந்தாலும், டீ கடை வச்சுருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய ஆப்பிள் கம்பெனியே கூகுள் கம்பெனியே நடத்தினாலும், அதில் இருக்கிற மேன் பவர் ப்ராப்ளம்ங்கிறது வேர்ல்டு வைடு யூனிவர்சல் ப்ராப்ளம். ஸோ அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் வர்றவங்க வரட்டும், நிற்கட்டும், போகிறவங்க போட்டும், அடுத்தது யார் வராங்களோ அவங்கள ட்ரெயின் பண்ணலான்னு போயிட்டுருக்க வேண்டியதுதான். எந்த இடத்துல பிரச்சனை தொட்டு டீப்பாக யோசித்தாலும் நம்ம அங்கேயே உட்காந்துருவோம், பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் பிரச்சனை இருக்காது.
1: அப்படி வரக்கூடிய நம்மளுடைய ஒரு ரீசன்ஸ் ஒவ்வொருத்தருக்கு, நம்மளுக்கு வந்து பிசினஸ் அடுத்தவங்க கொண்டு போகணுன்னு இருக்கு மேம், பட் வரக்கூடியவங்க வந்து மந்த்லி சேலரி அப்படின்ற ஒரு பேசிக்ஸில் இருக்கும், பட் இவங்க வர்றவங்க இந்த நோக்கத்துக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு தொழில்னா நீங்க அது இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொன்னீங்க, அதான் உண்மை. அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு ஃபீட் ஆகணும். நீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்றதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? உங்களுக்கு
0: நம்ம காலையில வந்தனே நம்ம ஷோரூம்ல பிளெட்ஜ்னு ஒன்று போட்டுருவோங்க. ஸோ நம்ம ரெண்டு விதமா இருக்கும், நம்ம வெளிப்புறத்துல ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்துக்குள்ளயும் இண்டிவிஜுவலா ஒருத்தர் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த பிளெட்ஜ் கேட்கும் போது வெளிப்புறத்துல இருக்கிற நம்மளுக்கு இவனுக்கு வேற வேலையில காலையில பிளெட்ஜ போட்டான் தோணும், உள்ள ஒருத்தர் உட்காந்து இருக்கான் பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் கவனிப்பான். அப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். கஸ்டமரே தெய்வம், வர்ற கஸ்டமரை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவோம். இன்னைக்கு என்னோட முழு வேலையும் வந்து வர்ற கஸ்டமரை திருப்திப்படுத்துறது தான் என்னோட நோக்கமே, அதுதான் அப்படிங்கறத நாங்க காலையில பிளெட்ஜா போடுவோம். சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த உள்ள ஒருத்தர் கேட்கிறாரு பாருங்க, அது அதிகமா வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா டைம் வேஸ்ட் பண்ணும்போது 12 hours 10 hours ஒர்க் பண்றாங்க, அதுல ஒரு 1 hour ஆகுது அது உறுத்தும் செஞ்சிருவாங்க. இப்படி நாங்க பிளெட்ஜ்ல ஆரம்பிக்கிறோம், அது நிறைய விஷயத்துல அப்படியே டிராவல் பண்ணுது.
1: ஒரு முதலாளி வந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு போகும்போது அதுக்குண்டான கூட டிராவல் பண்ணால் மட்டும்தான் அந்த சக்ஸஸ் நம்ம ஈஸியாக கெயின் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஒரு ஒரு ஆண் ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், பேசிக்காக பெண்களுக்கு வந்து இந்த நிர்வாகத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகம் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அதை நீங்கள் எந்தளவுக்கு நம்புறீங்க, அதை எவ்வளோ ஈஸியாக உங்களால் மற்றவங்களுக்கு கடத்த முடியுது?
0: லேடிஸ் நிர்வாகத்தன்மை அதிகம்ங்கிறது எதனால் சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை உலகளவில் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, குடும்பத்தை நிர்வகிக்கிறது லேடிஸ் தான். ஸோ வீட்டில் வந்து சண்டை சச்சரவு, த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்ற மாதிரி சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா இருக்கும், எல்லாத்துக்கூடையும் சங்கடங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், எல்லாத்தையுமே சரி பண்ணி தேவையான நேரத்தில் குடும்பத்தை அனுசரிச்சு போறது ஒரு லேடிஸாக தான் இருக்கும். அவங்க அகெயின்ஸ்ட் ஆனாங்கன்னா அகெயின்ஸ்ட் ஆனவங்க கூட எல்லாமே சண்டை தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஆதரவாக அனுசரித்து போகிறாங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப நல்லா, ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வேலை செய்கிறவங்களும், அவங்க கூடயும் நம்ம திட்டுவோம், சத்தம் போடுவோம், கசகசன் நடக்கும், ஆனாலும் அனுசரித்து சமாதானமாக கொண்டு போகிறது வந்து லேடிஸுங்கிறதுனால அந்த நிர்வாக அமைப்பு லேடிஸ் மூலமா இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல.
1: சோ அது வந்து நம்ம தொழிலையும் இம்பாக்ட்
0: கொடுக்குது. 100% அதே தாங்க. ஒவ்வொரு மனுஷங்களும் கேரக்டர் ஒன்று தாங்க, வீட்லயோ வெளியவோ கேரக்டர் ஒன்று தான். ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் அனுசரிச்சு சமாதானமா பேசணும். இந்த ரீசன்காக தான் நான் கோவப்பட்டேங்கிறது ஒரு நேரம் புரிய வச்சிட்டோம்னா அந்த இடத்துல வந்து சங்கடங்களுக்கு இடமே இருக்காது.
1: எஸ், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவாரா ஒரு முதலாளித்துவமா இல்லாம இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள், நானும் உங்கள் சகோதரி தான் அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. தொழில் முனைவர் மலர்வழி அமல்ராஜ் தொடர்ந்து பேசலாம். பாலு குறைய கேளுங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இது சித்திரச்சபானம்.

5:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் மலர்வழி அமல்ராஜ் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசி வந்துட்டு இருக்கோம். நேர்களுக்கு ஒரு நினைவூட்டலும் கூட, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள். மேம், ஒரு தொழில் அப்படின்னு தொடங்க ஆரம்பிக்கும் போது நிறைய கனவுகள் இருக்கும். இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணோம், ஒரு 3 இயர்ஸ் கோல் இருக்கும், 5 இயர்ஸ் கோல் இருக்கும், மேபி இன்னும் லாங் டேர்ம் கோல் கூட இருக்கும். நீங்க தொடங்கும் போது என்னவா நினைச்சு தொடங்கியிருந்தீங்க, மேபி நீங்க ஜாயின் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இப்ப எந்த மாதிரியான அப்டேஷன் போயிட்டு இருக்கு உங்களுடைய?

0: கம்பெனியில்?
1: நாங்கள் நான் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது ஒரே ஒரு ஃப்ளோர் தான் எங்களோட பிஸ்னஸ் இருந்தது. டோட்டலாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் இருந்தது, பில்டிங் ரெண்டடுங்கிறதுனால ஒரு ப்ரெஷர் இருந்தது. இது இது ஒரு 3 இயர்ஸில் வந்து முடியுது அக்ரிமெண்ட்டு, ஸோ இது அடுத்தது எங்காவது மாற்றணும் அப்படிங்கிறமோ பக்கத்துலேயே ஒரு பில்டிங் கிடச்சிது. அது வந்து ஒரு 3 ஃப்ளோராக இருந்துச்சு. அப்போ ரொம்ப பெரிய கனவு அந்த 3 ஃப்ளோர் பில்டிங்கே, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர் 1500, 3 சேர்த்தியே ஒரு 4500 தான். ஸோ அங்கே போகும்போது சே ஒரு ஃப்ளோரில் நம்ம கட்டில் வச்சுக்கலாம், ஒரு ஃப்ளோரில் டைனிங் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசாசியாக அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணோம். அப்புறம் அங்கே அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணோன்னே பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கடைகள் காலியாகும் போதெல்லாம் எங்களுக்கு என்னென்னா, எங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை நம்ம அதிகமாக டிஸ்பிளே காமிச்சா கஸ்டமர் நிறைய வாங்குறாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து கடை எது காலியானாலும் நாங்கள் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி எங்களோட டெவலப்மெண்ட் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எல்லாமே மொசைக் போட்ட மாதிரி ஃப்ளோராக இருக்கும். டைல்ஸ் போட்டதுல நம்ம ப்ராடக்டை வச்சு அழகு பார்க்கணும்னு ஒரு ஆசை. டைல்ஸ் ஷோரூமா இருந்ததுன்னா நல்ல ப்ராடக்ட் எடுப்ப தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அதனால டைல்ஸ் போட்ட மாதிரி ஷோரூம்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் ஒரு ஷோரூம் போட்டோம். ரொம்ப நல்லா வரவேற்போம் மார்க்கெட்ல. அப்ப நாங்க வந்து பஜாஜ்ல வந்து 1 ரூபா கொடுத்தா நீங்க பர்னிச்சர் வாங்கி போலாங்கிறது மார்க்கெட்ல இருந்தாலும், நாங்க அந்த டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட்டம் அல்லும் கடையில. ஆமா அப்படிதான், நினைக்கவே இல்லாத அளவுக்கு பிசினஸ் வந்து அப்போ நடந்துச்சு மார்க்கெட்ல. 1 ரூபா கொடுத்துட்டு கஸ்டமர் ப்ராடக்ட் எடுத்துட்டு போறது ஃபைனான்ஸ்ல ரொம்ப நல்லா பிசினஸ் இருந்துச்சு. அப்பதான் எங்களுக்கு மார்க்கெட் டிமாண்ட் தெரிஞ்சது. ஸோ நிறைய டிமாண்ட் இருக்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஷோரூம் எடுத்தோம். நாங்க 30,000 ஷோரூம் ஸ்கொயர் ஃபீட்ல எடுத்தப்போ கோயம்புத்தூர்ல, ஈவன் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஷோரூம் ஃபர்னிச்சருக்கு இல்லை, எல்லாமே ஒரு 2000-3000 சதுரடியில் தான் இருக்கும். மீறி போனால் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட். அப்போ கூட அட்டோம் ஹோம் சென்டர் அந்த மாதிரி பிராண்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் 30,000 எடுத்தப்போ எல்லாருமே சொன்னாங்க பெரிய பிளண்டர் மிஸ்டேக் இவங்க பண்ணுறது, கண்டிப்பாக இது ஃபெயிலியர் தான். ஏன்னா அப்போ பெரிய ரெண்ட்டுக்கு நாங்கள் எடுத்தோம், 10-12 வருஷத்துக்கு
0: முன்னாடி.
1: இது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும் தான் எல்லாருமே சொன்னாங்க. பட் அது ஃபர்ஸ்ட் டேவே ஹேட்ரிக் சக்சஸ். அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்தடுத்து எல்லா ஊர்லேயும் பிரான்ச் போட்டு இன்னைக்கு ஒரு 5 பிரான்ச்சோட மார்க் இருக்கு. இனி என்ன ஃபியூச்சர் பிளான் அப்படின்னா, ரீட்டைல் லூஸ் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட பேசிக் வந்து மார்க்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ மேனுஃபேக்சரிங் இருக்கனால ரொம்ப கேட்குற கிளைண்ட்டுக்கு மட்டும் இன்டீரியருங்கிற ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அது வந்து ரொம்ப மேண்டட்ரியா இருக்கனால எல்லாத்துக்குமே, அதாவது எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு டாக்டர், இன்ஜினியர்ஸ், வக்கீல்னு எல்லாருமே பிஸியா இருக்காங்க. அவங்கனால வீட்டில் அந்த இன்டீரியருங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு லேபர் சம்மந்தப்பட்டது இல்லை, 10 லேபர் கோஆர்டினேட் பண்ணாதான் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். ஈவன் சிவில் முடிச்சிட்டாங்கன்னாவே ஃபால் சீலிங்ல இருந்து பெயிண்டிங் வரைக்கும், இன்டீரியர்ல இருந்து மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்னு என்ன தேவையோ சகலமும் வித் லூஸ் ஃபர்னிச்சர், கர்டைன்ஸ், வால்பேப்பரோட ஃபைனல் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இது வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய சொல்யூஷனாக இருக்கு. இது எல்லாரும் ரொம்ப லைக் பண்றாங்க. இதுதான் இப்போ எங்களோட ஃபியூச்சர் குரோத்தாகவும் இருக்கு.
0: எஸ், ஒரு தொழில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், அதோட அப்டேட் போனால் மட்டும்தான் எல்லாமே இங்கே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நீங்க சொல்ற ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்படி எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும்போது ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து சர்வீஸ் டிமாண்டா இருக்கும்போதோ இல்ல சர்வீஸ் கொஞ்சம் இதாக இருக்கும்போதோ நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? நீங்க சொல்ற மாதிரி உங்களோட எய் மாதிரியே எல்லாரும் இருந்துட முடியாது. சின்ன சின்ன ஏதாவது சேல்ஸ்மேன் தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல சர்வீஸ் தப்பு பண்ணிருக்கலாம், அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வரும்போது அதை எப்படி நீங்க டேக் ஹோம் எடுத்து போறீங்க?
1: கண்டிப்பா மிஸ்டேக்ஸ், ஹியூமன் எரர்ஸ், நம்மளும் தான் நாங்கள் ஹியூமன்ஸ் தான். நானும் நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிறேன் இமீடியட்டா. அதுக்கு ஒரு டைம் லைன் எடுத்துக்கிறதுல, ஆமா நடந்துருச்சு ரைட், அதுக்கு அடுத்தது என்ன, இனிமேல் இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன. ஸோ எரர்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். அப்பதான் நம்மளை நம்ம என்ஹான்ஸே பண்ணிக்க முடியும், தொழிலாகட்டும், நம்ம இண்டிவிஜுவல் ஆகட்டும், நம்ம கேரக்டர் ஆகட்டும். ஸோ என்ன எரர்ஸ்னாலும் கரெக்டு நடந்துருச்சுன்னு அக்செப்ட், அதுக்கு அகெயின்ஸ்ட் பண்றது இல்லை, இல்லை நான் இதை பண்ணல என்னோடது இல்லை அப்படி இல்லை, ஆமா நடந்துருச்சு பண்ணிட்டேன் ரைட், இனி இது நடக்காம இருக்க இது பண்ணலாம், இதுக்கு அடுத்து இதோட சொல்யூஷன் என்ன அதை பண்ணலாம், அப்படிதான் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம்.
0: இப்படி தொழில பிஸியா இருக்கிற நீங்க உங்களுடைய ஃபேமிலி டைம் எப்படி இருக்கும்? ஏன்னா இது வந்து ரொம்ப அவ்வளவு ஈஸி கிடையாதுல்ல மேம். பொதுவா வந்து பெண்கள் வந்து எப்பயுமே எங்கேஜாவே இருக்கீங்க. நார்மலா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், ஒரு பிசினஸையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பாக்குறதுக்கு, அது எப்படி நீங்க அந்த ரெண்டு மாட்டு வண்டியை வந்து எப்படி நீங்க சஸ்டெயின் பண்றீங்க?
1: அதை வந்து ஒரே மாடம் மாத்திட்டோம், எல்லாரையும் பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்தாச்சு. குழந்தைய கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் கொஞ்சம் ஃபீல் இருக்குது என்னால் இன்னைக்குமே எனக்கு இருக்கு. அவங்கள வந்து ஃபுல் டைம் என்னால் பார்த்துக்க முடியல, அவங்க நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஆனால் நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், நைட்டு போகும்போது கண்டிப்பாக நைட் கொஞ்சம் போகும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மதியானம் லஞ்சுக்கு கம்பல்சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி, லோக்கலில் இருந்தால் வீட்டுக்கு போய் குழந்தைய கூட சாப்பிட்ற மாதிரி, மார்னிங்கும் இருக்கிற 2 hours அப்படி இப்போ என்கேஜ் பண்ணிக்கிறோம்.

0: எல்லாம் கொஞ்சம் பெருசாயிட்டனால எல்லாரும் கூட இருக்கணும்னா கடைக்கு வந்துருங்க. ஆமா, நீங்க கடைக்கு வந்துருங்க, எல்லாம் ஒன்னா இருந்துக்கலாம் அப்படின்னு அது பேலன்ஸ் ஆகிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: ஒரு இப்ப நீங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம் எப்பயாவது நம்ம இவ்வளவு பெரிய பாதையை கடந்து வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரியான ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், இல்ல நீங்க கிடைச்ச லைஃப் மறக்கவே முடியாத ஒரு பாராட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்
0: சொல்லுங்களேன்
1: கூட இருக்கலாம்.
0: இல்ல, எனக்கு ஒருத்தர் வந்து பாராட்டினாரு அப்படின்னு சொல்றக்கு இல்ல, எந்த கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சுங்க, நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு எந்த கஸ்டமர் சொன்னாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு என்ன நீங்க இப்படி பண்றீங்க, சர்வீஸ் தெரியல, டீம்ஸ் இல்லை, அப்படி ஏதாவது ஒரு கஸ்டமர் சொல்லிட்டா கூட எனக்கு ரொம்ப சேடா இருக்கும். இப்ப நான் எப்பவுமே சொல்றது எங்க டீம்ல என்னன்னா, நம்ம 100-150 பேர் வேலை செய்யறோம், 200 பேர் வேலை செய்யறோம்னா அந்த ஒரு கஸ்டமர் அதிருப்தி ஆயிட்டாங்கன்னா நம்ம 200 பேரும் வேலை செய்யலன்னு தான் அர்த்தம். யாரோ ஒருத்தன் செய்யலன்னு அர்த்தம் இல்ல, நம்ம 200 பேரும் ஃபெயில் ஆயிட்டோம்னு அர்த்தம். அதனால ஒரு கஸ்டமர் கூட அதிருப்தியில போக கூடாது அப்படிங்கறத நான் சொல்லுவேன்.
1: அப்போ அந்த டீம் வந்து எவ்வளவு ஒரு அழகா கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகின்ற இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து செக்மெண்ட் பிரிச்சிருப்பீங்க, நம்மளோட ஃபோக்கஸ் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரியான இன்னும் மேபி கூட இன்னும் கூட வளரணும் அப்படின்றது இருக்கும். நீங்க கொடுக்குற இம்பாக்ட் அந்த ஸ்டாஃப்ஸ் கடைசி டெட் எண்ட் வரைக்கும் போனா மட்டும்தான் இது பாசிபிள். நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் அன்சாட்டிஸ்ஃபைடா போனா கூட அது வந்து பிசினஸ் ரொம்பவே பாதிக்கும், ஏன்னா தொழில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்படிஷன் அந்த மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஒரு சான்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் பை டூ பை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். அது எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நினைப்பீங்க?
0: இப்ப நானும் இருக்கேன், சாரும் இருக்காரு இல்லையா, சோ ரெண்டு பேர் இருக்கனால பேலன்ஸ் பண்ணிக்குவோம். நான் ஏதாவது சங்கடமா பேசிட்டேன்னு யாராவது ஏதாவது நினைச்சாங்கன்னா சார் அதை பேலன்ஸ் பண்ணிக்குவாரு, சார் ஏதாவது பண்ணிட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணா நான் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்க்குவேன். சோ அப்படி ஒரு பேலன்சிங்கா போய்க்குவோம். ஈவன் டீம் எங்க கூட ரொம்ப வருஷமா டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும் எங்களோட நேச்சர் என்ன, எங்க பர்ஸ்ட் ஆகும், எங்க ஹர்ட் ஆகும் தெரியும். சோ அதுக்கு மெயின்டைன் பண்ணி அவங்க போய்க்குவாங்க, அவங்க டீம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்க்குவாங்க.
1: எஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா மேம், ஒரு ஃபேமிலிக்குள்ள நீங்க இது இப்பயுமே லவ் தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவரு கூட வந்து நீங்க ஒன்னு கூடவே இருக்கணும்ன்ற இப்போ ப்ராஸ்பெக்ட் இருந்திருக்கு, இன்னொன்னு சம்திங் அது பிசினஸாவும் இருக்கட்டும் அப்படிங்கிறது. இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா மென்டலி எக்கனாமிக்கலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சப்போர்ட் பண்ணது இல்ல,
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சோ இது வந்து அவரு உங்களை பாராட்டுற விஷயம், ஏன்னா வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்றது இல்ல, நீ வாப்பா அப்படின்னு கூட எடுத்துக்கிற விஷயம். ஏன்னா ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண், பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி அப்படின்னு நம்ம பேசியிருந்தா கூட இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்ஸ் பார்க்க முடியாது, அதை ஃபீல் பண்ண முடியுது. அவர் எப்படி உரிமையா எடுத்துக்கிட்டாரு, சரி வா நீ வந்து பாரு அப்படின்ற விஷயங்கள், அவரோட சப்போர்ட் எவ்வளவு இருந்தது பிசினஸ்குள்ள?
0: இல்ல, சப்போர்ட்டிவ்னு சொல்ல முடியாது, சார் தான் எல்லாமே. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் மக்கு அப்படிதான் சொல்லணும், எல்லாமே சார் தான். சின்ன விஷயமா இருந்தா கூட எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி கொடுத்துருவாரு அவருக்கு. இப்போ அது பேசிக்கா ஸ்டார்டிங்ல நாங்க ஒர்க் போகும்போது எனக்கு சின்னதா ஒரு செலான் ஃபில்அப் பண்ண கூட எனக்கு தெரியாது, ஒரு பேங்க்குக்கு போறது செலான் ஃபில்அப் பண்றது, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நிக்கணும், எப்படி உட்காரணும், ஒரு அஃபீஷியல் டேர்ம்ஸே எனக்கு தெரியாது. நான் வந்து எப்பவுமே சிரிச்சு சிரிச்சு பேசுறது, விளையாட்டுத்தனம், இப்படிதான் நான் இருந்தேன். ஸோ அதை வந்து ஃபுல்லா க்ரூம் பண்ணது வந்து சார் தான். ஒவ்வொரு இடத்துலயும் இப்படிதான் பேசணும், இங்கதான் சிரிக்கணும், இங்க சிரிக்க கூடாது, இப்படிதான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு நான் அதெல்லாம் டெவலப் ஆகி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் அப்டேட் இருந்தாலும், ஒரு ப்ராடக்ட் அப்டேட் இருந்தாலும், எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு அதை சொல்லி கொடுத்துருவாரு. அவருக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் அதை ஃபர்ஸ்ட் எனக்கு டெலிவரி பண்ணிடுவாரு, எனக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு, நீ போய் ஃபர்ஸ்ட் கத்துக்கோ, நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு என்ன தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடு அவர் அனுப்பிச்சு விடுவார். ஸோ நான் ஒரு பர்ஃபார்மர்னா அது 100% சார் தான், அவர் என்னோட தொழில் குரு.
1: இதை வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா வந்து ஆண்கள் சொல்லுவோம், என் பின்னாடி இருந்து அவங்க தான் புஷ் பண்ணனாலதான் நான் இந்த இடத்துல வர முடியும்பாங்க, ஏன் கொஞ்சம் உள்டாவா அவர் புஷ் பண்ணி நீங்க இதை வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கறது. பட் நீங்க உங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு மேபி நீங்க கடந்து வந்த பாதையோ இல்ல நிறைய நீங்க பேசும்போது ஷேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். உங்களுக்கு கூட்டிருக்க ஸ்டாஃப் நீங்க வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது, எனக்கு எல்லா ஸ்டாஃபும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய இத்தனை பிரான்ச்சஸ்ல வந்து நீங்க உங்களை எங்கேயாவது என்ன பார்த்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஆட்கள் யாராவது
0: உண்டா? கண்டிப்பா இருந்தாங்க, இப்ப இல்ல. சார்லதான் ஒரு பொண்ணு, நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒர்க் பண்ணுவான்னு எனக்கு தோணலை. நான் மேபி அந்த பொண்ணை பார்த்து ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப, நான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட 20 இயர்ஸ் கெரியரில் அப்படி ஒரு பொண்ணை நான் அட்மையர் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மர். மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக, அவங்க இப்போ இல்லை, அவங்க திருச்சியில் எங்கேயோ கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரே ஒரு டைம் தான் மீட் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நான், எல்லாருமே அந்த மாதிரி இருந்தால் நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும்.
1: எஸ், அதான் ஒரு ஓனரோட பல்ஸ் வந்து ஒரு ஸ்டாஃபும் ஸ்டாஃபோட பல்ஸ் வந்து ஓனர் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி பிசினஸ் பண்றதுக்கு. அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தொழில் பண்றது அப்படிங்கிறது, அது ஒரு விஷயமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி உடச்சு பேசிட்டு இருக்காங்க நம்மளோட தொழில் முனைவோர் மலர்வழி அமற்ற. தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு கேளுங்கிற சிங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இது சித்திரச்சவானம்.

5:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. இது சித்திரை செவ்வானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் மலர்வழி அமல்ராஜ் இருக்காங்க. சோ ஒரு கணவன் என்னோட வெற்றிக்கு காரணம், அதுல சாரி குரு என்னோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேம், பொதுவா வந்து ஒரு தொழில் பண்ற இடத்துல சொல்லுவாங்க, ஒரு ஃபேமிலியா நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது நிறைய இடங்கள்ல பாசிபிளானு கேட்டா, இப்ப வரைக்குமே அது நிறைய இடங்கள்ல வந்து ஒரு பாதிப்புக்குள்ளான, அது வந்து அவ்வளவு சீக்கிரம் அது கனெக்ட் பண்ண முடியாத ஒன்னாதான் இருக்கு. ரொம்ப ஒரு சில இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி

0: மாதிரி ஏதாவது ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி கனெக்ட் ஆவாங்க, நம்ம ஃபேமிலி நினைச்சு கனெக்ட் ஆவாங்க. அப்படி கனெக்ட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும், மிஸ் ஆச்சுன்னா அது எப்படி வந்து சரி செய்யணும்?
1: இல்லைங்க, எல்லாருமே சார்லதா வந்து எனக்கு பிடிச்ச எம்ப்ளாயின்னு கேட்டீங்க, அதனால சொன்னேன். ஆனா இன்னைக்கு
0: கோத்து விட முடியும், எம்ப்ளாய் கேட்டுட்டு இருந்தாங்களா, அப்ப நாங்களா இல்லையான்னு கேட்பாங்கல்ல.
1: இல்ல, இன்னைக்கு வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ரெண்டு வருஷமோ நம்ம கூட இருப்பாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் பிடிக்கலன்னா கூட அன்னைக்கே கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படிதானே,
0: இன்னைக்கு கரெக்ட்.
1: 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற. இன்னைக்கு நீங்க இந்த இன்ஸ்டால பாத்தீங்கன்னா கூட ஜென்சி பொண்ணு கிட்ட போய் ஏதாவது சொன்னா உடனே ஐடி கார்டை கழட்டுற மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறோம். உண்மைதான். சோ ஒரு நாளுக்கு மேல ஒருத்தவங்க ஒரு பக்கம் வேலை செய்யறாங்கன்னாவே ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஃபேமிலி பாண்டிங் இருக்கிற இடத்துல மட்டும்தான் எல்லாருமே வேலை செய்வாங்கிறது என்னோட கருத்து. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கணும். இந்த இடம் நமக்கு ஓகே அப்படின்னு வெறும் காசுக்காகல இன்னைக்கு யாருமே வேலை செய்யறது இல்லைங்க. அந்த பாண்டிங் இருந்தா மட்டும்தான் இருப்பாங்க.
0: எஸ், இது ரொம்ப கரெக்ட் மேம். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து அவங்க டிமாண்ட் பண்றாங்க, எனக்கு இந்த மாதிரி லீவ் இருக்கணும், இந்த மாதிரி டைம்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம். சோ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த அந்த தொழில் அமைப்பு நிர்வாகம் அப்படின்றதுக்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தொழில் அமைப்பு நிர்வாகத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, அது எவ்வளவு ஈஸியா இருக்கா இல்லது எப்படி?
1: அதான், எதுவுமே ஈஸி கஷ்டம் இல்லைங்க. நமக்கு இதுதான் ஆயிப்போச்சு, என்ன நடந்தாலும் நம்ம இதுல தானே இருந்தாகணும். இப்ப எனக்கு டைவர்ஷனோ செகண்ட் தாட்டோ இல்லையே, நான் இதை விட்டுட்டு போக முடியாது. என் உயிர் பொருள் மூச்சு எல்லாம் இதாங்கும் போது என்ன பண்ணா இது அடுத்த லெவல் போகும், என்ன பண்ணா இதை ரன் பண்ண முடியும், அது மட்டும்தான் யோசிக்கிறேன். அதனால என்ன வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை நான் திருத்திக்கிறேன், அடுத்தது அடுத்த லெவல் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அதனால இதுல எனக்கு பெருசா யோசிக்கிறக்கோ பயப்படுறக்கோ ஒன்றும் இல்லை.
0: எஸ், ஆனா நீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து நம்ம எடுத்துட்டோம், அதை வந்து என்ன ஆனாலும் அதை கொண்டு போய் கரை சேர்க்கிறது கரை சேர்த்தணும் அப்படின்றதுக்கும். பட் நீங்களே நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய காம்படிட்டர் வாட் எவர் நிறைய பேர் கிராஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் எடுத்துட்டு அதை பேக் அடிச்சிருவாங்க. அது எதனால நீங்க நினைக்கிறீங்க, மேபி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துட்டு போகல அப்படின்றதா, இல்ல எடுத்தோம் கவுத்தோம் நம்மளும் ஒரு முயற்சி பண்ணி பாப்பா அப்படின்றனால அதை பண்ணிடுறாங்களா, அந்த ஃபெயிலியர்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: நார்மலா ஒரு வியாபாரத்தை வந்து அட்மையர் பண்ணி, இப்ப நான் பிசினஸ் பண்றேங்கிறனால பக்கத்துல இருக்கிறவங்க அந்த பிசினஸ்ல நல்ல லாபம் இருக்கு அதனால நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பண்ண முடியாது. அதே மாதிரி காசு இருக்கிறவங்க எல்லாருனாலையும் தொழில் பண்ணிட முடியாது. தொழில் பண்றதுங்கிறது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட், அது எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. அப்படி பணம் இருந்தா தொழில் பண்ணிடலாம்னா இன்னைக்கு பணக்காரங்க தாங்க அதிகம் தொழில் அதிபர்களை விட, ஏகப்பட்ட காசு வச்சிருக்காங்கன்னா எப்படி தொழில் பண்றதுன்னு தெரியாது. சோ தொழில் பண்றது வந்து அதை முழு மனசா எடுத்துக்கிட்டு அதுல ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்கிறவங்கனால மட்டும்தான் தொழில் பண்ண முடியும்.
0: எஸ், ஆனா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது மேம் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவா சொல்லுவாங்க ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமாவது நீங்க சஸ்டெயின் ஆகணும், அதுல வர ப்ராஃபிட்டே லாஸையும் நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுடைய எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கூடிய காலகட்டங்களில் நீங்க சொல்ற மாதிரி இப்போ பேங்க் நிறைய லோன்ஸ் தராங்க, தமிழக அரசும் இந்திய அரசும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, சிறு தொழில் குறு தொழில் பண்றவங்க கூட அந்த விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த தொழில் எல்லாத்துக்குமான பொருந்தும், அது சின்ன தொழில் பெரிய தொழில் அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்கும் அந்த சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஆனா இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துமே நீங்க சொன்ன மாதிரி நிறைய தொழிலதிபர்கள் இல்லை, ஒருவேளை வந்தாலும் அவருக்கு காணாமல் போயிடுறாங்க. அது எப்படி நீங்க உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு இல்லை உங்களுடைய அப்கமிங்ஸ்க்கு வந்து உங்களுடைய மீன் உங்களுக்கு குழந்தைகள் கூட நீங்க எப்படி டீச் பண்றீங்க?
1: நான் நார்மலாகவே ஒரு விஷயம் சொல்றதுங்க, ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சுக்கலாம். ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா 100 தடவை 1000 தடவை யோசிச்சுக்கலாம். அது தொட்டுட்டோம்னா அதை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போகணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, என்னோட அனுபவத்தில் 6 மாசத்தோட அட்வான்ஸாக எடுத்து வச்சுட்டு தான் தொழில் பண்ணுங்கிறது எங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்தே இல்லை. நாங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் 5 விரலை மட்டும் நம்பி தொழில் பண்ணி ஆரம்பித்தவங்க தான். எத்தனையோ பேர் எங்களை வந்து பெரிய பெரிய ஆட்களோட பினாமின்னு எங்க காதுபடவே சொல்லியிருக்காங்க. என்ன கஷ்டம் என்ன நஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் நாங்க ஃபார்வேர்டு மூவ் ஆகுறதுல ஸ்டாப் பண்ணவே இல்லை, திரும்பி பார்க்கல என்ன நடக்குது என்ன போச்சு என்ன வந்துச்சுன்னு நாங்க திரும்பி பார்க்கல. எங்களுக்கு தெரிஞ்சது இது ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ், கண்டிப்பா மார்க்கெட் டிமாண்ட் இருக்கு, எங்களுக்கு இந்த தொழில் தெரியும், கஸ்டமருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, ஸோ நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். இது வந்து 100% நாங்க முன்னாடி வச்சுக்கிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி பிளாஸ மட்டும் பாத்திருந்தா நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிருப்போம். கண்டிப்பா பிளாஸ் இருக்கும், மிகப்பெரிய பிளாஸ் எல்லாம் இருக்கும், தாங்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். நம்ம ஜிஎஸ்டி வந்து 18% ஜிஎஸ்டியா மாறும்போது ஒரு பெரிய சேஞ்சஸ் மார்க்கெட் அனுபவிச்சுச்சு. அப்புறம் பணம் மதிப்பீடு இழந்தப்போ ஒரு மிகப்பெரிய கிராஷ், அதுக்கெல்லாம் விட அடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா. கொரோனால நாங்களாம் பெரிய பெரிய வாடகையில இருக்கோம். 2 வருஷத்தை நாங்க இழந்ததை நாங்க 10 வருஷம் 15 வருஷம் உழைச்சுதான் மீட்கணும். அப்படி ஒரு பெரிய இழப்பை நாங்க இந்த 2 வருஷத்துல இழந்தோம். ஆனா அதை நாங்க முன்னிறுத்தல, எங்களோட கான்பிடன்ட், மார்க்கெட்டோட கேப், டிமாண்டு, கஸ்டமர் நமக்கு கொடுக்கற வரவேற்பு, அதை முன்னிறுத்தணும். 20 வருஷம் இல்ல, இது இன்னும் ஒரு 5 வருஷத்துல நம்ம உழைச்சு அடைக்கலாங்கிற ஒரு கான்பிடென்ட்ல நாங்க ஃபார்வர்ட் ஆகி போயிட்டு இருக்கோம்.

0: இது கேட்கும்போது ரொம்பவே வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கு மேம். ஏன்னா எல்லா தொழிலையும் ஏன் ஈவன் படிப்பா இருக்கட்டும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் வந்து ஃபால்ஸ் இருக்கதான் செய்யும். அதை விட்டு அதை நம்ம அதை ரீசனாக வச்சுட்டு அதையே தொங்கக்கூடாது அதையே பிடிச்சக்கூடாது அப்படின்றது. ஆனால் இப்படிலாம் இருக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பைரிங் மேபி அது உங்க ஹஸ்பண்டா கூட இருக்கலாம், அவர்கிட்ட இருந்து நீ எடுத்து விஷயமா இருக்கலாம். அதை தாண்டி நீங்க இங்கிருந்தெல்லாம் நான் சோர்ஸ் எடுத்துக்குவேன், அது புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம் இல்ல வந்து நிறைய சாங்ஸ் கேட்கறதா இருக்கலாம். உங்களை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்?
1: சாங்ஸ் கேட்கறது வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்காக மட்டும்தாங்க, நமக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
0: எனக்கு
1: வந்து இப்போ இந்த ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கொஞ்சம் தனியா இருக்கணும், கசகசன் போன் வராம வாட்ஸ்அப் பார்க்காம கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுது நமக்குன்னு ஒரு அமைதியா இருக்கணும். அப்ப எனக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்குது. நானும் பயந்துருக்கேன், நானும் இதை விட்டுட்டு போயிடலாமா, இது நம்மளை அமுத்தீர்மானால யோசிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது நம்மளால முடியும், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம இல்லை இந்த உலகத்துல தொழில் பண்றவங்க, இந்த உலகத்துல வாழ்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனைய பாக்குறாங்க. ஜெயிச்சவங்க எல்லாருமே பிரச்சனைய பார்த்துதான் ஜெயிச்சிருக்காங்க. யாருமே ப்ராப்ளமே இல்ல அப்படியே நேரா லிப்ட்ல போயிட்டாங்கிறது இல்ல, ஒரு ஒரு ஸ்டெப்பா ஏறிதான் போறாங்க. எந்த இடத்துல வேணாலும் விழுகறக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த தொழிலதிபரோட பேட்டி வேணாலும் கேளுங்க, நான் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சேன், அன்னைக்கு விழுந்துட்டேன், அன்னையோட முடிஞ்சதுன்னு நினைச்சேன், மறுபடியும் நான் தைரியமா ஆரம்பிச்சேன், அந்த மாதிரி கதைகள் தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாதவங்க யாருமே இல்ல. சோ அதை பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டாம், என்ன முடியுமோ அதை முன்னாடி எடுத்துட்டு கொண்டு போலாங்கிறத நாங்க ஃபைனல் பண்றதுனால அதுவும் பின்னாடியே போறோம், அவ்வளவுதான்.
0: சில பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் அமைதியா இருக்கலாம், இல்ல சில பேர் வந்து ஒரு மாரல் சப்பட்டு வந்து ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற சொல்ல வேர்ட்ஸா இருக்கலாம், கைண்ட் வேர்ட்ஸா இருக்கலாம். பட் உங்களை வந்து எது மேம் ரொம்ப பூஸ்ட் பண்ணுது? நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலயுமே ஒரு டவுன் இருக்கதான் செய்யுது. சில பேருக்கு அது அப்பா அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க வந்து ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற வேர்ட், இந்த மாதிரி ஆறுதலான வேர்டு உங்க ஹஸ்பண்ட தவிர வேற ஒருத்தர் இருந்தா யார்ட்ட வரும்?
1: குழந்தைங்க
0: சொல்லுவாங்க.
1: ஃபுல் டைம் பிஸ்னஸ்ல இருக்கிறதுனால பாதி நேரம் என்ன பிரச்சனைனாலும் வீட்டில தான் அதை டிஸ்கஸ் ஆகும். ஏன்னா 24 hours பிஸ்னஸ் தான். நாங்க வீட்டில நாங்க இதை பத்தி எது டிஸ்கஸ் பண்ணாலும் எனக்கும் சாருக்கும் ஏதாவது ஒரு கான்ட்ரா ஆகுதுன்னா என் குழந்தைய கான்பிடன்ஸ் கொடுப்பாங்க, இதுக்கு எதுக்குமா பாத்துக்கலாம், நீங்க விடுங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க அந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்போது அவங்களுக்காகவாவது அவங்க முன்னாடி நம்ம இந்த மாதிரி எல்லாம் நடந்து கூடாது, இன்னும் நல்லா பண்ணணும், அவங்களுக்கு இன்னும் கான்பிடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு அவங்க பெரிய சப்போர்ட் நம்மளுக்கு.
0: இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை மேம். ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் பண்றவங்க வந்து அதை வீட்டு கொண்டு போக கூடாது அப்படின்னுப்பாங்க, இந்த பிரச்சனையோ சங்கடமோ சந்தோஷமோ அது அப்படியே இருக்கட்டும், அது ஃபேமிலிக்குள்ள திணிக்க கூடாது அப்படிம்பாங்க. நீங்க ஆனா எல்லாத்தையும் ஓப்பனப்பா இப்படி பண்றது மேபி சில இடங்களில் நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸ் கிடைக்குது, பட் எங்கேயாவது அவங்க வந்து அவங்களையும் தாக்கிருமோ, அது அவங்களையும் டம் பண்ணிருமோ அப்படின்னு யோசிச்சு
1: தான் இல்ல எல்லாமே தெரியட்டும் தான் நான் நினைக்கிறேங்க. இப்போ நிறைய வீட்டுல குழந்தைகளுக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாம தான் வளர்த்துறாங்க.
0: ஆமா,
1: நம்மளும் வந்து அப்படி தெரியாம வளர்த்தலாம். நாளைக்கு திடீர்னு கொண்டு போய் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி விட்டோம்னா அவங்க நினைச்சுக்குவாங்க, ஓ நம்ம பெரிய சாம்ராஜ்யம், பெரிய தொழிலுக்கு ஓனர், ஈஸியா போய் நம்ம உட்காந்துக்கலாம் நினைக்காம, ஐயோ இது என்னது இந்த தொழில் பண்ணோம்னா இத்தனை பிரச்சனையா, அம்மா காலையில இருந்து இத்தனை வேலை, அப்பா இவ்வளவு பிரஷரா சுத்திட்டு இருக்காரு, இத்தனை தொழில் பண்ணா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும், ரைட், நான் அதுக்கு ரெடி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரணும்னா இதெல்லாம் கண்டிப்பா தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க எல்லாம் தெரிய வச்சிடறோம்.
0: பேசின வரைக்கும் ஒரு கிளாரிட்டி என்னன்னா, ஒரு நல்ல அம்மாவாவும் ஒரு விஷயத்த வந்து ஃபீட் பண்ணும் அப்படின்னா அது பிசினஸ் இருக்கட்டும் இல்ல ஒரு கூட ஸ்பெண்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், பிசினஸ் எடுத்துட்டோம்னா தான் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு போறது. ஒருவேளை ஃபெட் பண்ணா இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஒரு தனிமை இருந்தா போதும், ஏன்னா ரொம்ப எங்கேஜா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்றதுண்டா, இப்ப நிறைய நம்ம வந்து பிரான்சஸ் வச்சிருக்கோம். சோ நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு தரப்பு மக்களுமே கொடுக்கற ஃபீட்பேக் இல்ல அங்க இருக்கிற வாழ்வியல் அப்படிங்கறத நீங்க எப்படி எதன் மூலமா எடுத்துக்கிறீங்க?
1: அதாவது ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும். நாங்க எப்பவும் இப்ப முதல் மாதிரி கஸ்டமர் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல, பேக் அண்ட் ஒர்க்ல அதிகமா நம்ம என்கேஜ் ஆயிருக்கனால. அதனால கஸ்டமர் என்ன சொல்றாங்கிறத நம்ம ஸ்டாஃப்ஸ் மூலியமா நாங்க ரெகுலரா ஃபீட்பேக் வாங்கிட்டே இருப்போம். அப்புறம் மார்க்கெட் அப்டேஷன் ஆன்லைன்ல எடுத்துக்கும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு ஒரு ஊர்ல ஆகிற சேல்ஸ் ப்ராடக்டை பொறுத்து பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் புரியும். இந்த ஊர் மக்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் செட் ஆகுது, இந்த ஊர்ல இப்படிதான் ஒரு சேல்ஸ் நடக்குதுங்கிற பேட்டர்ன் அவங்க. அப்புறம் வர்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது, டெலிவரி பிரச்சனைகள் ரெகுலரா வர்றத பார்க்கும்போது, ஓ இவங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்குது, நம்ம ஊர் மக்களுக்கு இப்படி பிடிக்குது அப்படிங்கற knowledge நமக்கு கிடைக்குது.
0: எஸ், நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெறும் ஒரு 5 விரல் வச்சு ஒட்டுமே மூலதனமா போட்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு 5-6 பிராஞ்சுகளை வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஹெசிடேட், நிறைய ஒரு தடங்கல்களா இருந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி ஓவர்கம் பண்றது. ஒரு ஒரு பெண்ண ஒரு ஆணுக்கு வந்து நிறைய வந்து வெளியே போகும்போது நிறைய கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மேம். நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள வரணும், அங்கேயும் கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும், நீங்க கிடைக்கிற ஒரு 5-10 நிமிஷம் நீ தனியா விடுங்களா அப்படிங்கிற டைம் தான் அதிகமா இருக்கும். மறுபடியும் அதுக்குள்ள போகும்போது நீங்க அந்த ரெஃப்ரெஷ் பட்டனை அங்க கிட்டே இருக்கும்போது அது எப்போ உங்களை வந்து ஒரு டயர்ட் பண்ணுதா உங்களை ஒரு மாதிரி மென்டலி?
1: கண்டிப்பா ஒவ்வொரு டைம்ல ஒரு டயர்டு கொடுக்கும், அப்ப நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா செல்ஃப் மோட்டர் தாங்க, பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே செல்ஃப் மோட்டர் தான். நம்ம ஒருத்தர் கிக் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.

0: அனுபவங்கிறது இருந்தோம்னா தொழில் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு பிரச்சனை நம்மளை வந்து அங்கே பேர்ஸ்ட் ஆக விடாது. நாளைக்கு பிரச்சனை துரத்திட்டே வரும்போது நம்ம ஓடிதான் ஆகணும் முன்னாடி. ஸோ ஓகே, போனது போட்டு இன்னைக்கு என்னங்கிறத பார்க்கலாம், பாசிட்டிவா அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே ஃப்ரெண்ட் போறது தான்.
1: எஸ், நிகழ்ச்சியோட நிறைவா பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தொழில் முனையணும் அப்படின்னு ஒரு ஆர்வமா வரக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு ஒன் வேர்ட் ஸ்டோரினா என்ன சொல்லுவீங்க?
0: ஆர்வம் வேணும் ஃபர்ஸ்ட். அதுல கண்டிப்பா அது பண்ணுவேங்கிற ஒரு தெளிவு, கிளாரிட்டி, இது என்னால முடியும், நான் இதை தான் பண்ணுவேங்கிறது. இல்லை என்ன ஹர்டில்ஸ் வந்தாலும் கன்சிஸ்டண்டா அதை ட்ரை பண்ணா கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகலாம்.
1: அகைன் அதே 3C தான், கன்சிஸ்டன்சி, அது வந்து ஆர்வமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கிளாரிட்டி, மூணாவது வந்து கான்ஃபிடன்ஸ். இந்த மூணு சி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு எஸ்ஸை வந்து டேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் மேம். ஸோ இவ்வளோ நேரம் இருந்து ரொம்ப கேஷுவலாக இருந்தது, ஒரு பிக் ஷாட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இல்லை சொல்லி ஓப்பா பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருந்தது உங்களுடைய டாக் அண்ட் இதுக்கு. உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி. எஃப்எம் ரெயின்போ 103.3 விசோக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.
0: தேங்க்யூ சிவா, தேங்க்யூ ஸோ மச்.
1: எஸ், எடுக்கிற எல்லா விஷயம் வெற்றி பெறட்டும். நிகழ்ச்சி கேட்டிருந்த உங்களுக்கு ஒரு பெண் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஹெசிடேட் ஹர்டில்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நான் இருக்கேன் பார்த்துக்குவேன் அப்படின்னு நிறைய ஆண்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்தும் இன்னும் எல்லா இடங்களையும் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை வேண்டாம் பண்ணுறேன் நான் உங்கள் சிவா. நிகழ்ச்சி நிறைவா பாடல் உங்களுக்காக 30 முன் கற்பனைகள் திரைப்படத்திற்காக.

அணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் சலங்கை ஒளி படத்திலிருந்து.

0: கேட்ட பாடல் சலங்கை ஒளி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது. நிகழ்ச்சியில் அடுத்து
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாயே.

கேட்டு ரசித்த பாடல் சரஸ்வதி சபதம் படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

6:13 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசையில். கேட்டு ரசித்த பாடல் ஞான குழந்தை படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் பி. சுசிலா பாடியது.

கேட்ட பாடல் குமாஸ்தாவின் மகள் படத்திலிருந்து. குன்னக்குடி வைத்தியநாதன், இசையில் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எம் ஆர் விஜயா பாடியது. இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நாளை காலை 7:30 முன் செல்லடா திறன் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 90 சந்திக்கிறார் 92 போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னைய வச்சா இளநீரு தென்னை தொழில் புரியும் முதுகலை பட்டதாரி கோயம்புத்தூர் சூலூர் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். நாளை இரவு 9:15 மயிலிறகு சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சியில் நாளை விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. நேர்களை மீன்

0: திரையிசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: தாத்தா, இது என்ன செடி?
2: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யற?
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம், கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
4: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: முட்டாள், புது கார் வெல்ல வாய்ப்பு.
6: வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்.
5: டன், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
1: நில்சு முட்டாளே.
5: என்ன?
7: இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
5: ஓ,
1: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
5: ஆனா கார் வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை.

0: என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
1: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல்படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
0: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களின் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக

0: ஆக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: மருமகளே,
4: என்னம்மா?
3: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
4: அதாவது
3: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
4: அப்ப கொடுக்கல் வாங்க.
3: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
4: ஓ,
3: அதாவது யுபிஐ ல இருந்து.
4: அப்படியா?
3: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
4: அது என்னம்மா?
3: முகத்தை காட்டுறது கூட.

0: யுபிஐ கிட்ட காட்டு. நீங்க வேற அம்மா.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 க்கு செல்லே வாலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கி யாத்ரா.
0: நான் இங்க இருக்கேன்.
4: நான் ஒண்ணு தேடல. இத மொபைலை சார்ஜ் பண்ணனும்.
0: மூளைய சார்ஜ் பண்ணு.
5: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
0: பாத்தியா?
4: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
5: இப்ப என்ன பண்ணுவ?
4: ஃப்ரீ வைஃபை இருக்கல்ல.
0: மடையா, திருந்துடா.
5: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
4: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க.
5: பை பை. ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
6: ஆகாஷ்வாணி மனதில் இன்றவையில் எஸ்பி
7: இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து

கேட்ட பாடல் மீனவ நண்பன் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி. இனி கேட்கலாம் சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலையின் நிலவரம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸ்.

வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து திருப்பூரில் அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் இன்னைக்கு 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஆகவும் பதிவாயிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக சேலத்தில் அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. ஊட்டியில் இன்னைக்கு அதிகபட்சமே 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாயிருக்கு. அதற்கு தொடர்ந்து நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு. இங்கே இன்னைக்கு அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. இது எல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இப்போ நம்ம ஈவினிங் டைம்ல கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள டிராபிக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். உக்கடம் பஸ் ஸ்டாண்டு நியர்பை டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. அதனைத் தொடர்ந்து வைசியார் ஸ்ட்ரீட், ராஜா ஸ்ட்ரீட், கோனியம்மன் கோவில் நியர்பை அங்கே அண்டு மைக்கேல்ஸ் சர்ச் இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் நியர்பை அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இதற்கு அடுத்தபடியாக எங்கே அப்படின்னா நம்ம குட்செட் ரோடு வழியாக போய் அப்படி அந்த மேம்பாலம் டச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு மேம்பாலத்தில் இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமி முதலியார் ஸ்ட்ரீட், அதாவது நம்ம புரூக்ஃபீல்ட்ஸ் போகக்கூடிய அந்த ரோடு, அந்த பகுதியிலையும் டிராஃபிக் காணப்படுது. தென் நெக்ஸ்ட் வேற எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிவானந்த காலனியினுடைய வாட்டர் டேங்க் அந்த பகுதியில் டிராஃபிக் கொஞ்சமே அதிகமாகத்தான் காணப்படுது. இன்னொன்று கிராஸ்கட் ரோட், காந்திபுரம் சிக்னல் அண்ட் 100 feet இங்கெல்லாமே வந்து டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொரு பக்கம் எங்க அப்படின்னா அலகேசன் ரோடு, அதாவது சாய்பாபா காலனியில் அந்த அலகேசன் ரோடு அங்கே ராமலிங்க செட்டியார் ஸ்கூல் அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இதற்கு அடுத்தபடியாக எங்கே அப்படின்னா கவுண்டம்பாளையம் போகக்கூடிய அந்த பகுதி அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொன்று சங்கனூர் ரோடு, அந்த சங்கனூர் பகுதியில் டிராஃபிக் கொஞ்சம் இந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்போவுமே அந்த ஈவினிங் அவர் பீக் ஹவர்ஸ் நாங்கள் அடிக்கடி கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் காணப்படுது. இன்னொரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் ரோடு, அதாவது காந்திபுரம் பாரதியார் ரோடு, அதாவது விமென்ஸ் டெக் நியர்பை அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் காணப்படுது. ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் டிராவல் பண்ணும் பொழுது உங்களுக்கு பேரலல் டைரக்ஷனில் வேறு ஏதாவது ஒரு கிளியர் ரூட்டு கிடச்சிது அப்படின்னா அதுவும் சேஃபாக உங்களோட பயணத்தை நீங்கள் தொடரலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்

கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட விந்து சுவையுள்ளவா?

ஆறு மணி 56 நிமிஷத்துல நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. கேட்ட பாடல் 6 புஷ்பங்கள் படத்திலிருந்து, MS விஸ்வநாதன் இசையில், சந்திரபோஸ் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

பொன்மலை பொழுதில் நீர்கள் கேட்ட பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் தாயில்லாமல் நான் இல்லை திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி.

0: மாசம் ஏமாந்தாலோ ஏப்ரல் மாசம் அடியேன் முடிவை சொல்லக்கூடாதோ.
1: It's highly idiotic.
2: Too fast. Only romantic.

பொன்மலை பொழுதில் நீர்கள் கேட்ட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சதன் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். பாடல் அவர்கள் திரைப்படத்திற்காக. நேர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இளையராஜா ஸ்பெஷல் நிகழ்ச்சியை வழங்குகிறார் சௌமியா. ஒரு ஸ்பெஷலான ஷோவா இருக்கும், கேட்க தவறாதீங்க. அது மட்டுமான்னு கேட்டா நோ நோ நோ. இன்னும் ஒண்ணு கூட இருக்கு, நாளை இரவு 9:15 சிறப்பு மயில் இருக்கு, விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. சோ இந்த ரெண்டு ஷோவுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், கேட்க தவறாதீர்கள். நீங்களே நேர்கள்

0: கேட்டு ரசிட்டு இருக்கீங்க பொன்மலை பொழுது. நிகழ்ச்சி வரும் அடுத்த பாடல் சக்களதி. திரைப்படத்திற்காக இளையராஜா பாடியது. பாடலாசிரியர் புனமைப்பித்தன், இசை இளையராஜா.
1: என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, ஒண்ணு புரியலையே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேத்த சந்தம் வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேத்த சந்தம் மாடு

பிடிக்காத அது வெங்காய தோசை அங்கேயும் இங்கேயும் கண்ண நீ வைக்காது. என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம்

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா

0: ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுக்களின்போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள்

0: மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிரவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25:24. ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விபரம் ஒரு குவிண்டாலுக்கானது தெரிந்து கொள்வோம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,809 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,899 ரூபாய்க்கும், தனி கிழங்கு 13,270 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,852 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி 14,269 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும் குறைந்தபட்ச விலையாக 11,206 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,140 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 10,429 ரூபாய்க்கும்

விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இன்று மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,599 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,399 ரூபாய்க்கும், தனி கிழங்கு 13,299 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும் குறைந்தபட்ச விலையாக 10,419 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இன்று மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,869 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,899 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,222 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,808 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, எதிர்பார்க்கும் வானிலை வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழற் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தை ஒத்தி வைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள நாற்றங்கால் தயாரித்து விவசாயிகள் விதைப்பு செய்யலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றங்காலில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேங்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். பசுந்தாள் உரப்பயிர்களை உழுத வயல்களில் விதைக்கவும் அல்லது உரமிடலாம். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். சமீபத்தில் விதைவு செய்த நிலக்கடலையில் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி பாடுவாசி நடவு செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை செய்த எள்ளினை கவனமாக சேமிக்கவும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக வர வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்ஃபேட், 1% யூரியா, 0.1% துத்தநாகு சல்ஃபேட் கரைந்த கரைசலை தெளிக்கவும். இரவை பருத்தியில் பூ உதிர்வை தடுத்து காய் பிடித்தலை அதிகரிக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 40 ppm 40 mg 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்கவும். இவ்வாறு வேளாண் காலநிலைய ஆராய்ச்சி மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிவிக்கிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் பத்தி பார்த்திபன் சார் நிறைய தகவல்கள் தரப்போறாரு, வாங்க கேக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ ஆகாசவாணி எஃப்எம் 103ல பாத்தீங்கன்னா தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பத்தை வந்து பல்வேறு விதமான எபிசோட்ல பாத்துட்டு இருக்கோம். அதுல வந்து இந்திய வனங்கள், இந்திய வேளாண் காடுகள், இந்திய வேளாண் காடுகள் கொள்கை, அதுக்கப்புறம் தமிழகம், தமிழக வனங்கள், தமிழக வேளாண் காடுகள், தமிழக வேளாண்கள் கொள்கை, தமிழகத்துல ஏன் வேளாண் காடுகள் பயன்படுத்தணும், வேளாண் காடுகளை தேவை தமிழகத்தில் என்ன என்று பல்வேறு விதமான எபிசோட்ல பாத்துட்டு இருந்தோம். குறிப்பா கடந்த எபிசோட்ல தமிழகத்தில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கு, எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கு, எவ்வளவு வேளாண் காடுகளுடைய தேவை, எவ்வளவு மரங்களின் தேவை, மரம் சாரா பொருட்களின் தேவை, இதற்கு எப்படி வேளாண் காடுகள் உதவி செய்யும் என்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப என்னென்ன பார்க்க போறோம், இந்த வாரத்தில் தமிழகத்திற்கு வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மர வகைகள் மற்ற வேளாண் காடுகள் மாதிரிகள் இதை என்ன எப்படி கொண்டலாம், என்னென்ன வேளாண் காடுகள் தொழில்நுட்பங்களை கொண்டு செல்லலாம், சோ தமிழகத்திற்கு ஏற்ற மரப்பயிர்கள் மற்றும் வேளாண் காடுகள் மாதிரி வகைகள் இதைத்தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நம்ம எபிசோட்ல பார்த்தோம், தமிழகத்தில் இருக்க பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அது மரம் சார்ந்த தொழில் நிறுவனமாக இருக்கலாம், மரம் சாரா தொழில் நிறுவனங்கள் லைக் எண்ணெய் வித்து மரங்கள், எண்ணெய் தொழிற்சாலைகள், வாசனை திரவிய தொழிற்சாலைகள், மூலிகை பயிர்கள், டேனின், டைஸ், ஃபைபர், பிளாஸ், கம்ஸ், ரெசின்ஸ் என்று பல்வேறு விதமான தொழிற்சாலைகளை பத்தி பார்த்தோம். இப்ப இதற்கெல்லாம் என்னென்ன மர வகைகள் தேவைப்படும், உண்மையிலே இத கேட்டகரிஸ் பண்றப்ப நான் வந்து ஏறக்குறைய ஒரு 9 வகையான கேட்டகரிஸ் பண்ணிருக்கேன். அதுல முதல் வந்து ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா தடி மரங்கள். தமிழகத்தில் இருக்க தட்பவெப்ப மண்டல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தடிமரங்களை கொண்டு செல்லலாம், இல்ல தடிமரங்களுக்கு தேவை என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடிமரம் ஏன் தேவைன்றது ஆல்ரெடி பாத்துட்டோம். போன வாரமே ஏறக்குறைய 30-35 லட்சம் டன் மரம் வந்து தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது. 3 விதமான செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி பார்த்தோம். இதுல தமிழகத்திற்கு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு இன்றைக்கு தொழிற்சாலைகளுக்கு தேவையான மர வகைகள் பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான மரங்கள் இருக்கு. அதுல வந்து தடிமரம், இதுல வந்து தேக்கு சார்ந்த தடிமரம், குமிழ் சார்ந்த தடிமரம், சிசு என்று அழைக்கக்கூடிய தோதகத்தி சார்ந்த தடிமரம், காயா செனகலன்சிஸ் என்று அழைக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் மகாகனி, அண்ட் மகாகனி என்று அழைக்கக்கூடிய சுவைச்சினியா மேக்ரஃபில்லா. இந்த 5 வகையான மர வகைகள் இருக்கலாம். இன்னும் நம்ம அந்த காலத்துல பயன்படுத்தின பூவரசு, வாகை மரங்கள் இது எல்லாமே தேவைப்படுகிறது. பட் இன்றைக்கு என்ன காலத்தின் கட்டாயம்னா தொழிற்சாலைகளுக்கு தேவையான இந்த கமர்சியல் ட்ரீஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த 5 வகையான மரங்களும் தேவைப்படுகிறது. இந்த 5 வகையான மரங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ்ஸ், நல்ல டென்சிட்டி, அதாவது மீடியம் டென்சிட்டி டு ஹை டென்சிட்டி. தடிமரத்திற்கு என்ன தேவை, டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி, அது மழை பெஞ்சாலும் ட்ரவுட் ஆனாலும் என்ன ஆகணும், அந்த உட்டு மாறக்கூடாது, சைஸ் மாறக்கூடாது, ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது. அப்புறம் ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்டிஸ் இருந்தா தான் அது தடிமரத்திற்கு பயன்படுத்தப்படும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடிமரத்திற்குன்னு ஒரு சில மரங்கள் மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. பழங்காலமா பாத்தீங்கன்னா பூவரசு, வேப்ப மரம், வாகை மரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடிமரத்திற்கு மட்டும்தான் பயன்படுது. இன்று வேப்ப மரத்தின் தேவை வந்து வேற பர்பஸ்க்கு போயிடுச்சு, அதனால மரமே கிடைப்பதில்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வேகமாக வளரக்கூடிய மரம், வேளாண் காடுகளுக்கு உகந்த மரம், வேளாண் காடுகள் தொழில்நுட்பத்துக்கு மேலாண்மைக்கு உகந்த மரம், அந்த குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள், இதெல்லாம் மீறி சோசியல் அண்ட் கமர்சியல் அக்செப்டன்ஸ், இது வந்து இந்த 5 வகையான மரங்களுக்கும் தேவையை அதிகரித்துள்ளது. குறிப்பாக தேக்கு மரம், குமிழ் மரம், லால்பஜியா சிசு, காயா செனகலி, ஆப்பிரிக்கன் மகாகனி அண்ட் மகாகனி, இது எல்லாமே ஆண்டுக்கு இப்ப தடிமரத்துக்கு தேவையை பாத்தீங்கன்னா 30-35 லட்சம் சொன்னோம். இது எவ்வளவு ஏரியா போடணும், ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 8000-9000 ஹெக்டேர் பண்ணணும். அந்த அறுவடை காலங்கள் பாத்தீங்கன்னா தடிமரத்திற்கு நம்ம சொல்லுவது குறைந்தபட்சம் ஒரு 10-15 ஆண்டுகள், அதிகபட்சம் 15 ஆண்டுகள்.

வச்சீங்கனாலும் ஏறக்குறைய ஒரு 1.8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்புல நம்ம தடி மரங்கள் வளர்க்க வேண்டும். அப்ப பாத்துங்க, நம்ம ஏற்கனவே லேண்ட் நிலப்பரப்புல எவ்வளவு பார்த்தோம், 30 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு நம்ம இருக்கு. நம்ம இப்ப எங்க தடி மரத்துக்கு மட்டும் எவ்வளவு கேட்கிறோம், 1.8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு கொண்டு போகணும். அப்ப என்ன ஆகும், மரங்கள் தேர்வு செஞ்சாச்சு, எவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சிச்சு, உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா ஒரு 400 டன் பெர் ஹெக்டேருக்கு ஒரு உற்பத்தி திறன். அப்ப ஆண்டுக்கு இவ்வளவு பண்ணணும், 15 ஆண்டுகள் அறுவடை காலங்கள் வச்சுக்கிட்டாலே குறைந்தபட்சம் ஏறக்குறைய 1.8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்புல தடி மரங்கள் வளர்க்க வேண்டும். அப்பதான் என்ன ஆகும், இந்த சஸ்டைனபிலிட்டி கொண்டு வர முடியும். சோ ஃபர்ஸ்ட் செக்டார் என்ன வரும், தடி மரத்திற்கு தேவையான மர வகைகள், 5 வகையான மர வகைகளை பார்த்துட்டோம். அதுக்காக மற்ற மர வகைகள் ஒத்து வராதா, கிடையாது, பயன்படுத்தலாம். அது உள்ளூர் தேவைக்கு, நமக்கு சொந்த தேவைக்கு பயன்படுத்தலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல டெர்மினேலியாஸ் இருக்கு, டீரோகார்பஸ்ல நிறைய ரகங்கள் இருக்கு, இதெல்லாம் தேவைப்படுது. நான் சொல்வது கமர்சியல் நீட்ஸ், அதற்காகத்தான் இந்த மரங்கள் எடுக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது செக்டார் பாத்தீங்கன்னா உயர் மதிப்பு மரங்கள். உயர் மதிப்பு மரங்கள் ரெண்டு மரங்கள் தான், சந்தானம் செம்பரம், இல்ல தோதகத்தியே சேர்த்துக்கலாம். சோ தோதகத்தின்றது டிபிக்கல் ரோஸ்வுட், டால்பர்ஜியா லாட்டிஃபோலி. சோ சந்தனம், செம்மரம், டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா, தோதகத்தி, இந்த மூன்றுமே தமிழகத்திற்கு உகந்தது. எல்லா இடத்துக்குமானா ஒவ்வொரு ஏரியா கேட்ட மாதிரி இந்த மரங்களை பிரிவு, அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் மரம் பாக்குறப்ப அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன், அதனுடைய தேவை, தொழில்நுட்பம், பரிணாம வளர்ச்சி, இதை போற நம்ம தனியா பார்ப்போம். இந்த செகண்ட் கேட்டகரி தமிழகத்தில் எப்படிப்பட்ட வகையான மரங்களை வளர்க்கலாம், ஹை வேல்யூ ஸ்பீசிஸ், அதுல 3 வகையான மரங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். 1 சந்தன மரம், 2 செம்மரம், 3 தோதகத்தி. 3 காகிதக்கூழ் மரங்கள். ஏன்னா காகிதக்கூழ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், காகிதக்கூழுக்கு தேவை எவ்வளவு, 17.5 லட்சம் டன் தேவைப்படுகிறது. அந்த 17.5 லட்சம் டன் தேவைன்னா எப்படி கொண்டு போனோம், ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு 12-15 ஹெக்டேர் நம்ம நடும். 3-5 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 45,000-75,000 ஹெக்டேர். ஏன் 3 வருஷம் ரொட்டேஷன், ஏன் 5 ஆண்டுகள் சொல்றோம், ரிசர்வுக்காக சொல்றோம். 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டுதான் அறுவடை பண்ணுவோம். சோ 1 இயர் ரிசர்வ் பண்றப்ப 5 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு 60,000-75,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல வளரக்கூடிய. சோ இது என்னன்னா, இந்த 17 லட்சம் டன் 3 ஆண்டுகளில் 50,000 ஹெக்டேருக்கு மேல பண்றப்ப என்ன ஆகும், இந்த உற்பத்தி திறனே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காகிதக்கூழ் என்னென்ன மரங்கள், பிடாமனன்ட்டா என்ன பண்ணுவாங்க, சவுக்கு தைலம், இது தேவைப்படுகிறது. அதே போல மூங்கில் தேவைப்படுகிறது. மூங்கில் முன்னாடி மாதிரி 100% பண்ணாம ஒரு 20% பிளண்டிங்ல வருது, அதனால மூங்கிலும் ஒரு மாற்றுக்கருத்து கிடையாது, அதையும் எடுத்து செல்லலாம். அது போக ஆல்டர்னேட் மாற்று மரக்கூழ் மரங்கள். இந்த மாற்று மரக்கூழ் மரங்கள்ல நம்ம ஒரு 4 வகையான மரங்களை நம்ம கண்டறிந்திருக்கிறோம். 1 மலைவேம்பு, ஆல்வேஸ் பெஸ்ட் ட்ரீ, அகேசியா ஹைபிரிட்ஸ் அனதர் பெஸ்ட் ட்ரீ, வெள்ளக்கடம்பு அனதர் பெஸ்ட் ட்ரீ. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிசுவும் குமிலும் மாற்று மரக்கூழ் பயிராக போகும். எங்கெங்கெல்லாம் குமிழ் அடர் நடவு நடப்படுகிறதோ, அடர் நடவு நடப்படுறவ இந்த இடையில ஒரு வருஷம் கலைக்கிறப்ப அந்த கலைக்கக்கூடிய மரங்கள் புறம் காகிதக்கூழுக்கும், நெடுநாளைய மரங்கள் புறம் தடி மரத்திற்கும் செல்லக்கூட முடியும். அதனாலதான் குமிழ பல்பயின் மரத்துல கொண்டு வருவோம், தடி மரத்திற்கும் பயன்படும், காகிதக்கூழுக்கும் பயன்படும். இன்று இதெல்லாம் என்னன்னா மாற்று மரக்கூழ் மரங்கள். சோ காகிதக்கூழுக்கு தேவையான 17 லட்சம் டன்னை உற்பத்தி செய்வதற்காக இந்த 6-7 வகையான மரங்களையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், தமிழகத்தில் உள்ள தட்பவெப்ப சூழ்நிலை, கிளைமேட்டிக் ஜோன்ஸ், மண் வளம், மலைவளம், நீர்வளம், இது எல்லாமே உகந்ததாக உள்ளது இந்த அத்தனை மரப்பயிர்களுக்கும். சோ 3வது கேட்டகரி பல்ப்வுட் ஸ்பீசிஸ்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: நான்காவது பாத்தீங்கன்னா நான் சொல்லுவது மேட்ச்வுட், அதாவது தீக்குச்சி தொழிற்சாலைக்கு ஏத்த மரம். இந்த தீக்குச்சி தொழிற்சாலைக்கேக மர வகைகள் தான் பெரிய கேட்டகரி. இதுல என்னன்னா உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னைக்கு இம்போர்ட் நம்பித்தான் இருக்கு. சோ இவர்களுடைய ஆண்டுக்கு தேவை நம்ம ஏற்கனவே பார்த்தா குறைந்தபட்சம் 2 லட்சம் டன், அதிகபட்சம் எவ்வளவு 5 லட்சம் டன்னுக்கு மேல போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், இவர்களுக்கு தேவையான மரங்களின் அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது. முதல்ல தீக்குச்சினா ஐலாந்தஸ் எக்ஸல்ஸா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தீக்குச்சிக்கு என்ன தேவை, வெல் வகை அல்பீசியா பல்கட்டேரியா ஐலாந்தஸ் ட்ரைபைசா, அது வந்து அயிலை மரத்திலே வெள்ள ரகம், அதே வெள்ள கடம்பு வெள்ளக்கடம்பு ஆந்தோசஃபலஸ் கடம்பா ஆர் நியூல் அமெரிக்க கடம்பா, இந்த 4 வகையான மரங்களுமே இது தேவைப்படுகிறது. இப்ப ரீசெண்டா நம்ம இதை கூட சேர்த்துருக்கோம், இது மெக்கரங்கா பெல்டேட்டா வட்டக்கண்ணி, இதையுமே தீக்குச்சிக்கு எடுத்து செல்கிறோம்.

சோ இது எல்லா ஐந்து வகையான மரங்களையும் என்னாகும், நம்ம தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு தீக்குச்சி தயாரிக்கவும் தீப்பெட்டி தயாரிக்கவும் பயன்படுத்தக்கூடிய மரங்கள். அப்ப என்னாகும், இந்த மரங்களை வேளாண் காடுகள் எடுத்துச் செல்லும் பட்சத்தில் இதற்கான தேவைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்து பிளை அண்ட் பேனல் இண்டஸ்ட்ரீஸ், இத பத்தி நம்ம பார்த்தோம் போன வாரமே. நம்ம வந்து பிளைவுட் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவை, குறைந்தபட்சம் 10 லட்சம் டன், அதிகபட்சம் 14-15 லட்சம் டன் தேவை பார்த்தோம். ஏன்னா நாளுக்கு நாள் இண்டஸ்ட்ரி கூடிக்கிட்டே இருக்கு, ஒரு 50-க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த இண்டஸ்ட்ரீஸ் பூராமே தைல மரத்தை மட்டும் தான் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த தைல மரமும் அவைலபிள் இல்லை, அப்ப என்ன வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணினார்கள். இப்ப கோர் வினீரவே இம்போர்ட் பண்ணி பிளைவுட் செய்யப்பட்டது. ஏன் பிளைவுட் செய்யப்பட்டது, ஆண்டுக்கு பிளைவுட்டின் தேவையே குறைந்தபட்சம் 10 லட்சம் டன், அதிகபட்சம் 14-15 லட்சம் டன் தேவைப்படுது. அப்ப இதற்கு ஆவரேஜ் ரொட்டேஷன் பீரியட் 5-6 வருஷம் போட்டோம். அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஏரியா பண்ணணும், இந்த கொட்டுப்பழவை மரங்கள் எவ்வளவு கொடுக்கும், குறைந்தபட்ச உற்பத்தி திறன் 100 டன், அதிகபட்சம் மேபி 150 டன் முடிக்க போகும் ஒரு ஹெக்டேருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 100 டன் குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 12,000 ஹெக்டேர் நம்ம நடும். 5 ஆண்டுகள் ரொட்டேஷன்னா 5×12=60,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல நம்ம இந்த மரங்களை நட வேண்டும். சோ ஏற்கனவே தனி மரத்துக்கு 1.8 லட்சம் ஹெக்டேர், காகிதக்கூழ் மரங்களுக்கு 50-75,000 ஹெக்டேர், இப்ப ஒட்டு பலகைக்கு 50,000 ஹெக்டேர். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஹெக்டேருக்கு மேல வேளாண் காடுகளை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த தேவைகள் உருவாக்கியுள்ளது. அப்ப என்ன அர்த்தம், தமிழகத்தில் வேளாண் காடுகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பலகைக்கு என்ன மரங்கள் தேவைப்படுகிறது, ஆல்வேஸ் யூகாலிப்டஸ் இஸ் எ ப்ரிஃபர்ட் ஸ்பீசிஸ், கம்பல்சரினு சொல்ல மாட்டேன். எங்கெல்லாம் விவசாயிகள் விரும்புகிறார்களோ அங்க நட்டுக்கொள்ளலாம், பொதுநிலையிலே நம்ம நட தேவையில்லை. அதற்கு மாற்று பெயராக என்ன கொண்டு வந்திருக்கோம், மலைவேம்பு. மலைவேம்புலயே ஒட்டு பலகையில இந்த கோர் வினீர் அதற்கு ஒரு ரகம், அதே வேலை ஃபேஸ் வினீர் அதற்கு ஒரு ரகம். நம்ம மலைவேம்பு பத்தி படிக்கிறப்ப நல்லா டீட்டெயிலா படிப்போம். அதே வேலை சந்தன வேம்பு டூனா சிரியேட்டா, அழகான மரம், ஸ்பெஷாலிட்டி பிளைவுட்க்கு சமம். சுக்கரேசியா டெபுலாரிஸ், மதகிரி வேம்பு, அது ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீ, இந்த ஸ்பெஷாலிட்டி பிளைவுட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். வெள்ளக்கடம்பு, இதுவும் ஒரு நல்லாக மரம். இப்ப ரீசெண்டா கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு கன்சார்ஷியம் இண்டஸ்ட்ரி மூலமா சவுக்கு மரத்திலேயே ஒரு புதிய ரகத்தை கண்டறிந்து அந்த சவுக்கு மரமே ஒட்டு பலகைக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை மேம்படுத்தியுள்ளோம், அதுவும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்ப என்ன ஆகும், இந்த 5-6-7 வகையான மரங்கள் ஒட்டு பலகைக்கு தேவையான மரங்கள், இந்த மரங்களை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் தமிழகத்தில் மிக அதிகமாக உள்ளது. இங்கு நிலவக்கூடிய சுற்றுச்சூழல் நிலவளம், மலைவளம், நீர்வளம், இது எல்லாமே ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இந்த மரங்களை வளர்ப்பதற்கான உகந்த சூழல் உருவாக்கியுள்ளது. அதற்கேற்ற மாதிரி தொழிற்சாலைகளும் பெருகிக் கொண்டே வருகிறது. அப்ப என்னாகும், இந்த மரங்கள் சார்ந்த வேளாண் காடுகள் செல்லும் பட்சத்தில் இந்த மரங்கள் தமிழகத்திற்கு தேவையான மரங்களாக அறியப்பட்டுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா பென்சில் அண்ட் ஃபுட் கிரேட் ஆர் பேக்கிங் கேசஸ், ஃபுட் கிரேட் வுட்னு கூட இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனு டீ இதெல்லாம் பேசுவோம், பென்சில் வுட்டுக்கு போடுறோம். இது எல்லாமே காமனாகவே ஒரே கேட்டகரியில செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் கொண்டோம். இதற்கு தேவையான மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதுல வந்து இப்ப மலைவேம்புல ஒரு புது ரகம், அதாவது பென்சிலுக்கு கொண்டு போற மாதிரி, அதே போல ஃபுட் கிரேட் வுட் மெக்கரங்கா பெல்டேட்டா பாலியால்தியா லாஞ்சி ஃபூலியா என்ற புது ரகத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த பாலியால்தியா லாஞ்சி ஃபூலியா எதுக்குன்னா ஃபுட் கிரேட் வுட்டுக்கே பயன்படுத்தப்படுது. நம்ம நெட்டிலிங்கத்திலேயே ஜென்ரல் நெட்டிலிங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூப்பிங் டைப்பா இருக்கும், இந்த நெட்டிலிங்க பாத்தீங்கன்னா ஹரிசான்டலா ஸ்ப்ரெட்டிங்கா இருக்கும். இந்த ரகத்தை தான் குளோன் பண்ணி வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் ப்ரொமோட் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த தொழிற்சாலைகள் நிறைய பெருகிக் கொண்டே வருகிறது, அவர்களுக்கு தேவை. நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுனா இந்தியா முழுவதும் சப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கலாம். அதற்கு தேவையான தகுந்த பிசினஸ் சூழல் வந்து தமிழகத்தில் ஏற்படுத்தி உள்ளது. ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு மாடலாகவே எடுத்து செல்லலாம். சோ அந்த செக்டாருக்கும் இந்த மாதிரி மரங்கள் தேவைப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்து மரங்கள், இது பியூட்டிஃபுல் ஸ்கோப். இது எதுக்குன்னா பல் வயிறு வகையான பயன்பாடு. நான் ஏற்கனவே போன எபிசோட்ல சொன்னதான், உயிரி எரிசக்தி, உயிரி எரிபொருள் தயாரிப்புக்கு, ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரிக்கு தயாரிப்பு, லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரி, லெதருடைய பதப்படுத்துவதற்கு தேவையான எண்ணெய், ஆயுர்வேதிக் யுனானி ஹோமியோபதி சஸ்தம் அதற்கு தேவையான எண்ணெய், இது எல்லாத்திற்குமே இந்த எண்ணெய் வித்து மரங்கள். இதுல தமிழகத்திற்கு தேவையான சூழல் உருவாக்குறதுல ஒரு 6 வகையான எண்ணெய் வித்து மரங்களை சொல்றோம். அதுல வந்து வேப்ப மரம் ஆல்வேஸ் ப்ரிஃபர்டு மரம், வேப்ப மரம், புங்க மரம், உன்னை மரம், இலுப்பை மரம், காட்டாமணக்கு மரம், சொர்க்க மரம், இந்த 6 வகையான மரங்களுமே தமிழகத்தின் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மரங்கள். அப்ப என்னாகும், இந்த 6 வகையான மரங்கள் சார்ந்த வேளாண் காடுகள், இந்த ஸ்பீசிஸ் எல்லாம் இட்ஸ் அன் அமெனபிள் ஸ்பீசிஸ் ஃபார் அக்ரோஃபாரஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இன் தமிழ்நாடு. சவுக்கு தைல மட்டும்தான் அக்ரோஃபாரஸ்டிக்கு உகந்தது நினைச்சு போனிட்டு இருக்கும், அது மட்டும் கிடையாது. தமிழகத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 வகையான மரங்களை கண்டுபிடிச்சு
அதுல 20 வகை

0: மரங்களை வந்து பிரியாரிட்டிஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 30-35 வகையான மரங்களை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே போல டிபிஓஸ், இந்த மரங்கள் வந்து பயங்கரம். ஏன்னா ஒரு 5-6 வருடங்கள் வளர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 40-100 ஆண்டுகள் இந்த மரங்கள்லாம் கண்டினியூஸா பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதுலயே குறுகிய கால மரங்கள், 3-4 ஆண்டுகளை புகக்கூடிய மரங்களை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கண்டறிந்துள்ளது. அதை ப்ரொமோட் பண்றதுக்காக மாதிரி பண்ணைகளை உருவாக்கி வருகிறோம். சோ எண்ணெய் வித்து மரங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரி, ஃபிளாஸ் பஞ்சு, ஃபைபர் அண்ட் ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரி சில்க் காட்டன் சூப்பர் மரம், அது ட்ரை லேண்ட்லயும் வரும், இரிகேட்டட் கார்டன் லேண்ட்லயும் வரும். அப்ப என்ன ஆகும், ஒரு மரம் ஆண்டுக்கு 1 ஏக்கர் 1,00,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மரத்துக்கு உண்டு. 100 மரம் இருந்தா போதும், மரத்துக்கு 1,000 காய், காய் 1 ரூபாய், 1,000 ரூபாய், 100 மரம்னா 1,00,000 ரூபாய் அப்படியே அவங்களே வந்து எடுத்துட்டு போறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு இலவம் பஞ்சு, இலவம் விதை, இதை இரண்டுக்கும் தேவை நாளுக்கு நாள் கொதிக்கொண்டே இருக்கிறது. இலவம் பஞ்சு பஞ்சுக்கு மட்டும் இல்ல, அது பேஸ் பண்ணி ஃபைபர் நிறைய ப்ராடக்ட்ஸ், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்தாச்சு. அப்ப என்ன ஆகும், இலவம் பஞ்சு சார்ந்த வேளாண் காடுகள் ஏற்கனவே தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், உடுமலை, பொள்ளாச்சி இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல நம்ம இலவம் பஞ்சு மரங்கள் வளர்ந்துட்டு இருக்கு. சோ இந்த மரம் தமிழகம் முழுவதற்கும் சூட்டபிளான மரம், இதை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகி உள்ளது. சோ இப்ப என்ன பார்த்தோம், ஃபைபர் அண்ட் ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டானின் இல்லாட்டா அதர் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டகரியில கொண்டு வரலாம். டானின் இண்டஸ்ட்ரி, கம் இண்டஸ்ட்ரி, டை இண்டஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது, குறிப்பா டானின். டானின் வந்து அது ஒரு ப்ராடக்ட், மரத்துடைய உட்ல இருந்து எடுப்பாங்க, மரத்தோட காயிலிருந்து எடுப்பாங்க, மரத்தோட பட்டையிலிருந்து எடுப்பாங்க. இந்த டானின் இண்டஸ்ட்ரி எதுக்கு தேவைப்படுதுன்னா, இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாமே டானின் பயன்படுத்துகிறார்கள், நிறைய லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பூரா டானின் பயன்படுத்துகிறார்கள், நிறைய பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய அதை பயன்படுத்துறாங்க, டை இண்டஸ்ட்ரி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாளுக்கு நாள் இந்த டானினுடைய தேவையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப இது முடிக்க காடுகள் வந்து எடுக்கப்பட்டது. இப்ப என்னன்னா வேளாண் காடுகள் காலத்தின் கட்டாயம். இந்த எபிசோடை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே மேட்டுப்பாளையம் வண்ணக்குளருக்கு விஜயம் செய்து இங்கு என்னென்னலாம் மாதிரி பிள்ளைகள் அமைந்துள்ளது, என்ன தொழில்நுட்பங்கள் உள்ளது, எங்கு சந்தை நிலவரம், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், எப்பொழுது அறுவடை செய்யலாம், என்னென்ன மினிமல் சின்ன சின்ன தொழில் முனைவர் வாய்ப்புகள், இவை அனைத்தையுமே தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உண்மையிலேயே தமிழகத்தில் வேளாண் காடுகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை, வேளாண் புரட்சியை ஏற்படுத்த முடியும். அதற்கு இந்த எபிசோட் மிக உகந்ததாக அமையும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய 14th எபிசோட்ல தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல மரங்களுடைய தேவை என்ன, தடிமர வகைகள் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய தகவல்கள் பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். இது இதோட முடியலீங்க, இந்த தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் பத்திய இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு, அந்த தகவல்களை தொடர்ந்து அடுத்த வார நிகழ்ச்சியில கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர்.

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை தொடரும்.
1: இனி தொடர்வது

கொடுத்துள்ளதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான

மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவிக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு

குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேட்டன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ இ சியான் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

8:05 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் நிகழ்ச்சியில நான் உங்க RJ பிரபுகுமார் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல்

கேட்ட பாடல் அண்ணனுக்கு ஜே படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். நிகழ்ச்சியில் அடுத்து உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

9:17 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நாளைக்கு நம்ம ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 கோவையில் காலையில் 9 மணிக்கு ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் நாளைய ஸ்பெஷலாக இளையராஜா ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌமியா. நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்

8:22 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். கேட்ட பாடல் கண்ணே கணியமுதை படத்திலிருந்து, MS விஸ்வநாதன் இசையில், SP பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடியது. நிகழ்ச்சியில் அடுத்து தங்கமகன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணிஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

மெதற்கு அருதி ஓடி வாசி ஐ எஸ் ஓ டிஸ்கோ.

0: நேயர்களே, நாளை இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சியில் விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா.
1: பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேமவசிய

0: 8:38 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். கேட்டு ரசித்த பாடல் அறுவடை நாள் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே எஸ் சித்ரா மற்றும் இளையராஜா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: கேட்டு ரசித்த பாடல் தாயம் ஒன்று படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 90 சந்திக்கும் 92 போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

கேட்டு ரசித்த பாடல் மாமியார் வீடு படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மனிதனின் மறுபக்கம் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் நெற்றிக்கண் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் மற்றும் பி. சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

கொக்க ஜம் கொக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் கொக்க தரு கிட்ட தோம் தை தை தை.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளைக்கு காலையில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இளையராஜாவின் ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌம்யா. பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி 90 சந்திக்கும் 92 போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னைய வெச்சா இளநீரு, தென்னை தொழில் புரியும் முதுகலை பட்டதாரி கோயம்புத்தூர் சூலூர் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நாளை இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌம்யா. நம்ம இதம் ரிதம் நிகழ்ச்சியில இதமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த தருணத்துல நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது, உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல்ஸ்.

0: Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. The weather agency has predicted heavy rainfall over interior Karnataka, Kerala, Mahe, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. Thunderstorms accompanied by lightning and gusty winds will be experienced in several parts of the country. The IMD has also predicted hot and humid weather conditions over Arunachal Pradesh, Assam, Meghalaya, coastal Andhra Pradesh, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Odisha and sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. On to sports, 22 Indian rowers have been inducted into the Target Olympic Podium Scheme or TOPS Development Group ahead of the Asian Games to be held in Aichi, Nagoya, Japan later this year. Among those included are Paris Olympian Balraj Panwar, Asian Games silver medalist Arvind Singh and double medalist Jaswinder Singh. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on staying safe during heat waves, precautions, preparedness and protection with Mr. D.R. Patnaik, Senior Scientist, IMD, and Dr. Rupali Malik, Department of Medicine, Safdarjung Hospital. Listeners can ask questions on the subject on telephone numbers 23717117 and 2331444, prefixing the Delhi STD code. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and President of Myanmar U May Aung Lhyng hold talks in New Delhi, emphasize upon preventing misuse of their territory against each other's security interests. India-Oman Comprehensive Economic Partnership Agreement becomes effective, giving duty-free access to Indian exporters on 98% of Oman's tariff lines. India and Australia to enhance defense industrial collaboration in futuristic technology research. Malaysia joins countries banning social media use by children below 16. And orange alert for thunder squall issued for Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. That is all in the news at 9. Good night.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் உற்சாகமான சந்தோஷமான இதமான இனிமையான இரவு வணக்கம். நேரம் 9:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இது மயிலிறகு. காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஒரு மாயிசையும் மலரும் நினைவுகளை அழகா மீட்டெடுக்கும். இந்த தருணத்தில் இணையக்கூடிய முதல் பாடல் 4 கில்லாடிகள் திரைப்படத்திற்காக. 1969 செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெளிவந்த படம் 4 கில்லாடிகள். எல் பாலு அவருடைய இயக்கத்தில், எல் நாராயணன் அவருடைய எழுத்துலூரான படம் இது. ஜெய்சங்கர், ஆனந்தன், தேங்காய் ஸ்ரீனிவாசன், சுர்லிராஜன், மூர்த்தி, கிருஷ்ணாராவ், பாரதி, குமாரி, பத்மினி, இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை வேதா, பாடலை பாடியிருக்கிறது TM சவுந்தரராஜன், பிசிசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது, கேளுங்க ரசிங்க.

செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம். உறவுக்கு என்றும் இரண்டு பக்கம், அதை உன்னிடம் சொல்வதில் என்ன வெட்கம்? நல்லதுல. 9:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மயிலருக்கு நிகழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாடலும் அந்த வாயசையும் கண்டிப்பா நீங்க நம்பலாம். நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? அடுத்த வீட்டு பெண் அப்படின்றதான் படத்தோட பேரு. வியட்நாம் ராகவையா அவருடைய இயக்கத்துல தஞ்சை ராமையாதாஸ் அவருடைய திரைக்கதில் உருவான படம் இது. அஞ்சலி தேவி, டி ஆர் ராமச்சந்திரன், கே ஏ தங்கவேலு, எம் ஆர் சந்தானம், கே சாரங்கபாணி, இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை பி அதிநாராயண ராவ். 1960 February 11 வெளிவந்த படம் அடுத்த விட்டுப்பெண். ஒவ்வொரு திரைக்கதையுமே நுணுக்கங்கள் இருக்கும். குறிப்பா இந்த 1958 இந்த 66 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் பழைய படங்களை தேர்ந்தெடுத்து பாருங்க. ஒரு சில படங்கள்லாம் ரொம்ப பேசப்படுகளா இருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில நாம கேட்கவிருக்கும் இந்த பாடலை பாடியிருக்கிறது பி பி ஸ்ரீனிவாஸ். பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

எவ்வளவுதான் பெண்கள் அழகுன்னு நம்ம வந்து மனதால் உணர்ந்தாலும் கூட அந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களில் போடும்போது இன்னும் ஒரு படி மேலேத்தி காட்டக்கூடிய அழகில தான் இருக்கு. பதுமை போல காணும் முந்தன் அழகிலே நான் படகு போல தத்தளிக்கும் நிலையிலே, ஆ மதுவை ஏந்தி கொந்தளிக்கும் மலரிலே என் மதிமயங்கி வீழ்ந்தேன் உன் வலையிலே. என்ன மாதிரியான வேர்ட்ஸ், என்ன மாதிரியான இதுக்கு மனசந்தம், அது எல்லாமே அந்த மீட்டருக்குள்ள அடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இயல்பாக வருது அவங்களுக்குலாம், கிரேட் அப்படின்ற மாதிரி இருக்கு. 9:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மயிலருக்கு நம்ம நிகழ்ச்சியில இன்னும் ஒரு ஸ்வீட்டான கியூட்டான இன்னொரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டும் கூட அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு காலையில 9 நம்ம FM ரெயின்போ 103 கோவையில் நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னது என்னது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா ஸ்பெஷல் நிகழ்ச்சியை வழங்குகிறார் சௌமியா. ஸோ இளையராஜா ஸ்பெஷலாக வந்து நாளைக்கு ஷோ வந்து இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்க போது கேட்டேன் பண்ண போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு அப்டேட்டும் இருக்குது. நாளைக்கு 9:15 சிறப்பு மயில் இருக்கு, விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. ஸோ இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் கேட்க தவறதில் நிலையை கேட்டேன் பண்ணுங்க. 9:26 நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலது கேளுங்க ரசிங்க.

லலா லலா லலா அப்படின்ற மாதிரி ஒரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் பெண்ணை வர்ணிக்கிறது எல்லாருக்கும் இயல்பாகவே வந்துடும் நினைக்கிறேன் இல்லையா, நமக்கு நிறைய புகழ்ந்து பேசி பழக்கம். அதே மாதிரி ஒரு பெண்ணா இருந்து ஆண் வர்ணிக்கிற மாதிரி சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெருகத்துடன் நிறைய வார்த்தைகள்லாம் தேடுறோம். அந்த வகையில சித்திர பூவடி சாமந்தி இவள் சிரிக்கின்ற அழகு செவ்வந்தி, நெற்றியிலே துண்டு நிலவேந்தி பிறைநுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, நெற்றியிலே துண்டு நிலவேந்தி இங்கு நெருங்குதமா அள்ளி பூச்செண்டு அப்படின்னு ஆண் வர்ணிச்சா, தாமரை பூமுகம் சிவப்பேர இங்கு தள்ளாடும் கால் கொஞ்சம் இளைப்பார, காலெல்லாம் கொஞ்சம் தள்ளாடுறது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், உன் நிலம் மார்பில் இடம் உண்டா இந்த கண்ணியை தாங்க மனம் உண்டா, ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காதலிடம் காதலையும் பாடின ஒரு அழகான பாடலை கேட்டிருக்கோம். காதல் படுத்தும் பாடு திரைப்படத்திற்காக 1966 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளிவந்த படம் அது. ஜோசப் தலியாத் அப்படின்றவர் படத்தை இயக்க, ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ, மூர்த்தி, சுர்லிராஜன், பண்டரிபாய், விஜயலலிதா, ஜெயந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. படத்துக்கான இசை TR பாப்பா, பாடலாசிரியர் மாயவநாதன். ஸோ நிகழ்ச்சி இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் தர காத்துட்ருக்கு கேட்டரசிங்க, ஏன்னா காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய் மயிலருக்கு நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு முன்பதாக விளம்பரம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. இசையோடு என்றும் நீங்கள்.

கண்ணிரண்டும் இன்னும் இன்ன நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்த நேரம் இது. 9:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. மயிலிறகு தேனினும் இனியத்தை விட்டாத இசை பாடலின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம நிகழ்ச்சி இந்த பாடலை பாடியிருந்தது பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கே சங்கர் அவருடைய இயக்கத்தில், ஜாவர் சீதாராமன் அவருடைய திரைக்கதில் உருவான படம் இது. பி.எஸ். வீரப்பா தயாரிக்க, சிவாஜி கணேசன், தேவிகா, ஏ.வி.எம். ராஜன், புஷ்பலதா, பி.எஸ். வீரப்பாவே ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸாக லாயர் மாதிரி நடிச்சிருப்பாரு, எஸ்.ஏ. அசோகன், பாலாஜி, ஜே.பி. சந்திரபாபு, இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. 1964 ஜூன் மாதம் 12 வெளிவந்த படம் ஆண்டவன் கட்டளை. அந்த படத்தில் தான் நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் படம் என்ன தெரியுமா? எதிரிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிறதா படத்தோட பேரு. 1967 ஆகஸ்ட் 11 படம் ரிலீஸ் ஆன டேட். ஆர். சுந்தரம் அவருடைய இயக்கத்தில், ஏ.எல். நாராயண் அவருடைய திரைக்கதில் உருவான படம் இது. ஆர். சுந்தரமே படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு. மனோகர், ரவிச்சந்திரன், எல். விஜயலட்சுமி, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை வேதா, பாடலாசிரியர் கண்ணதாசன், நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறது டி.எம். சவுந்தரராஜன், பி.சுசீலா. கேளுங்க ரசிங்க.

9:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மயிலரகு. எனக்கு ஒரு ஆசை, இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் தர வேண்டும் தானே வரும், வர வேண்டும் வருது. எஸ் ரைட், நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கும் நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மயிலருக்கு. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? இருவல்லவர்கள். கே வி ஸ்ரீனிவாசன் அவருடைய இயக்கத்துல, கே தேவராஜன் அவருடைய திரைக்கதில் உருவான படம் அது. ஆர் சுந்தரம் தயாரிக்க, ஜெய்சங்கர், ஆர் எஸ் மனோகர், எல் விஜயலட்சுமி, கே ஏ தங்கவேலு, எஸ் ஏ அசோகன், மனோரமா, கருணாநிதி, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை வேதா. 1966 பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வெளிவந்த படம் இருவல்லவர்கள். ஜெய்சங்கர் வந்து தமிழக சினிமாவோட ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொன்னாலும் சொன்னாங்க. நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல வந்து பிரசன்ட் அழகாக கொடுக்கக்கூடிய படங்களாக சூஸ் பண்ணி சூப்பர் ஹிட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ராஜன் அப்படின்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பார் இந்த படத்தில். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கேட்கவிருக்கும் இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்க, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை வேதா. இதோ பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

உன் கண்களில் ஏணிந்த நெருப்பு, இரு கன்னத்தில் ஏணிந்த சிவப்பு, ஆசையா கோபமா, ஆசையா கோபமா சொல்லு, ஏதாவது பேசித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். 9:45 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயிலரகு. காலம் கடந்தாலும் கூட நம்மளுடைய நெஞ்சில கருத்துல நீங்காத இசை பாடலை கேட்டுட்டு கூடிய இந்த தருணத்துல இணையக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே வந்து அடடா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து இருவல்லவர்கள் திரைப்படம் பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் இதயத்தில் நீ அப்படின்றதான் படத்தோட பேரு. வி ஸ்ரீனிவாசன் அவருடைய திரைக்கதையிலையும் இயக்கத்திலையும் உருவான படம் இது. வி ராமசாமி தயாரிக்க 1963 ஜூன் 14 வெளிவந்த டேட். படத்துல ஜெமினி கணேசன், தேவிகா, எம் ஆர் ராதா, நாகேஷ், கே ஏ தங்கவேலு, எம் சரோஜா, டி எஸ் முத்தையா, வி கோபாலகிருஷ்ணன், குமாரி ருக்மணி, வி எஸ் ராகவன் இன்னும் பலர் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாடலை பாடியிருக்கிறது பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி, பாடலாசிரியர் மாயவநாதன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இது, கேளுங்க ரசிங்க.

ஒரு பெண் இன்னொரு பெண்ட்ட கேக்குற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. அப்படிதான் எப்பவுமே வந்து நிறைய இடங்கள்ல தோழிகள் வந்து அதிகமா காதல் தூக்கி போவாங்க. அந்த காலத்துல அந்த புறாலாம் போனதுக்கு அப்புறம் தோழிகளும் தோழர்களும் தான் வந்து அதிகமா அந்த காதல் தூக்கி போவாங்க. சில பேர் வந்து நல்ல மனசோட பண்ணுவாங்க, சில பேர் அதுலயும் வந்து செஞ்சு விட்டுருவாங்க. பட் ஆனா உண்மையான ஒரு அன்பு வந்து நிறைய இடத்துல வந்து மதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் தான். நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்துக்கும். வார்த்தைகள் ரொம்ப எளிமையா தெளிவா இருந்தது, எல்லாருக்கும் ரசிக்க முடியா இருந்தது அப்படின்றத இன்னும் கூடுதல் சிறப்பு. 9:50 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயிலருக்கு. நம்ம நிகழ்ச்சியில நிறைய நல்ல பாடல்கள் இசை பாடல்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பட் நாளைக்கு இந்த நேரம் அதாவது 9:15 ஆரம்பிக்கக்கூடிய மயிலருக்கு சிறப்பு மயிலாக இருக்க போது. காரணம், விண்டேஜ் ராஜா நிகழ்ச்சியை வழங்குறாங்க சௌமியா. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டேவா இருக்கும், மயிலருக்கு கேட்க தவறதுகள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு காலையில 9 இளையராஜா ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌமியா. ஸோ நிகழ்ச்சி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும், ஸ்பெஷலா இருக்கும். கேட்க தவறாதீர்கள். 9:50 நம்மளுடைய மயிலருக்கு தரக்கூடிய அடுத்த பாடல் உனக்கு ஒன்று தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா உனக்கா தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்க போறோம். 1963 செப்டம்பர் 20 வெளிவந்த படம். எஸ் எம் ஸ்ரீமுழு நாயுடு அவருடைய திரைக்கதையிலையும் இயக்கத்திலையும் தயாரிப்பிலும் உள்ள படம் இது. சிவாஜி கணேசன், பி சரோஜா தேவி, எம் ஆர் ராதா, டி பி முத்துலட்சுமி, எஸ் பி ரங்காராவ், டி ஆர் ராமச்சந்திரன், ஒய்கே தேவர், இன்னும் பலர் அந்த படத்தில் வச்சிருக்காங்க. படத்துக்கான இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. பாடலை டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியிருக்காங்க. பாடலாசிரியர் கண்ணதாசன் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அது. கேளுங்க ரசிங்க.

கண்ணுக்கு கொஞ்சம் அழகா பட்டுருச்சுன்னா அதை பிடிச்சி நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஊமையா கட்டிருப்போம். நிலவை வந்து அடடா அப்படிங்கிற மாதிரி நிறைய கவிஞர்கள் அழகா வந்து வர்ணிச்சிருப்பாங்க. பொழுது வரும் அந்த பொழுது வரும் வரை பொறுமையில் இருப்பாயா, மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா, மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே உனக்கா தெரியாது, ஊர்வலம் வரவும் ஆவலை தரவும் உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா தெரியாது. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். 9:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. மயிலருக்கு நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடலது, எல்லாம் சாப்பிட்டு தூங்க ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இந்த பாட்டை போட்டு கொஞ்சம் ஜாலி பண்ணிட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இரு சகோதரிகள் படத்தோட பேரு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1957 August 23 வெளிவந்த படம், இசை எஸ் ராஜேஸ்வர ராவ், பாடலை பாடியிருக்கிறது ஜிக்கி, பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையதாஸ். நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடலை கேளுங்க ரசிங்க.

0: 9:59 நேர்கள் கேட்டு ரசித்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மயிலிறகு நிகழ்ச்சி நிறைவு பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கனிவான முகத்தை இங்க திருப்பி காட்டுங்க, கண்ணாலே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு மோட்டுங்க. நல்லா இருந்ததுல சும்மா சாப்பிடவாங்க, அம்மா கூப்பிடுறாங்க, புது மாப்பிள்ள போல ஏக்கிறது போதுங்க. எஸ் நிகழ்ச்சியும் போதும் போதுன்ற அளவுக்கு நிறைய நல்ல பாடல் கொடுத்துருன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நிறைவு செய்யறேன். நான் உங்கள் நண்பன் சிவா. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு இன்னும் சில நொடிகள் வர காத்துட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் போயிட தான் கேட்டுருங்க, கேளுங்க கேளுங்க, ரசிச்சுட்டே இருங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் புளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட், ஆர் ஃபண்டஸ் போட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும், மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனாமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனாமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கமியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.

பத்து மணி ஒரு நிமிஷம். ஆகாஷ் வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மெலடி மட்டுக்கள் நீர் விருப்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும், அதாவது கோயம்புத்தூர் நேர்களும் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற இணைப்பெண்ணோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பணி ஏற்படுத்தலாம். ஒருவேளை லைன் கிடைக்கலன்னா என்ன ஆகும், உங்களுக்கு கோவம் வரும், ஆனால் கோவப்படக்கூடாது. பிகாஸ் நோ கோவம் ஐ எம் பாவம். பேசிக்கலி ஃபண்டமெண்ட்லி எல்லாருமே குட் பை அப்படிங்கிறனால என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க 9585800103 அப்படின்னு எனக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டுக்கில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை போட்டு வைங்க. குறிப்பான ஒரு விஷயம் என்ன என்றால், 1981 1993 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடல்களை கேட்பீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருது ஆனந்தராகம் திரைப்படத்திற்காக. கேளுங்க ரசிங்க.

0: ஆனந்த ராகம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். துரை மணிகண்டன் ஆட்சிப்பட்டில் உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்திருந்தோம். 10:06 நேர்கள் கேட்டு வச்சு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மலடி மட்டுக்கள் நேர் ஒருப்பம் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேரில் மட்டுமே பங்குபெற ஒரு நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். கோவை சேரன் மாநகர்ல இருந்து புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரிமா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து குளிர்கால மேகங்கள்ங்கிற படத்துல ஜெயசாஸ் வாணிஜெயராம் பாடின வானம் செவ்வானம்ங்கிற பாட்டு வேணும் சார்.
0: பாடல் வருது, கேளுங்க.
1: நன்றி சார்.

10:11 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. இது மெலடி மெட்டுக்கள் நேரோர்க்கும் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லிட்டா, நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டும் கூட. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இளையராஜா ஸ்பெஷல் நிகழ்ச்சியை வழங்குகிறார் சௌமியா. ஸோ கேட்க தவறாதீர்கள், இளையராஜா ஸ்பெஷல் நல்லாயிருக்குமா? எஸ். நாளைக்கு இரவு 9:15 நம்மளுடைய மயிலருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பு மயிலருக்க வர காத்துட்ருக்கு விண்டேஜ் ராஜா அப்படின்றது நம்ம ஷோ நேம். நிகழ்ச்சியை வழங்குறாங்க சௌமியா. ஸோ இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் கேட்க தவறாதீர்கள் நேர்களை. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த பாடல் மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா உஷா ரவிக்குமார் வடவள்ளியிலேருந்து அவங்களுக்காக அந்த பாடல் வருது. கேளுங்க ரசிங்க.

0: 10:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு ரச சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்க. ஏன்னா இது நேர் இருப்போம். உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா நம்ம பாட்டு உங்களுக்காக வரும். மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்துங்க?
1: ராஜேஷ், சேரன் மாநகர்.
0: சேரன் மாநகர்ல இருந்து ராஜேஷ், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: படம் மூடு மந்திரம், சித்ரா பாண்ட விடியோரம்ங்கிற பாடல்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: தேங்க்யூ சார்.

0: இன்னைக்கு மெலடி மெட்டிகள் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குல்ல. 10:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசி சந்தோஷம் மஞ்சள் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது மெலடி மெட்டிகள் நேர்விருப்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யாருங்கிறதுங்க? ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு மௌனம் கலைகிறது படத்துல மாணிமா பாண்ட அன்பே மௌனம் கலைகிறது அந்த பாட்டு.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: தேங்க்யூ.

நேர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இது மெலடி மட்டுக்கள் நேர்வரப்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேரில் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நாள் இந்த நிகழ்ச்சியில நீங்க கோயம்புத்தூர் மாவட்ட நேரா இருந்தீங்கன்னா அழைப்பனை ஏற்படுத்துங்க. 0422 அப்படின்றது இணைப்பு எண், 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23-16-17-04 அப்படின்ற அழைப்பனை ஏற்படுத்தல உடல் கிடைக்கலாம். கோச்சிக்காதீங்க, மனசுல திட்டாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9585800103 அப்படின்ற எண் உங்களுக்கு காத்துட்ருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நெகம்ல இருந்து கதிர்வேல் கௌசல்யா கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வருது ரெட்டை வாழ்குறிப்பை திரைப்படத்திற்காக கேளுங்க ரசி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சிவா சார், நான் பீடமொழி வாசுதேவன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு சிந்தி மேரி பூர்ல இருந்து அடியே அடி சின்ன போல பாட்டு சார்.
0: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நமக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி சரியா பயன்படுத்துங்க, குறிப்பா கோயம்புத்தூர் மாவட்ட நீர்கள் மட்டுமே. இது அந்த பேரை மாத்தி சொல்றது, ஊரை மாத்தி சொல்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வெள்ளிங்கிரி சார் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்துங்க மானசுக்கேத்த மகராசனுங்க, பாட்டு வந்து ஆத்து மேட்டு தோப்புங்க அந்த சாயிங்க, அந்த பாட்டு
0: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
1: நன்றி நன்றி.

7:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல நேயர்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு அப்டேட்ஸும் கூட இருக்கு. நாளை இரவு 9:15 சிறப்பு மயிலருக விண்டேஜ் ராஜா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் சௌமியா. அது மட்டும் கிடையாது, நாளைக்கு காலையில 9 ஒரு ஸ்பெஷல் ஷோ இருக்கு, இளையராஜா ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌமியா. தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஐயோ பெரிய லிஸ்டா இருக்கே. குட்டீஸ், தேஜஸ்வி, அதிதி, ஹரிணி, கிருஷ்வி, ஆளினி நல்லா இருக்குல்ல, ரத்னபுரி வந்து கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் பாடல் வருது கேளுங்க ரசிங்க.

நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு நாலு டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலா இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மள எப்படி கரெக்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதுல ஒண்ணு வந்து ஒபிசிட்டி ஆக, உடம்பு வெயிட் அதிகம்

பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்க நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராம தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர்ற கேன்சர், சினைப்பையில வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீடைலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.

10:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது மெலடி மெட்டுக்கள் நேர்வம் கோயம்புத்தூர் மாவட்டம் நிறைய பங்கு நிகழ்ச்சி நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டு ரசிச்ச நேர்கள் அனைப்பு நன்றிகள் வந்து வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி இனி நீங்கள் கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் தொடர்ந்து வாழ்ந்து இருக்கை. நாளை காலை 6:00 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 35 அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அறத்துப்பால். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சூலமங்கலம் சகோதரிகள் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி, எஸ் சரளா, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், நித்யஸ்ரீ மகாதேவன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, நிகழ்ச்சியில் திரையிசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று, காலை 7:30 முன் செல்லடா திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தொடரும். 7:55 வானிலை அறிக்கை தொடர்ந்து செவிச்சதில் கேட்கலாம். 8:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் தொடர்ந்து கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 9:00 இளையராஜா ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌமியா. 10:00 இது உங்கள் சாய்ஸ் நேரொருப்பமாக முற்பகல் 11:00 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்களில் சாய்வு நாற்காலி மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி 90 சந்திக்கும் 92 போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நண்பகல் 12:00 வசந்தநிலம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:35 நிகழ்ச்சி நிரல், 12:50 பூந்தென்றல், பிற்பகல் 1:00 மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே தென்னை வெச்சா இளநீர், தென்னை தொழில் புரியும் முதுகலை பட்டதாரி கோயம்புத்தூர் சூலூர் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 3:00 டீ டைம் நேரிருப்பும், 4:00 கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ, 5:00 சித்திரச்சவானத்தில் கதைகளின் வழியே திருக்குறள், 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்திசை தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். 7:25 ஏறும் ஊரும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:00 இதம் ரிதம், 9:15 சிறப்பு மயிலருகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. 10:00 மெரடி மெட்டுக்கள் நேரிருப்பும், 10:55 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வானிலை இருக்கை, 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 20

6 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. நேரம் 10:59, இரவு 11 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.1 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவாக 40.1 டிகிரி செல்சியஸ் பதிவானது, 1.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.7 டிகிரி செல்சியஸ், 0.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 65%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் ஆவாரம் பூவின் அற்புதங்கள். எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45

நகர்வலத்தில் பஸ் ஸ்டாண்டா இல்லை பார்க்கிங் ஸ்டாண்டா? ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி, கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளைய இதயங்களின் வானொலி பயணம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100

0: கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, பெண்ணின் நலம் குடும்பத்தின் வளம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் ஜே கிருத்திகா தேவி அவர்கள். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகானம், பிற்பகல் 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, விஷ்ணு திலக சம்ஹிதத்தில் ஆகமா முதல் பகுதி. உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் அன்னபூர்ணா அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவக்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி. செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம், 8:30 2025 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன். 9:30 அறிவியல் நேரம், பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair. Prime Minister Narendra Modi and President of Myanmar, U Min Aung Hlaing, held detailed talks on the entire gamut of bilateral issues in New Delhi today. The discussions cover trade, defence, border management, culture, among other areas of interest. Briefing media after the talks, Foreign Secretary Vikram Misri said both sides expressed interest in forging closer cooperation, particularly in the areas of trade and investment, development, cooperation, health, education and energy. Foreign Secretary said Prime Minister reaffirmed India's support for the sovereignty and territorial integrity of Myanmar, and both sides underscored the importance of preventing the misuse of territory for activities inimical to their security interests.
2: Both sides underscored the importance of preventing the misuse of sovereign territory for activities inimical to their security interests. Overall, this visit by the President has once again reaffirmed the shared commitment of both sides to deepen their long-standing partnership and to work together for mutual benefit, growth and prosperity in the region.
1: Mr. Misri said both sides underlined the importance of connectivity and agreed to work as quickly as possible towards the completion of Kaladan multimodal transit transport project. President Draupadi Murmu has said Myanmar is an important partner in India's Neighbourhood First Act East and Mahasagar policies. Welcoming Myanmar President U Min Aung Hlaing at Rashtrapati Bhavan today, President Murmu said both the countries share deep cultural, civilizational and spiritual ties that go back to centuries. The President said Myanmar is India's gateway to Southeast Asia, as it is the only ASEAN country that shares a land border with India. Congratulating President Hlaing on assuming office as the President of Myanmar, President Murmu said that India looks forward to working closely with the new government to strengthen the bilateral partnership further. The India-Oman Comprehensive Economic Partnership Agreement has come into force today. Commerce and Industry Minister Piyush Goyal said the CIPA will deepen the economic and strategic ties between the two nations. Addressing media in New Delhi, Mr. Goyal said that this partnership agreement is not simply a trade agreement, it is a statement of civilizational trust. The union minister informed that from

0: இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது.
1: கண்மணி மயங்கும் அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுகை கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

இனிய இசை தந்து கொண்டிருக்கின்றது. மனசு மயங்கும் வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கரகாட்டக்காரன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த மாங்குயிலும் இந்த பூங்குயிலும் எப்படியாக ஒன்று சேருமோ.

அன்பு நேயர்களை, இசையை ரசித்து கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லி பாடியுள்ள பாடல், வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மீரா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த வண்ணத்து பூச்சியின் இசை இந்த இரவு வேளையில் உங்கள் செவிகளிலும் கேட்கட்டும். இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக.

நேரம் 11:30 20 நொடி. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் மனோ சுனந்தா பாடியுள்ள பாடல், புலமைப்பித்தன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஈரமான ரோஜாவை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த இரவு வேளையில் அந்த வானத்தை சற்று அண்ணாந்து பாருங்களேன். உங்களோடு ஊர்களும் போக அது ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள்

நிகழ்ச்சியில் அடுத்து இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து கே ஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கின்றது. இதோ இந்த பொட்டு வைத்த ஒரு வட்ட வெண்ணிலா உங்கள் வீட்டு முற்றத்தில் இருக்கத்தானே செய்யும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியுள்ள பாடல், ஆர் வி உதயகுமார் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் சின்ன கவுண்டர் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த முத்துமணி மாலை உங்களுக்காக, உங்களின் பரிசுக்காக காத்திருக்கிறது.

அடுத்து வரும் பாடல் தர்மபத் சக்கரம் படத்திலிருந்து சுஜாதா பாடியுள்ள பாடல். ஆர்வி உதயகுமார் இயற்றி தேவாவின் இசையமைப்பில் தர்ம சக்கரம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் மூடன் வழியே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சாந்தி ரமேஷன் அன்பு நேயர் இரவு வணக்கம் என்று சொல்லியும், அல்லி நகர் மேஸ் மகாதேவன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்கள் அனைத்தும் அருமை இனிமையான பாடல் என பதிவிட்டிருக்கின்றார். மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர் மனசு மயங்கும் நிகழ்ச்சி மயங்க வைப்பது மகிழ்ச்சி, பண்பலையில் வந்த பாடல் நிலா பரவசம் ஊட்டிடும் இன்ப உலா, இன்னிசை மிதந்து வந்த சுவையிலா இதயம் மகிழ்ந்தது மகிழ்ச்சியிலா என கேள்வி கேட்டிருக்கின்றார். அடுத்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் என்ற அன்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் வெல்கம் வெல்கம் டு ஷோ த பெஸ்ட் ஃபார் சாங் என சொல்லி பாராட்டியிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் அரச்ச சுந்தரம் பாடல் மணக்கிறது தொகுப்பாளர் பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், விவித் பாரதி தமிழகமுக்கு நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். ஏமில்லாத அவர்கள் வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பர்வதவர்த்தினியம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒலித்த பாடல் முதல் வரியை பதிவு செய்திருக்கின்றார். காட்டுப்பாக்கத்தில் அந்தோணிராஜன் அன்பு நேயர் இசையால் இணையும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஐயப்பன் தாங்கள் பழனி பாரதி என்ற அன்பு நேயரும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஹேமலதா அவர்கள் மீண்டுமாய் கரகோஷத்தை பரிசாய் கொடுத்திருக்கிறார்கள். சரி, நீங்கள் நிகழ்ச்சி நிறைவான பாடல் என்ன என்று கேட்கலாமா? பாம்

படத்திலிருந்து அரியரன் சித்ரா பாடியுள்ள பாடல் பாடல் வைரமுத்து இசை ஏ ஆர் ரகுமான். உயிரே படத்திலிருந்து இந்த பாடல், மன்னிக்கவும் பாம்பே படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. மனசு மயம் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
0: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. காற்றின் மொழியாகவும், நீங்காத ரீங்காரமாகவும், தூங்காத விழிகளாகவும், இன்னிசு இரவாகவும் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. முதலாவதாக
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில்

0: பாஞ்சாலி பாஞ்சாலி
1: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்
2: நல்லவருக்கு நல்ல

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: பூங்காத்து திரும்புமா

0: 4 மணி 1 நிமிடம் நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: திருநாகேஸ்வரம் TR சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
0: மருகேலரா ஜெயந்தி ஸ்ரீ ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த தேவி நீயே துணை, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஆதிதாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: திருநாகேஸ்வரம் TR சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலில் கந்த சிருஷ்டி கவசம் பாடியவர்கள் சோழமங்கலம் சகோதரிகள்.

கேட்டது ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து ஐகிரி நந்தினி ஸ்தோத்திரம் பாடியவர்கள் சுனந்தா ஸ்வனலதா.